ராணுவ துருப்புக்கு ஈட்டார். இதனைத் தொடர்ந்து வார்சாவுக்கும் கியேவுக்கும் இடையே பதற்ற நிலை தொடர்கிறது. கியூபா அறிவித்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மேலோட்டமான மறைமுக குறிப்புகள் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சு சாடியுள்ளது. இந்த கட்டம் கட்டமான சீர்திருத்தங்கள் மிதமான நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளனவை என வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். முன்னதாக அமெரிக்க எண்ணெய் தடையிலிருந்து அந்நாட்டை காப்பாற்றும் முயற்சியாக கியூபா நாடாளுமன்றம் சுமார் 200 தளர்வான சந்தை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து சி குழு நிலையிலான ஆட்டத்தில் மொரோக்கோவும் ஸ்காட்லாந்தும் தற்போது பொருதுகின்றன. இதுவரை மொரோக்கோ 1-1 சுழியம் என முதன்மை வகிக்கிறது. போட்டி தொடங்கிய 2வது நிமிடத்தில் இஸ்மாயில் சைபாரி இந்த கோலை புகுத்தினார். அடுத்து காலை 8:30 மணிக்கு பிரேசிலும் ஹெய்தியும் களமிறங்குகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகீஸ்வரி கோபி. வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நீங்க பார்க்கணும்னா ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்து கொண்டு நேரலையாக எங்கிருந்தாலும் நீங்க அந்த நேரலையான ஆட்டங்களை தாராளமாக கண்டு மகிழலாம். உங்களுக்கான ஆக கடைசி நிலவரங்கள், புள்ளி விவரங்கள், அணிக்கான வெற்றிகள், இதை எல்லாமே ஆர்டிஎம் வானொலி தொலைக்காட்சியிலிருந்து உங்களுக்கு அவ்வப்போது நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.

0: மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கவியரசின் புகழ் பாடும் பிரம்மாண்டமான கண்ணதாசன் விழா 2026 கவியரசு கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு விழா 2027 முன்னிட்டு மாபெரும் முன்னோடி திருவிழாவாக நடைபெறுகின்றது. 21 ஜூன் அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் செட்டியார் மண்டபம் தண்டாயுதபாணி ஆலய வளாகத்தில் ஜலன் இப்போ காலலும்பூரில் நடைபெறுகின்றது. இதுல தமிழ் இலக்கிய சுவையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. அனல் பறக்கும் பட்டிமன்றமும் நடைபெற போகின்றது. இலக்கிய சுடர்த்தா ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் இது குறித்து அவர் சொல்றத நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம். தமிழகத்திலே இருந்து வழக்கறிஞர் தா ராமலிங்கம் பேசுகிறேன். உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுடைய இதயங்களில் உன்னத இடம் பிடித்து வாழ்ந்து வருபவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளைத்தான் அவர் இப்படி சொல்லுகிறாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அது நம்முடைய மனத்தை வருடி கொடுக்கின்றன. கண்ணதாசனுடைய தனிப்பாடல்கள், கண்ணதாசனுடைய கட்டுரைகள், கண்ணதாசனுடைய கதைகள், இப்படி எதை எடுத்தாலும் கண்ணதாசனுடைய அந்த எழுத்து மிகச்சிறப்பாக தமிழர்களுடைய மனத்தில் நிறைந்திருக்கிறது. மிக குறிப்பாக கண்ணதாசனுடைய திரைப்பாடல்கள் வானொலியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ ஒலிக்கிற போதெல்லாம் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்று திரைப்பாடலில் அவரை எழுதினாலும் கண்ணதாசன் நம்மை பார்த்து கேட்பதை போல இருக்கிறது, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்பது. அந்த வரிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் அதிகம். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்று கேபி சுந்தராம்பாள் குரலில் கண்ணதாசனுடைய குரல் ஒலிக்கிறதே. சென்று வா மகனே சென்று வா என்று சுந்தராம்பாள் குரலிலே வாழ்த்துகிறாரே கண்ணதாசன். அதெல்லாம் என்றோ நடந்து முடிந்த செய்திகளாக இருந்தாலும் இன்றும் நமக்கு அவை ஒரு துணையாக இருக்கின்றன. அதனால்தான் கண்ணதாசனுடைய இந்த வரிகள் நாம் நினைத்து பார்க்கிறோம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிற வரிகள் மிக உண்மையான வரிகள். இந்த விழா மிகச்சிறப்பாக கோலாலம்பூரில் நடைபெற இருக்கிறது. அதிலே ஒரு மிகச்சிறந்த பட்டிமண்டபம், அதற்கு முன்னால் 2 புகழ்பூத்த பேச்சாளர்களுடைய பேச்சு, பாரதி பாஸ்கர் மற்றும் சிவகுமார் ஆகியோருடைய தனி பேச்சு, பின்பு கண்ணதாசனுடைய படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலா தத்துவமா அல்லது அனுபவமா என்கிற தலைப்பில் அனல் பறக்கும் என்று சொல்லலாமா அல்லது அமுது சிந்தும் பட்டிமண்டபம் என்று சொல்லலாமா, அப்படி ஒரு பட்டிமண்டபம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது அனலா அமுதமான்னு கேட்டிருந்தாரு. இரண்டுமே இணைந்து ஒரு காலத்தில் ஒரு அரங்கத்தில் ஒலித்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அனுபவத்தை தான் இது கொடுக்க போகின்றது. அனல் பறக்கும் பட்டிமன்றம் இலக்கிய சுடர்தா ராமலிங்கம் தலைமையில் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலா தத்துவமா அனுபவமா. கண்ணதாசன் தலைமுறை தாண்டி ஒரு கவிஞரை கொண்டாடுகின்றோம் அப்படின்னா நிச்சயமா அவர் தான். நம்ம வாழ்க்கையில எப்பே ஏற்பட்ட சூழல் வந்தாலும் அந்த சூழல்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இப்போ நடக்கும்னு அப்போவே கவிஞர் கணித்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் பிறகாரோ அவ்வளோ அற்புதமான பாடல்களை சொத்துக்களை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இந்த நிகழ்வில் விருது விழா அதாவது மலேசிய தமிழ் அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் பெயரில் 5 வாழ்நாள் சேவையை பாராட்டி சிறப்பு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்படும். இலக்கிய ஆர்வலர்களே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா, கண்ணதாசன் பிரியர்களா நீங்க அப்படின்னா கட்டாயம் கலந்து கொள்ளணுங்க. தமிழுக்கும் கவிதைக்கும் பெருமை சேர்க்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இலக்கிய திருவிழாவில் தவறாமல் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். கவிதை நயமும் சிந்தனை தெளிவும் பெற வாங்க, அனுமதி முற்றிலும் இலவசங்க.
2: தன்னன்னான தன்னன்னான தன்னன்னான தன்னன்னான

0: கண்ணதாசன் விழா 2026
1: இசை தமிழ் நீ செய்த
0: ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக 2 வருக.
2: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
3: அமுதே தமிழே,
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
3: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்பிரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
4: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா
5: ஞாயிற்றுக்கிழமை
3: 2:15 ஒரு நேயரின் குரல்.
6: சிரம்பான் பூவுளி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
7: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
6: தோன்றினாள்.
7: அப்பா பா
6: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: கடந்த மே 10ஆம் தேதி பிரதமர் தலைமையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் UM தொடங்கப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் தொடர்ச்சியாக நேற்று ஜோஹரில் இந்த மடிக்கணினி மாணவர்களுக்கு வெற்றிகரமாக வழங்கப்பட்டது. மொத்தம் 258 மடிக்கணினிகளை பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றுக் கொண்டனர். பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய அந்த பல்கலைக்கழக வாழ்க்கையில மடிக்கணினியின் பங்கு அளப்பரியதுங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும் அல்லது பாடம் செய்யணும், அடுத்த கட்டம் நிறைய விஷயங்களை மேற்கொள்ள ஆய்வு செய்ய அனைத்துக்குமே மடிக்கணினியின் பங்கு மிகப்பெரியது. அவங்களுக்கு இந்த ஒரு மடி கணினி கிடைக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த நிகழ்வில் UTM, UTHM, UNIKL மற்றும் சிட்டி யூனிவர்சிட்டியில் பயிலும் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்கள் தங்களுக்கான மடி கணினிகளை பெற்றுக்கொண்டனர். நிறைய மாணவர்கள் அவர்களுடைய நன்றியையும் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டனர். இது குறித்து மித்ராவின் அதிகாரி ரவி நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் சொல்றதை கேட்கலாம்.
1: அன்பான காலை வணக்கம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கடந்த மாசம் 10ஆம் தேதி பிரதமர் வந்துட்டு 3000 லேப்டாப்ஸ் நம்மளோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 10ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த 19ஆம் தேதி வந்துட்டு நம்ம UTM, அதாவது இந்த ஜோஹர்ல வந்து UTM ஸ்கூடாயில் உள்ள யூனிவர்சிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இங்கேருந்து 258 லேப்டாப் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 4 யூனிவர்சிட்டி ஜோஹர்ல பார்க்க போனா மெயினா நம்மளோட லேப்டாப் ரிசீவர்ஸ் வந்துட்டு அதாவது UTM ஸ்கூடாய், UTHM, UNIKL என சிட்டி யூனிவர்சிட்டின்னு இந்த 4 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு 258 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து லேப்டாப் கொடுத்துருக்கோம். இந்த லேப்டாப் கொடுக்கற மூலியமா, அதாவது இந்த பந்த்வான் லேப்டாப்ஸ்னால வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது இந்த 258 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு உதவியா இருக்குன்னு சொல்லிதான் நம்ம அவங்களோட ஃபீட்பேக் இருக்கு. ஏன்னா இந்த லேப்டாப் மூலியமா அவங்களுக்கு படிப்பு ரிசர்ச் பண்றதுக்கு, அசைன்மெண்ட் செய்யறதுக்கு, இல்ல மத்த ரிசர்ச் தேவைப்பட்ட ரிசர்ச், ஓகே ஆன்லைன் லைப்ரரிஸ், இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லிதான் நம்மள்ட்ட அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னும் வரப்போற காலத்துல வந்து இன்னும் நிறைய நம்ம பப்ளிக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி, பிரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம நிறைய உதவி பண்ணணும் தான் நம்மளோட திட்டங்கள் இருக்கு. ஏற்கனவே YB ரமணன் ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்த மாதிரி மித்ராவோட ஃபோக்கஸ் வந்து எடுகேஷனாக தான் இருக்கும் இந்த வருஷத்தில். இன்னும் வரப்போகிற வருஷத்துலையும் வந்துட்டு இதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கை கொடுத்து ஒரு நல்ல ஒரு கொண்டூசிஃபான ஒரு என்வாயர்மெண்ட்ல படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா நிச்சயமா வரப்போற காலத்துல வந்துட்டு அவங்க அவங்க சொந்தமா வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரவி. அது நிச்சயமாக, அதாவது மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே மிக நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எனவே மித்ரா வழங்கும் இந்த உதவி திட்டங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணைய பக்கம் போகலாங்க. குறிப்பாக ஆரோக்கிய மடானி திட்டமும் இருக்கின்றது, கல்வி மடானி திட்டமும் இருக்கின்றது, போய் பாருங்க. உங்களுடைய அந்த விண்ணப்ப பாரங்களை முழுமையாக நீங்க பூர்த்தி செய்து எந்தெந்த ஆவணங்கள்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் முறையா இருக்கா அப்படின்னு சரிபார்த்து விண்ணப்பம் செய்யுங்க. உங்களுக்கு அந்த உதவி கிடைக்க பெற்றால் எங்களுக்கு வாழ்த்து.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க, அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா வைக்கிற போடுவாரு, அந்த ஜாமா திருவாரு மேல வைப்பாரு, அதுல நான் எஞ்சிருவேன்.
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் எஃப்எம் தந்தை இருதின வாழ்த்து.
4: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம், ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
5: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
6: கொண்டாட்டி நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
7: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
8: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
7: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
8: செல்லப்பிள்ளை என் கண்ணு குட்டி என் பட்டு குட்டி ஆறி.

0: யாரு சுவையை மந்திரம் பாரு தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவை போல் அணைக்குதா ஆமான பாபா.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சரி, பிரேசில் மற்றும் ஹைட்டி அணிகளுக்கான ஆட்டம் கார்பந்து ஆட்டம் தொடங்கி 11 நிமிடங்கள் ஆகின்றன. இன்னும் 2 அணிகளும் எந்த கோல்களும் புகுத்தவில்லை. சுழியம் சுழியம் என்ற கோல் எண்ணிக்கையில் தான் இப்போ ஆட்டம் ஆரம்பமாயிருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த பக்கம் பிரேசில், அந்த பக்கம் ஹைட்டி என இரு அணிகளின் ஆதரவாளர்கள் காத்திருக்கிறாங்க. இந்த நேரலைகளை கார்பந்தாட்ட போட்டிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது டிவி ஓகே ஆர்டிஎம் அவங்களுடைய ஸ்மார்ட் டிவி வாயிலாகவும் வீட்டில் இருந்த வண்ணம் நீங்க இந்த போட்டிகளை நேரடியாக காணலாம்.
1: தல

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.
2: ஹலோ,
3: ஹலோ பா.
2: ஆ சொல்லு.
3: சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிடுச்சு
2: பா. உன
3: சொல்லணும். ம், ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க
2: தான். ஓகே, பை. சரி,
3: ஓகே ஓகே.
2: ம், சாப்பிடு போய்.
4: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
5: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
4: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
6: அப்பா, பா.
7: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே, அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
5: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
7: தோன்றினாள்.
6: அப்பா, பா.
7: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்
8: பல கனவு.

0: திராய் செயல். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

0: 30 ஆண்டு வலுவான பங்காளித்துவத்துடன் தொடரும் துர்க்மெனிஸ்தான் பெட்ரோநாஸ் உறவில் புதிய முன்னேற்றம். மலேசிய வெளிவாணிகம் துரித வளர்ச்சி அடைந்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பெட்ரோநாஸின் துணை நிறுவனம் பெட்ரோநாஸ் சரிகாலி துர்க்மெனிஸ்தானில் செயல்பட்டு 30 ஆண்டுகள் ஆகுவதை முன்னிட்டு அந்நாட்டுடனான அதன் நீண்டகால பங்காளித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு ஒப்பந்தங்களை எட்டியுள்ளது. நம்பிக்கை, ஒன்றிணைந்த இலக்கு, ஆற்றல் துறையில் நீடித்த மதிப்பு ஆகியவை அடிப்படையில் இந்த உறவு நீடிக்கிறது. இந்த வரலாற்று அங்கம் இடம்பெற்ற சரியான தருணத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துர்க்மெனிஸ்தானுக்கு பயணம் அமைந்தது. காஸ்பியன் கடற்கரையில் அதன் செயல்பாட்டை ஆழப்படுத்தும் நோக்கில் துர்க்மெனிஸ்தான் நிறுவனங்களான துர்க்மெனபிடும், ஹசார் நபிடும் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளதாக பெட்ரோநாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அமைதி உடன்படிக்கை நாட்டின் எரிபொருள் விலை மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் எண்ணெய் விநியோகம் மீட்சி பெற நீண்டகாலம் எடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிதி அமைச்சரின் ஆலோசகர் முகமது காமில் அப்துல் முனிம் தெரிவித்துள்ளார். நெருக்கடி காலத்தில் அதிகரித்த செயலணியல், போக்குவரத்து, காப்புறுதி ஆகியவற்றின் செலவுகளை அடிப்படையாக கொண்டு உலக எரிபொருள் விலை நிலை பெறும் என்றார் அவர். இவ்வேளை எரிபொருள் நெருக்கடி விளைவுகளை கையாளும் நடவடிக்கைகளுள் ஒன்றாக அரசாங்கம் இலக்கிடப்பட்ட ரோன் 95 பெட்ரோல் விலையை 1 ரங்கி 99 சென்னாக நிலைநிறுத்தியுள்ளதாக முகமது காமில் கூறினார். தொடர்ந்து பூடி மடானி ரோன் 95 முனைப்புக்கான மாத ஒதுக்கீடு 200 லிட்டராக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்து பேசிய அவர், அதன் அளவை ஏற்றுவது, குறைப்பது அல்லது நிலைநிறுத்துவது குறித்த எந்த ஒரு முடிவும் உலக எரிபொருள் சந்தையின் அண்மைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பிரதமரின் ரஷ்யாவுக்கான அதிகாரப்படி பயணம் இருவழி உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்களித்துள்ளது என அவர் கூறினார். குறிப்பாக எண்ணெய் ஆற்றல் வளங்களை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சியில் ஒரு பகுதியாக இந்த பயணம் பார்க்கப்படுகிறது. நாட்டின் வெளிவாணிகம் கடந்த 4 ஆண்டுகளில் முதன்முறையாக துரித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு கடந்த மாதம் 184 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்து புதிய அடைவு நிலையை பதிவு செய்தது. ஏப்ரலை காட்டிலும் 45.3 விழுக்காட்டு உயர்வை இது பிரதிபலிக்கிறது. அத்துடன் 11 மாதங்களாக தொடர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் நாட்டின் மொத்த வாணிகம் 29.8 விழுக்காடு அதிகரித்து 327.63 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது என அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. 44 மாதங்களில் முதன்முறையாக இந்த துரித வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம், மின் அணுவியல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பம் ஆகியவை மீதான தேவை இந்த முன்னேற்றத்திற்கு ஆதரவாக உள்ளன. சிரம்பானில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியின் 4ஆம் படிவ மாணவி மரணமடைந்த சம்பவத்தில் பகடிவதை நிகழ்ந்ததாக எதுவும் கண்டறியப்படவில்லை என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அஹமத் தெரிவித்துள்ளார். அந்த 16 வயது மாணவி இதற்கு முன் பெற்றோரிடம் பகடிவதை சிக்கல் குறித்த எந்த புகாரையும் முன்வைத்ததில்லை. வழக்கம் போல அவர் பள்ளிக்கு சென்றுள்ளார். எனினும் அவரது உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய இந்த சம்பவத்தை ஆராயும்படி மாநில கல்வித்துறைக்கும் பள்ளிக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கழிவறைக்கு செல்ல ஆசிரியரின் அனுமதியை பெற்ற அந்த மாணவி பின்னர் பள்ளி வளாகத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த துயரச் சம்பவம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்புடைய மாணவரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் பேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு tamil.malaysia.gov.my.
0: உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு வழங்கப்பட்ட உயர் விருதினை மீட்டுக் கொள்வதாக போலந்து அதிபர் கேரல் நவ்ரோக்கி அறிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கி இரண்டாம் உலக போரின் போது போலந்து மக்களுக்கு எதிரான படுகொலைகளில் பங்கேற்ற தேசியவாத கிளர்ச்சி ராணுவத்தின் பெயரை உக்ரைன் ராணுவ துருப்புக்கு இட்டார். இதனைத் தொடர்ந்து வார்சாவுக்கும் கியேவுக்கும் இடையே பதற்ற நிலை தொடர்கிறது. உக்ரைன் மீட்பு ஆண்டு மாநாட்டை போலந்து ஏற்று நடத்துவதற்கு முன்னதாக ரோக்கி இம்முடிவை எடுத்துள்ள நிலையில் அம்மாநாட்டில் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்வாரா என்பது இதுவரை தெரியவில்லை. ரஷ்ய உக்ரைன் போரில் கடந்த 4 ஆண்டுகளாக போலந்து கியேவின் முதன்மை நட்பு நாடாக உள்ளது. கியூபா அறிவித்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மேலோட்டமான மறைமுக குறிப்புகள் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சு சாடியுள்ளது. இந்த கட்டம் கட்டமான சீர்திருத்தங்கள் மிதமான நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளவை என வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். முன்னதாக அமெரிக்க எண்ணெய் தடையிலிருந்து அந்நாட்டை காப்பாற்றும் முயற்சியாக கியூபா நாடாளுமன்றம் சுமார் 200 தளர்வான சந்தை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. இது கியூபாவின் பொருளாதார மாதிரியில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இருப்பினும் இந்நடவடிக்கை அந்நாட்டின் சர்வாதிகாரத்தின் ஒரு பகுதி என வாஷிங்டன் கருதுகிறது. கியூபா அரசின் கட்டுப்பாட்டிற்கு சிறிதளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலே சீர்திருத்தங்களை அந்நாடு மீட்டுக் கொள்ளும் என அவர் கூறினார். மேற்கு கரையிலுள்ள இஸ்ரேல் குடியேற்றக்காரர்களுடனான வணிக தடை மீதான சட்ட வரைவை தாக்கல் செய்துள்ளதாக நோர்வே வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது நோர்வே மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சட்டத்துக்கு எதிரான குடியேற்றத்துக்கு பங்களிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் குடியேற்றம் பன்னாட்டு சட்டத்தை மீறும் செயலாக உள்ள வேளை அங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் வர்த்தகத்தை தடை செய்யும் பரிந்துரைக்கான கலந்தாய்வை அமைச்சு மேற்கொள்ளவுள்ளது. இந்த சட்ட வரைவு மேற்கு கரையில் நிலங்களை வாங்குவதையும் கட்டுமானத்துக்கான சேவைகளை பெறுவதையும் தடை செய்கிறது. அதோடு அப்பகுதியில் தலைமையகம் உட்பட உற்பத்தி ஆலைகளை கொண்டுள்ள நிறுவனங்களை வாங்குவதற்கும் தடை விதிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டு மாகாவ் பொதுப்பூப்பந்து. நேற்று மாகாவ் கிழக்காசிய விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் 5 தேசிய வீரர்கள் அரையிறுதிக்கு தேர்வு பெற்றுள்ளனர். காலிறுதிச் சுற்றில் தொழில்முறை ஆடவர் ஒற்றையர் யூகின் யூ சிங்கப்பூரின் ஜேசன் தேயை 21-9 21-19 என்னும் புள்ளிகளில் வீழ்த்தினார். கலப்பு இரட்டையர்களான ஹோ பாங் லோய் லாய் பெங் ஜின் தென்கொரியாவின் சோங் யூ ஜியோங் நா யூன் இணையை 21-11 21-13 எனும் புள்ளிகளில் தோற்கடித்தனர். அதேவேளையில் தென்கொரியாவின் கிம் ஹாய் ஜியோங் மூன் இன் சோவை தேசிய மகளிர் இணையினர் ஓங் ஜி யூ காமன் திங் 14-21 16-21 என வெற்றி கொண்டனர். அதோடு ஆடவர் இரட்டையர்களான சியா வெய்ஜி தியோ இ இணையும் லோங் ஹவ் இ அங் ஓ சியு இணையும் நாட்டின் சவாலை மேலும் வலுப்படுத்தினர். சியா வெய்ஜி தியோ ஹி ஹி தைவானின் வெய் சுவே போ யூ யாங்கை 22-20 18-21 21-13 என வீழ்த்தினர். ஹாங் யோ இங் சியோங் சாங்ஸி சக நாட்டவரான நூர் முகமது அரியின் அயோப் தான் விங் கியோங்கை 14-21 21-11 24-22 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினர். தொடர்ந்து உலக கிண்ண கார்பந்து. சி குழு நிலையிலான ஆட்டத்தில் பிரேசிலும் ஹெய்த்தியும் களமிறங்கியுள்ளன. பிரேசில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. முன்னதாக சி குழுவில் விளையாடிய மொரோக்கோ ஸ்காட்லாந்தை 1-0 என வெற்றி கொண்டது. போட்டி தொடங்கிய 2வது நிமிடத்தில் இஸ்மாயில் சைபாரி இந்த வெற்றி கோலை புகுத்தினார். 2022 உலக கிண்ணத்தில் அரையிறுதி வரை முன்னேறிய மொரோக்கோ 4 புள்ளிகளுடன் சி குழுவில் முதல் நிலையை பிடித்துள்ளது. 30 ஆண்டு வலுவான பங்காளித்துவத்துடன் தொடரும் துர்க்மெனிஸ்தான் பெட்ரோநாஸ் உறவில் புதிய முன்னேற்றம். மலேசிய வெளிவாணிகம் துரித வளர்ச்சியடைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் உங்களுக்காக நம்முடைய செல்லங்கள் சாதனை பயணங்களை வெற்றி தருணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வராங்க. அதுவும் இன்னொரு நற்செய்தி, பிரேசில் ஆதரவாளர்களுக்கு எல்லாமே உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்தா அப்படியே மூச்சு அப்படியே வந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டத்தில் பிரேசில் ஹெய்ட்டி அணிக்கான ஆட்டத்தில் பிரேசில் 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் இருக்கின்றது. முதல் பாதி 41 நிமிடங்கள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. அந்த மகிழ்ச்சியான தருணங்களோடு ஹலோ மின்னல்ல இன்று என்ன அப்படின்னா, இன்றைய காணொலி நீங்க கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அந்த பக்கமா அர்ஜென்டினா ஜெர்சி, இந்த பக்கமா பிரேசில் ஜெர்சி பாருங்களேன். யார் வந்திருக்கா என்ன வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மின்னலஃபமுடைய சமூக வலைதளங்களை பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு தெரியும். நமக்காக நெடுந்தூர பயணம் செய்து நெக்ரிசம்லா நீலாய் தமிழ் பள்ளியில் இருந்து சஞ்சிதா ரமேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சஞ்சிதா. எப்படி இருக்கீங்கம்மா? அர்ஜென்டினாவா நீங்க? நீங்க அர்ஜென்டினாவா இல்ல அப்பா அர்ஜென்டினாவா அம்மா அர்ஜென்டினாவா? அப்படியே ஒத்து முட்ட குடும்பமே அப்படியா? பாருங்க, அருவிப்பாறையில மொத்தமா எல்லாருமே வந்து அர்ஜென்டினாவா இருக்கீங்க. அர்ஜென்டினால யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மெஸ்ஸி. 3 ஹாட்ரிக் போட்டு உங்களுக்கு அப்படியே பெருமை சேர்த்திருக்காரு தானே? எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு சிறந்த நட்சத்திர விளையாட்டாளரும் கூட. பிரேசில் பிடிக்காது? பிடிக்காதா? என்ன சொன்னீங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
3: கொஞ்சம்
2: பிடிக்கனாலதான் நம்ம இந்த நேர்காணல செய்ய முடியும். பிடிக்காதுன்னா எப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது இல்லதானே? பேசிக்கலாமா? நண்பர்கள் தானே இல்லையா சஞ்சிதா? நண்பர்களா இல்லையா? அப்பதான் நம்ம பேச முடியும். முடியுமா? சரி, கார்பந்தாட்டத்தை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம். முதல்ல ஹலோ மின்னல்ல இன்று சஞ்சிதா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. நம்மளுடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் நிறைய சாதனைகளை படைத்து வராங்க. அந்த 9 வயதுல பெண் மாணவியாக இருந்து இவங்க கினாபாலு மலை ஏறி சாதனை படிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் பேச போறோம். இந்த காலகட்டத்துல பெண் பிள்ளைகள் தைரியமா மலை ஏறும் நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. சஞ்சிதா, முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரியா? சரி, அவ்வளவு அமைதி. நீங்க இப்படிதான் எப்போதும் அமைதியா இல்ல எப்போதும் கலகலன்னு பேசுவீங்களா? அமைதிதானா? ஆனா இன்னைக்கு நீங்க பேசணும். முடியுமா? பயப்படக்கூடாது. பயமா இருக்கா? இல்ல தானே. சரி, கால பசியா இருக்கீங்களா? என்ன பசியாற?
3: தோசை.
2: தோசைக்கு என்ன கறி? என்ன சட்னி இருந்துச்சா? கறி இருந்ததா?
3: இல்ல, கோழி கறி.
2: கோழி கறியா? யாரு?
3: பாட்டி.
2: பாட்டியா? ஏன் வரும்போது அக்காக்கு எடுத்துட்டு வரல? ஒரு தோசை சுட்டு எடுத்து வந்துருக்கலாமா இல்லையா? சஞ்சிதா வந்து எந்த வயதுல மலை ஏறும் இந்த நடவடிக்கையோட ஆர்வம் வந்துச்சு? நீங்க மலை ஏறும் நடவடிக்கைகள்லாம் வந்து செய்தீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து 7 வயசுல இருந்து மலை ஏறி வந்துட்டு.
2: 7 வயது, இப்போ உங்களுக்கு 9 வயது. ஆக ஏறக்குறைய 2 ஆண்டுகளா நீங்க இந்த மலை ஏற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. பொதுவாக பெண் பிள்ளைகள் அப்படின்னா சஞ்சிதா, அவங்களுக்கு வந்து அவங்களை சார்ந்த விளையாட்டுகள்லாம் பிடிக்கும் இல்லையா? இந்த மலை ஏறது அப்படின்னா வெயில், அப்புறம் காற்று, கல்லு, மண்ணு, சில நேரங்களில் விழணும், ரத்தம் வரும், இதெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அப்படியே அழகா இருக்கணும், பொம்மை மாதிரி இருக்கணும் பார்ப்பாங்க. சஞ்சிதாக்கு எப்படி இதெல்லாம் சொல்லுங்க? நடவடிக்கை முதல் நாள் நீங்க வந்துட்டு மலை ஏறும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்ததுமா? முதல் நாள் நீங்க வந்து மலை ஏறி இருப்பீங்கல்ல, அப்பா தானே உங்களுக்கு வந்து மலை ஏறும் நடவடிக்கைகள்லாம் சொல்லி கொடுக்கறாரு. சரி, அப்பா வந்து வா சஞ்சிதா இன்றைக்கு போய் மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போகிறப்ப எப்படி இருந்தது அந்த அனுபவம் முதல் நாள்?
3: ஆர்வமா இருந்துச்சு.
2: ஆர்வமா கிளம்பிட்டீங்களா? பயப்படல? சரி, எத்தனை மணிக்கு முதல் நாள் மலை ஏறினீங்க?
3: 6 மணிக்கு.
2: அப்ப காலையில தூக்கம் அப்படின்றது நீங்க அதிகாலையில எழுந்து போனதான் முடியும்ல. இப்ப 6 மணினா ஏறக்குறைய கொஞ்சம் இருட்டா இருக்கும். அப்புறம் நீங்க மலை ஏறும் போது அந்த அந்த பாதைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த டார்ச் லைட் சொல்லுவாங்களா, அதுதான் நீங்க பயன்படுத்தணும். இந்த பூச்சி கடிக்கும், இல்ல கொசு, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் இல்லையா உங்களுக்கு? சத்தமே காணும். சரி, ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து கீனாபாலு மலையை நீங்க எப்படி ஏறினீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி பேசலாம். இணைந்திருங்கள். இது ஹலோ மின்னல்.

0: நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைய ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில உண்மையாவே சஞ்சிதா அக்கா மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன் சொல்லுங்க? ஏன் எண்ணிக்கையில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் தற்போதைய நிலவரம். ஆட்டம் வந்து இப்ப 45 நிமிடங்கள் முடித்து கூடுதலாக வந்து 5 நிமிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, அது அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த பக்கமா கினாபாலு மலை பக்கம் போக போகின்றோம். அதாவது தடம் பதிப்போம் குழுவோடு, தமிழ் செல்வம் தலைமையில் ஏற்பாட்டில் தடம் பதிப்போம் குழுவோடு ஏறக்குறைய ஒரு 16 பேர் ஜூன் 4 காலை 10 மணிக்கு நீங்க வந்து மலையேற ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் ஒரு மதியம் 3 மணிக்கு விடுதலை ஓய்வு எடுத்து ஓய்வுக்கு பின் விடியற்காலை 2:30 மணிக்கு மீண்டும் உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து காலை 6 மணிக்கு மலை உச்சிய நீங்க சென்று அடைஞ்சிருக்கீங்க. சரியா அக்கா? நேரம் சரியா சொன்னா? சரியா சொன்னா?
1: சரிதான்.
0: ஏன்னா அக்கா கூடவே வந்தேன், பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? உங்க கூட தான் வந்தேன். இங்க கிட்ட வாங்க, அப்படி மைக் கிட்ட வாங்க. ஆமா, இங்க அப்படி தூரமா ஓடி போறீங்க. அக்கா உங்க குழுவோட வந்தேன் தெரியுமா இல்லையா?
1: தெரியாது.
0: எப்படி தெரியாம போனுச்சு? இல்லன்னா எப்படி அக்கானால இந்த மாதிரி விவரங்கள்லாம் துல்லியமா சொல்ல முடியுது?
1: அப்பா சொன்னாரு.
0: ஆமா, தெளிவா இருக்கீங்களா இல்லையான்னு நான் பார்த்தேன். சரிம்மா, சஞ்சிதா சொல்லுங்க, நீலாய் தமிழ் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கீங்க, 9 வயது, கினாபாலு மலை உச்சியை அந்த குழுவினரோடு நீங்க சென்றடைந்திருக்கீங்க. கூட சென்றவர்கள்லாம் பெரியவர்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாம் இருந்தா போதிலும் ஒரு 9 வயது மாணவி சென்றடைந்திருக்காங்க தைரியமா அப்படின்னு, உண்மையிலேயே உங்களுடைய தைரியத்துக்கு நாங்க தலை வணங்குகின்றோம். எப்படி இருந்தது அனுபவம் அக்கா, கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம்.
1: போகும்போது ரொம்ப மலையா இருந்தது.
0: அப்புறம் சரி, மலை ஏறுவதற்கு முன்னதாக என்ன காலையில பசியா இருந்தீங்க? சஞ்சிதா என்ன சாப்பிட்டீங்க நினைவில்லையா? அந்த நடவடிக்கை எப்படி இருந்தது, மலை ஏறும் நடவடிக்கை இல்லையா? சரி, அப்ப மலை ஏறும் கினாபாலு மலை ஏறும் நடவடிக்கை பற்றி இன்றைக்கு அக்கா கிட்ட எது சொல்ல கூடாதுன்ற முடிவுல இருக்கீங்களா? அப்புறம் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, பயமா இருக்கா? சரி பரவாயில்ல. நாளைக்கு என்ன தினம் கொண்டாட போறோம்? தந்தையர் தினம். அப்பாக்களுக்கான ஒரு நாள். அப்பா பெயர் என்ன?
1: ரமேஷ்.
0: அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்?
1: நிறைய பிடிக்கும்.
0: நிறைய பிடிக்கும்னா எவ்வளவு பிடிக்கும் அப்பாவை? அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. அப்பா கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? ஓ, மலையேற நடவடிக்கை கூட்டிட்டு போறதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்பாக்கு இந்த தந்தையர் தினத்துக்கு ஏதாவது பரிசு வச்சிருக்கீங்களா? என்ன பரிசு? அப்பாக்கு தெரியாது, ரகசியமா வச்சிருக்கீங்களா? நாளைக்கு தானா? சரி, இன்று ஹலோ மின்னல் வானொலியில அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும் என்ன சொல்லுவீங்க சஞ்சிதா?
1: ரொம்ப நன்றி தான் சொல்லுவேன், மலை கூட்டிட்டு போயிட்டு.
0: அப்படியா, உங்களுக்கு மலைனா அவ்வளவு பிடிக்கும், இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க தம்பி தங்கச்சிங்க, அக்கா தங்கச்சிங்க, இவங்களும் உங்களை மாதிரி மலை ஏறணும்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சஞ்சிதா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? சரி, இன்னைக்கு ஏதோ பேசக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல சஞ்சிதா, நீங்க தொடர்ந்து இந்த கினாபாலு மலை ஏறிட்டீங்க. அடுத்தது என்ன மலை ஏறணும்னு திட்டமிட்டிருக்கீங்க?
1: இந்தோனேஷியா மலை.
0: அதுக்கான பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு இருக்கீங்களா? எப்ப ஏற போறீங்க?
1: அடுத்த மாசம்
0: நீங்க நல்ல மாதிரி மலை ஏறி இன்னும் நிறைய சிகரங்களை தொடர்றதுக்கு ஹலோ மீனுடைய வாழ்த்து. சரியா? இந்த முறை அக்கா தான் அதிகமா பேசின, சஞ்சிதா குறைவா பேசுனீங்க. ஆனா அடுத்த முறை சஞ்சிதா அதிகமா பேசணும், முடியுமா? எப்படி இருக்கு இந்த அனுபவம், பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா அக்கா? பிடிச்சிருக்கா இல்லையா? அப்புறம் சத்தமே வரக்கான. சரி பரவாயில்ல, மெஸ்ஸி அர்ஜென்டினா அப்படின்றதுக்காக இன்னைக்கு பிரேசிலும் வந்துட்டு 3 கோல்கள் புகுத்தி இருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல நம்ம இருக்கலாம். நாளை தந்தையர் தினம் என்ற காரணத்தினால உங்களுக்கு ஒரு ஒரு அன்பு பரிசு என்னன்னா, உங்க பக்கத்துல அப்பா இருக்கிறாரு, அப்பா கிட்ட ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்க போறோம். சரியா? சரி, சஞ்சிதாவுடைய அப்பா திரு ரமேஷ் இணைந்திருக்கின்றார். முதல்ல உங்களுக்கு தந்தையர் தின நல் வாழ்த்து.
2: நன்றி அக்கா.
0: சரி, சொல்லுங்க, உங்களுடைய மகள் உங்களுக்கு ஒரு உலகம் இல்லையா? அவங்க வார்த்தைக்கு வார்த்தை வந்துட்டு அப்பா மலையேற கூட்டிட்டு போனாரு, மலையேற கூட்டிட்டு போனாருன்னு. சஞ்சிதாவை பத்தி நீங்க எதுவும் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
2: வணக்கம், காலை வணக்கம் மின்னல் எஃப்எம். சஞ்சிதா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட தைரியம். அவங்க இன்னி வரைக்கும் எந்த ஒரு தோல்வியும் சந்தித்தது இல்லை. ஏன்னா அவங்க இன்னி வரைக்கும் என்கிட்ட முடியாது அப்படின்னு சொன்னதே இல்லை. இன்னொன்று, எந்த ஒரு மலையிலையும் கிவ் அப் பண்ணதே இல்லை. ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு 3 வருடமாக பயிற்சியில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மென்மேலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பாவாக இருந்து ஒரு அப்பாவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட அந்த தைரியம். அந்த கொஞ்சம் கூட அவங்க அந்த கவலைப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும். அந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அப்படின்னா அவங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பார்வைக்கு அவங்களுக்கு நான் எனக்கு தெரியுது. அவங்கக்கிட்ட நான் அவங்க கூட நான் பயணம் செய்கிறப்ப அவங்க அவ்வளோ அந்த ஒரு இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை அவ்வளோ நேசிக்கிறாங்க. அந்த பிரபஞ்சமும் அவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நல்ல ஒரு பிளெஸிங்கோட ஏற மழை எல்லாமே நல்ல வெற்றியோட அதை ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்னை விட ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூட அப்படின்றத நான் உணர்ந்தேன் அவங்க கூட பயணம் செய்கிறப்ப. அவங்க நினச்சி நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லை. அந்த மலைக்கு கூட்டு போகிறப்ப அந்த பயங்கள் அதை நான் சந்திச்சது இல்லை அவங்கக்கிட்ட. அவங்கள பற்றி சொல்லணும்னா அப்படின்னா எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்களோட வயது ஒரு எண் அப்படின்றத எனக்கு நிரூபிச்சாங்க. ஒரு அப்பாவா நான் அவங்க கூட பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரி, இது உங்களுக்கு தந்தையர் தின ஒரு சிறப்பு பரிசாகவே ஹலோ மின்னல்ல நாங்க கொடுக்கறோம். எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து, அதாவது இந்த வயதுல எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் இவ்வளவு ஒரு உறுதுணையா, இவ்வளவு ஒரு அன்பா, நாங்க இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கிறனால இந்த வாழ்த்தை நான் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக நான் எடுத்துக்கிறேன். அதை கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஏற்பாட்டாளர் தமிழ் கழகம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நிச்சயமாக, அதாவது நாளை கொண்டாட போகும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு சஞ்சிதாவுக்கு தான் இந்த பரிசு. சஞ்சிதா, பிடிச்சிருக்கா பரிசு?
1: பிடிச்சிருக்கா?
0: அப்பா எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். உங்களுக்கு உங்க மகள் எவ்வளோ பிடிக்கும்?
2: வாழ்க்கையில நான் சம்பாதிக்க கூடிய ஒரு சொத்து அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள். அவங்களோட பயணம், அவங்களோட வாழ்க்கை தான் என்னோட கனவுகள் கூட. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்காக என்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே தான் இப்ப எனக்கும் பிடிக்குதுன்றப்ப ஒரு அழகான ஒரு பயணம் நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க வழியில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இந்த ஏஜில் அவங்க என்னை விட ஒரு படி மேல் நல்ல தைரியமாக என்ன வழி நடத்துறாங்க போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சந்தோஷம்.
0: சரி, உங்களுக்கு ஹலோ மின்னலின் மின்னல் எஃப்எம் இனிய தந்தையர் தின நல் வாழ்த்து.
2: மனமார்ந்த நன்றி மின்னல் எஃப்எம்க்கு.
0: நன்றி.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் இன்று சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகளை தான் நாம கேட்க போகின்றோம். நம்மோடு தாரணி மித்ரா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா சிரிச்ச முகமா இருக்கீங்க. எப்படி?
3: நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க?
2: நல்லா இருக்குமா? நெட்டு நிறைய திருநூறு வைத்துட்டு வட்டமா பெரிய போட்டு பார்க்க நல்லா நல்லா லட்சணமா இருக்கீங்களே.
3: நன்றி.
2: ஐயோ, முத்துப்பல் வரிசை வேற சிறப்பு. சரி, இன்றைக்கு எங்களுக்கு என்ன நீங்க படைப்பு வழங்க போறீங்க?
3: நான் வந்து இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து தமிழரின் பண்பாடை பற்றியான ஒரு ஸ்கிரிப்ட். நான் இதுக்கு முன்னாடி அதை வந்து பிராக்டீஸ் பண்ணியிருந்தேன், என்ன செலக்ட் பண்ணல. ஸ்டில் எனக்கு ஞாபகத்துல இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன்.
2: உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா?
3: என்னது
2: சொல்லுங்க நீங்களே.
3: என்னோட அந்த பேச்சு வளம்.
2: பேச்சு வளத்தோட தன்னம்பிக்கை.
3: நன்றி.
2: ஏன்னா முதல் முறை நீங்க அதை வந்து மனநம் செய்து தயார் நிலையில போயிருக்கீங்க. அப்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்க மனம் தளராம இன்னும் நீங்க அதை வந்து நினைவில் வச்சிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா ஆமா.
2: இப்போ நம்ம அப்ப கேக்கலாமா?
3: கேக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாவும் சிறப்பு தமிழராய் பாரீர், அன்பு அவையோர் நலம் வேண்டி வணக்கம் சொன்னேன் மெதுவாய், நான் அன்னை தமிழின் இன்னொரு பிள்ளை வாழ்த்துங்கள் பொதுவாய், பேரன்மிக்க அவையோர்களே வாழ்வுக்குரிய வளத்தை தேடி உலகப்பந்தின் ஒவ்வொரு சந்திலும் மக்கள் கூட்டம் அருகி நின்ற போது வாழும் கலையை அங்குளம் அங்குளமாய் செதுக்கி கொண்டிருந்தது தமிழினம், சங்கம் அமைத்து மொழியை வளர்த்து சத்து குறையாத சமூக உயர் சமைத்து சமய கூட்டில் மனிதம் காத்து உயரிய நெறியை உயிராய் ஏற்ற ஒப்பற்ற பண்பாட்டின் பரம்பரை நாம், தமிழர் பண்பாடு எனும் அமழ்தில் பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி, தமிழ் உலக மொழிகளின் தாய், இலக்கிய கிரகங்களுக்கு சூரியன், நாவல் உரையும் தேன் அகம் புறம் எனும் இரு கரைகளுக்கிடையே தமிழும் சங்க பாடல்களும் கம்ப ராமாயணமும் ஐம்பெருங்காப்பியங்களும் ஆண்டவனையே ஆளும் திறன் படைத்த தேவார திருட்டுகளும் திவ்ய பிரபந்த தீவுகளும் என்று நீண்டு கொண்டே போகும் இந்த தமிழ் இலக்கிய பட்டியல் அறிவு சிறந்த உறவுகளே, உலகுக்கு வழிகாட்டும் ஒப்பற்ற ஒழுக்கத்தை வாழ்வியல் நியதியாக வருத்துக் கொண்ட தமிழர்களின் நெறிகள் இன்னமும் ஒளிர்கின்றன. வாழும் நிலங்களுக்கே கோட்பாடுகள் வகுத்த உயர்குணம் தமிழர்களின் தனிமணம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்திணைகளை பகுத்து அதன்படி வாழ்க்கை முறையையும் வணிக வழியையும் வழிபாட்டு நெறியையும் அமைத்து வாழ்ந்த மரபு நம் பண்பாடு, மண் தொடங்கி மலர் வரையில் தனித்தனி அடையாள அறிவுகளையும் உருவாக்கி காட்டிய தமிழர்களின் பண்பாடு, காலம் வியர்க்கும் ஏற்பாடு இல்லறவியலின் இனிமை பேசும் தமிழர் வழி, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர்.
2: இவ்வளவு நல்லா நீங்க மனநம் செய்து பேசுறீங்க, ஏன் உங்களுக்கு முதல் முறை வாய்ப்பு கிடைக்கல?
3: எனக்கு நான் முதல் முறை நல்லதா செஞ்சேன். நான் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து என்ன வருதுன்னு தெரியலனால அப்படி ஸ்டேர் நின்று நல்லதா டீச்சர் எனக்கு சூஸ் பண்ணல. மத்த ரெண்டு அக்காவும் வந்து ஸ்டாண்டர்ட் 6 அவங்க நல்லா செஞ்சாங்க. ஸோ அதான் அவங்க லாஸ்ட் இயர் நிலையும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க.
2: சரி, நீங்க சொல்லுங்க. பொதுவா நம்ம ஒரு விஷயத்துக்கு தயார் செய்துட்ட பிறகு வாய்ப்பு கிடைக்கல மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அது எப்படி நீங்க மீண்டும் எடுத்து வந்தீங்க?
3: நான் வந்து நினைச்சேன், நான் வந்து லைக் அது வந்து டீச்சர் அப்பயே சொல்லிட்டாங்க நீ இல்லைன்னுட்டு. ஸோ நான் அந்த இடத்து விட்டு வெளியாகும் போது எனக்கு லைக் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போய் இன்னொரு தடவை யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏன் அந்த மாதிரி ஃபெயில் பண்ணுவோம்னுட்டு. அப்படி தான் எனக்கு யோசிக்க வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாரதியார் வந்து அச்சம் தவிர்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த இடத்துல வந்து அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டனால என்னால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியலன்னு சொன்னேன். பட் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ட்ரையல் இருக்குது, நம்ம தான் ஸ்டாண்டர்ட் 6 போவோம்ல, அப்போ நம்ம நல்லா செய்வோன்றனால நம்மளை என்ன நான் திரும்பிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பா.
2: நல்லா நேர்பட பேசுறீங்க. பாரதி கண்ட புதுமை பெண் இதுதான் வேணும். அதாவது பாரதியார் வந்து அவர் விட்டு சென்ற அந்த கவிதைகள் எல்லாமே மாணவ மாணவியர்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பாடமா இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கு. உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
3: என்னுடைய எதிர்கால ஆசை வந்து டு பிகேம் எ கார்டியாலஜிஸ்ட்.
2: ஏன்?
3: இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் வந்து நல்லா சயின்ஸ் செய்வேன். அதுக்கப்புறம் போக போக நான் படிக்க மாட்டேன் சயின்ஸ், பட் நான் செஞ்சேனாக்கா எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் சயின்ஸ்ல. ஸோ நான் ஐ ரியலைஸ் தட் நான் நல்லா சயின்ஸ் செய்யறேன். ஸோ நான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் நல்லா சயின்ஸ் செய்யறேன். சயின்ஸ் செய்யறவங்க வந்து நல்லா டாக்டருக்கு படிக்கலாம், நீ நல்லா டாக்டருக்கு படி அப்படி சொன்னாங்க. ஸோ அதான்.
2: சரி, அதுல குறிப்பா கார்டியோ இருதயத்தெல்லாம் பாத்துக்கணும் இல்லையா, ஏன் அதை நீங்க குறிப்பா தேர்ந்தெடுத்தீங்க?
3: எனக்கா நிறைய பேருக்கு ஹார்ட்ல பிளாக் அந்த மாதிரி இருக்கு, நிறைய பேருக்கு அதுலதான் அதனாலதான் நம்ம உயிர் நிறைய பேருக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி நான் உயிர்களை காப்பாத்தினாக்கா பல பேர் இந்த உலகத்துல உயிர் வரலனால தான் நான் அதை முக்கியமா எடுப்பா.
2: இதயத்துல இடம் பிடிச்சிட்டீங்க, எப்படி உங்களால இப்படிலாம் பேச முடியுது?
3: அதெல்லாம் நம்மள வந்துடும் எனக்கு.
2: நல்லா பேசுறீங்க. அதாவது பல இதயங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கம் உங்களுக்கு இந்த இளம் வயதுலயே இருக்கு. நீங்க படித்து ஒரு நல்ல மருத்துவர் ஆகிறதுக்கு ஹெலோ மின்னுடைய வாழ்த்து. சரியா?
3: சரி, நன்றி.

0: Shivanimika, and today I want to tell you a story about Joy and the Invisible Shadow. It's not made up, it's real, it's personal. And about my best friend Joy and the Invisible Shadow. Joy was the kind of girl who filled up a whole room with her energy. She used to skip into class every morning like the floor was made of clothes. She always wore bright sparkling clips to the class. But recently, something changed. Joy went quiet. She doesn't focus in the class. So I asked her, "Joy, are you okay?" She said, "Yes, I'm fine," but she wasn't. Then one night, I couldn't sleep. I kept thinking, what happened to Joy? The next day, I asked her, "Joy, I'm your best friend. I know you. Just share to me." She said, "I feel something is following me, Shivani. It feels like a big black shadow. Even when I smile, it doesn't go away." My heart broke. That night, I really couldn't sleep. I kept thinking, what if the shadow gets bigger? What if it eats all of Joy's light? So I decided something. If I couldn't make the shadow go away, I had stayed beside her until it did. The next morning, our teacher, Ms. Dandia, stood in front of her class and said something. "Today, I want to talk about something important. Sometimes people feel sad, not for a day, but for many, many days. That's called depression." I looked at her. She was already looking at me. After class, we both went to Ms. Nadia together. Joy said, "Miss, I think I have that shadow." Ms. Nadia didn't panic. She just smiled and said, "Thank you for sharing, Joy." From that day onwards, she bought all the help that Joy needed. Now, Joy is fine. Her hair clips are back to blue, pink, and even rainbow ones. Her smile, it's still soft, but it's coming back. Thank you.
1: உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
0: என்னோட எதிர்கால ஆசை வந்துட்டு ஒரு ஆசிரியர் ஆகுது.
1: என்ன பாடம்?
0: ஆங்கிலம்.
1: ஆங்கில ஆசிரியரோட கலை உங்ககிட்ட இருக்கு.
0: தேங்க்யூ.
1: ஒரு நாளைக்கு இந்த ஆங்கில மொழியில பேசுறதுக்கான பயிற்சி எவ்வளவு நேரம் நீங்க எடுப்பீங்க? எப்படி பயிற்சி செய்வீங்க?
0: நான் பயிற்சி செய்கிறது வந்துட்டு என் அம்மா கூட தான் செய்வேன். என் அம்மா வந்துட்டு என்ன வீட்டில் வந்துட்டு என் அம்மா சொல்லுவாங்க ஒரு ஏன்னா நான் வந்துட்டு என் ஸ்கூலில் 3 லாங்குவேஜ் காம்படிஷன்லையும் நான் கலந்துப்பேன். ஸோ என் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு இந்தியன் கேர்ளாக வந்துட்டு போட்டியில் போய் ஜெயிச்சனா அதுதான் உனக்கு பெருமை. ஸோ அப்போ தான் அது வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகி நான் வந்துட்டு இந்த ஆங்கில மொழியில் ரொம்ப ஆர்வம் எடுத்து அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன்.
1: தொடர்ந்து நம்மோடு யஸ்வினியா இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க யஸ்வினியா, இன்று ஹலோ மின்னல எங்களுக்காக என்ன படைப்பு?
2: தமிழர் பண்பாடு அப்படின்ற ஒரு தலைப்புல நான் ஒரு பேச்சு போட்டு பேச வந்திருந்தேன். வாழ்வுக்குரிய வளத்தை தேடி உலக பந்தின் ஒவ்வொரு சந்திலும் மக்கள் கூட்டம் மருகி நின்ற போது வாழும் கலையை அங்குல அங்குலமாய் செதுக்கி கொண்டிருந்தது தமிழனம். சங்கம் அமைத்து மொழியை வளர்த்து சத்து குறையாத சமூகவியல் சமைத்து சமய கூட்டில் மனிதம் காத்து உயரிய நெறியை உயிரா ஏற்ற ஒப்பற்ற பண்பாட்டின் பரம்பரைனா. அது மட்டுமா, வேட்டி சட்டை சேலை போன்ற கைத்தறி ஆடைகள் தான் நம் மானம் காத்து மரியாதை செய்கின்றன. அதற்கு பின்னால் நெசவாளர்கள் மீதான நேசம் எனும் மனித நேயம் மொழிர்கின்றன. விருந்தினர்களின் விருப்பம் மறிந்து விருந்தோம்பல் செய்கிறோம். அந்த அருங்குணத்திற்கு பின்னால் அன்னிச்ச மலரை ஒப்பிடாக அல்லவா கூறுகிறோம். என தருமை சபையோரே, சமூக ஊடகங்களின் சம கால சங்கடங்களில் சிக்கிக் கொள்ளாமல் நம் பண்பாட்டு சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொறுப்பு மிக்கதோர் கடமைகளை செய்வோம். தமிழன் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து வெல்வோம் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. தமிழர் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து நிற்போம். நிச்சயமாக அதுதான் தமிழ் பள்ளி மாணவர்களுடைய சிறப்பும் கூட. உங்களுடைய எதிர்கால ஆசை என்னமா?
2: ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை.
1: என்ன பாடம்?
2: தமிழ் மொழி தான்.
1: தமிழ் மொழியா? சரி, ஆசிரியர் அப்படின்னு சொன்னால இன்றைக்கு அக்கா ஒரு மாணவியா இருந்தா எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க?
2: தமிழ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். நானு
1: ஏதாச்சும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுங்க.
2: ஒரு பாடம் சமூக ஊடகங்கள், அது பத்தி எல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன்.
1: சரி, இப்ப சமூக ஊடகங்கள் பற்றி அக்காவுக்கு ஏதாவது ஒன்று போதிக்கணும்னா என்ன போதிப்பீங்க?
2: சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்க கூடாது. இப்படி நம்ம இருந்தோம்னா நமக்கு உள்ள வேலைகளும் நம்ம மறந்துடுவோம். நம்ம அதுலயே ரொம்ப ஃபோக்கஸா இருக்க கூடாது.
1: ஆனா டீச்சர் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல தானே நாங்க பார்க்கணும், எப்படி?
2: ஏன்னா உங்க வேலை அது. இப்போ மாணவர்கள் ஆகிய நாங்கள் வந்துட்டு சமூக ஊடகங்கள்.
1: நீ மாணவர் இல்லம்மா, நீ டீச்சர், நீ ஒரு ஆசிரியர்.
2: டீச்சர் அப்ப மாணவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப ஊடகங்கள்லயே சமூக ஊடகங்கள்லயே இருக்க கூடாது.
1: அப்படியா, மறந்தாச்சு. ஆசிரியரா மாணவரா மாணவியா எல்லாம் மறந்தாச்சு அப்படிதானே?
2: ஆமா, கொஞ்சம் குழம்பிட்டேன்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்ற உங்கள் தான் ட்ரைசாலா சரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கிறாரு மோகன். கதை போமா? தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களுக்காக மலர்கின்றதுங்க. நாளை தந்தையர் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுகின்றோம். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு அப்பாதான் அவங்களுடைய உலகம் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண் பிள்ளைகள் இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மா தாங்க உலகம். அதனால முன்கூட்டியே அனைத்து தந்தையர்களுக்குமே தந்தையர் தின நல் வாழ்த்து. தந்தையர் தினத்தை முன்னிட்டு மின்னலில் உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கின்றன. இணைந்திருங்க. கூடவே உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி 2026 இதனை நேரலையாக பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக RTM கிளிக்க பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு நீங்க பார்க்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சுகாதார அமைச்சர் தற்போது மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி மற்றும் மேம்பாட்டு பாதைகளை பாதிக்கும் அதிகாரத்துவ கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விவகாரங்களை களையும் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அவ்விவகாரத்தை துரிதமாக எதிர்கொள்ள ஏதுவாக அது தொடர்பான தடைகளும் கட்டுப்பாடுகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமட் கூறினார். செயற்கை நுண்ணறிவு AI கற்றுக்கொள்ளும் பயன்படுத்தும் மக்களின் திறனே 2030 AI நாடாக மாறும் இலக்கினை மலேசியா எட்டுமா என்பதை நிர்ணயிக்கும் காரணியாக உள்ளது. AI காலகட்டத்தில் ஒரு நாட்டின் வெற்றி தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதில் மட்டுமல்லாது அதனை அன்றாட வாழ்வில் மக்கள் பயன்படுத்த தயாராக இருப்பதிலும் அளவிடப்படும் என இலக்கவியல் அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஃபேபியன் பி கார் கூறினார். பினாங்கு PICCA மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 தேசிய ஊடகத்தார் நாள் நிகழ்ச்சியின் இறுதி நாளான இன்று உள்ளூர் வெளிநாட்டு ஊடகத்தினர் சுமார் 1000 பேர் திரள உள்ளனர். அங்கு நிறைவு நிகழ்ச்சியை பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் பிற்பகல் மணி 3 தொடக்கி வைப்பார். இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியை கேலி செய்யும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதிவிட்டுள்ள கூற்றுக்கு எதிராக இத்தாலிய மக்கள் சினமடைந்துள்ளனர். இவ்வேளை இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தாஜானி அமெரிக்காவுக்கு திட்டமிட்டிருந்த அதிகாரப்படி பயணத்தை ரத்து செய்துள்ளார். கடந்த வாரம் G7 மாநாட்டில் தம்முடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள மெலோனி கேட்டுக்கொண்டதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொலிவியாவை 50 நாட்களாக உலுக்கிய வீதி ஆர்ப்பாட்டத்திற்கு முடிவு கிடைத்துள்ளது. பொலிவிய அதிபர் ரோட்ரிகோ பாஸ் நாட்டின் தொழிலாளர் கூட்டமைப்புடன் உடன்பாட்டை எட்டியுள்ளார். முன்னதாக அங்கு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களினால் சாலை தடுப்புகள் வைக்கப்பட்டன. இதன் விளைவாக உணவு மருந்து விநியோகங்கள் பாதிக்கப்பட்டன. 2025-2026 PSA ஸ்குவாஷ் உலா பாரிஸில் நடைபெற்ற போட்டியில் நாட்டின் தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். இதன் வாயிலாக 2012 முதல் அவ்வாட்டத்தின் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகிய முதல் மலேசிய பெண் விளையாட்டாளராக அவர் சாதனை புரிந்துள்ளார். உலக கிண்ண கார்பந்து சி குழுவில் பிரேசிலும் ஹெய்ட்டியும் களமிறங்கிய ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பிரேசில் 3-0 என்ற கோல்களில் முன்னிலையில் உள்ளது. மேத்யூஸ் கன்யாஹும் வினிஷஸ் ஜூனியரும் கோல்களை அடித்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: உங்கள் காலை பொழுதினம் குதூகலப்படுத்த மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. உங்கள் சனிக்கிழமை பொழுது பிடித்தவர்களோடு நேரத்தை செலவு பண்ணும் போது இன்னும் பிடித்த தருணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால உங்களோடு நாங்களும் தொடர்ந்து பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு கதைப்போம் நிகழ்ச்சி 12 மணிக்கு மேல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் வருது, கேட்கலாம்.

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரு மேல வைப்பாரு, அதுல நான்.
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டேய் பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் எஃப்எம் தந்தை இருதின வாழ்த்து.
4: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
5: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷி
6: இஷையோ.
5: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இசை. எனக்கு இசை இசை
7: எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி.
8: இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது?
7: எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
4: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.

ஸ்ருதி ஆரியான் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து உங்களுக்காக இளமை உல்லாசத்தில் மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் காலை பொழுதை குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கும். சனிக்கிழமைனாலே அப்படி குதூகலம் அப்படியே நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வார இறுதி நாட்கள் கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு யோசனை இருக்கும், இல்லை வீட்டில் இருந்தாலும் பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற யோசனை இருக்கும். உங்கள் அத்தனை திட்டங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மனமார்ந்த வாழ்த்து, நல்ல சிறப்பாக கொண்டாடுங்க. நாளைய தந்தையர் தினமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு நாளாக அமையட்டும். சரி, இதற்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டல் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பொதுவாகவே இது வந்து நம்ம நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா இந்த கைபேசிலாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் செய்துக்கிட்டே வந்து பல மணி நேரம் இருக்கும். சில நேரங்களில் வந்து அது போதுமான அளவு தான் தேவை அப்படின்னு இருக்கும் இல்லையா. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னே வந்து நம்ம கைபேசி வந்து சார்ஜ் செய்வாங்க, அதுக்கப்புறம் அதோட காலையில் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்திடணும், முற்றிலுமாக இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நினைவுறுத்தல் வந்து தீயணைப்பு படையினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தீ விபத்து நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது இப்போ ஏதாவது ஒரு கோளாறு நடப்பதற்கான முக்கியமான கூறுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கு. ஒரு கைபேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரொம்ப நேரம் போடும்போது அது நமக்குமே ஒரு ஆபத்தாக வந்துடும் அப்படின்ற முக்கியமான ஒரு வலியுறுத்தல் வந்து தீயணைப்பு படையினர் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து சுரோர் பாடிய பாடல் உங்களுக்காக வருதுங்க.

இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டி தற்போது வந்து பிரேசில் மற்றும் ஹைதி உடனான ஆட்டம் வந்து 87th நிமிடத்தில் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலவரப்படி பிரேசில் வந்து 3 புகுத்திருக்காங்க. அடுத்து 11 வாக்குல துருக்கியே மற்றும் பரகுவே உடனான ஆட்டம் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. நாளைக்கு 4 ஆட்டங்கள் வந்து நடக்க போகுது. நெதர்லாந்து ஸ்வீடன் உடனான ஆட்டம் இருக்கு, அப்புறம் ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் உடனான ஆட்டம், துனிசியா ஜப்பான் களம் காண போறாங்க. இப்படி 4 ஆட்டங்கள் வந்து இருக்கு. இக்வாடோ குராக்கோ உடனான ஆட்டம் நாளைய ஆட்டங்களில் இந்த 4 பட்டியல வந்து நம்ம சொன்னோம். அதே சமயத்தில் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். நாங்களுமே தொடர்ந்து உங்களோடு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு போன்ற விவரங்களை நாங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கோங்க. ரஷ்மி சஜீர் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பிற்பகல் 12-15 மணி வாக்கில் உங்களுக்காக வாரந்தோறும் கதை போமா நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய திறமைகள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கு வரக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால இன்றைக்கு வரக்கூடியவர் தந்தையும் மகனும் வர போறாங்க. இருவருமே வந்து பாத்தீங்கன்னா நடன கலைஞர்கள். சமூக வலைதளங்களில் உங்களுடைய காணொலி எல்லாம் நிறைய நம்ம பார்த்திருக்கலாம். ஒரே மாதிரி ஆடை அணிந்து ஒரே நடனத்தை ஆடி பலரும் வந்து மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு வாங்க, தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால வரக்கூடியவர்கள் அப்பா மகன், அதனால கேள்விகளும் அப்படி இருக்க போகுது. தந்தையர் தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நாளை காலை தொடங்கி இரவு வரையிலும் நீங்கள் உங்களுடைய தந்தையருக்கு தாராளமா நீங்க வாழ்த்துக்களை அழைத்து சொல்லலாம். தந்தையர் அப்படின்னு சொல்லும் போது உணர்வுகளை பெருசா வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனா அத்தனை அன்பும் அங்கதான் வந்து கொட்டி கிடக்குதுங்க. அடுத்து மது பாலகிருஷ்ணன் குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்களை கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையத்தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
1: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டுவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
0: தோன்றினாள்.
1: அப்பா பா,

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல் அணைக்குதா ஆமா பாபாஸ்தான்
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம் இது உங்கள் மின்னல் ஃபேம்

உங்களுக்கு என்ன பாடல் தோணும், யாருக்காக நீங்க கேட்க போறீங்க அப்படின்றத தாராளமா கேட்கலாங்க. பேனிதயால் பிரணவம் சசி பாடிய பாடல் எடுத்து வருது கேட்கலாம்.

வேனிதையால் பிரணவம் சசி பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. ஆமா, அடுத்து உங்களுக்காக அதிஜய் ஜெயின் பாடிய பாடல் வருது. சரி, நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முக்கியமான, நேற்று முக்கியமான ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருந்தது இந்த வாரம். இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு தினங்கள் நிறையவே இருக்குங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வலியுறுத்தலாவே இந்த ஒரு நாள் அனுசரிச்சிருந்தாங்க. இந்த வேர்ல்ட் பிக்னிக் டே அப்படின்னு சொல்லும் போது இந்த கடல் சார்ந்த சுற்றுலா மேற்கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப அதிகங்க. இப்ப பரபரப்பான வாழ்க்கை சூழல் அப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. பலருக்கும் முன்பெல்லாம் சின்ன வயசு வாழ்க்கை நம்ம கேட்டோம் அப்படின்னா குடும்பத்தோட வந்து நம்ம கடலுக்கு போவோம், மணல் வீடு கட்டுவோம், சமைச்சு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தும். இப்பவும் பலரும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான். இருந்தாலும் யாரெல்லாம் செய்யலையோ நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்னு உலகளாவிய நிலையில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுத்துக்காக தான் இந்த ஜூன் மாதத்துல ஒரு முக்கியமான இந்த ஒரு வலியுறுத்தலும் வந்து சொல்லப்படுகின்றது. குடும்பத்தோட எப்படி நேரம் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த வேலையில கடலுக்கு போகிறதா இருக்கட்டும், நீர்வீழ்ச்சிக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது மலையேறக்கூடிய நடவடிக்கை, இந்த மாதிரி ஆரோக்கியமான நடவடிக்கைகள் அந்த வார இறுதி நாட்கள் அதிகமா செய்வோம். ஆனா குறிப்பா இந்த நீர்நிலை பகுதிகளில் போகக்கூடியவர்கள் அந்த வானிலை பற்றியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வெயிலாவும் இருக்கு, மழையும் அதிகமா இருக்கு. இப்ப கேரளா பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து கொஞ்சம் மழையா தான் இருக்கு. அதனால அந்த வானிலை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. சொன்ன மாதிரி அடுத்து உங்களுக்காக அதிஷ் ஜெய் பாடிய பாடல் வருது, ஜுமுக்கு ஜுமுக்குன்னு கேட்கலாங்க, இணைந்திருங்கள்.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
3: போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டு.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
5: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய ஆரிய.

0: ஹலோ.
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போயும் உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

மதுவந்தி பாடிய பாடலை நம்ம கேட்டுக்கோ. நிறைவு பாடல், மலையாள பாடல்களில் நிறைவு பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெற போகுது. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்க போறீங்க. 11 மணிக்கு மேல அழைங்க, உங்களுக்காக நாங்களுமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோங்க. கல்யாணம்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரான் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாடி இதனை உறுதிப்படுத்தினார். முதல் சுற்று கலந்தாய்வின் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்த சுற்று பேச்சுக்கான விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு புதிய விதிகளை ஈரானிய பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் PGSA அறிவித்துள்ளது. அந்த ஒப்பந்த காலகட்டத்தில் வியூக பாதையை கடக்க முனையும் கப்பல்கள் PGSAவிடம் பயண அனுமதி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இது அக்கப்பல்கள் ஹார்முஸ் பாதையை உடனடியாக கடப்பதை உறுதி செய்யும் என அந்த ஆணையம் அறிக்கையில் கூறியது. விண்ணப்பத்தை அதன் அதிகார பூர்வ வலைதளம் மின்னஞ்சல் முகவரியின் வாயிலாக மேற்கொள்ள வேண்டும் என PGSA வலியுறுத்தியது. இவ்வேளை ஈரான் படைகள் அறியாது இருளின் மறைவில் வாஷிங்டன் குறைந்தது 87 எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழி அமைதியாய் கொண்டு சென்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதாக அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பல்களின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு நீரிணையின் பக்கவாட்டில் அந்த கப்பல்கள் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் ஈரானின் ராடார் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை அழித்துவிட்டதால் அந்த முனைப்பு சாத்தியமானதாக டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணை வழியாக இதுவரை 125 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெங்ஸ்ட் தெரிவித்துள்ளார். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியை கேலி செய்யும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதிவிட்டுள்ள கூற்றுக்கு எதிராக இத்தாலிய மக்கள் சினமடைந்துள்ளனர். இவ்வேளை இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி அமெரிக்காவுக்கு திட்டமிட்டிருந்த அதிகாரப்படி பயணத்தை ரத்து செய்துள்ளார். கடந்த வாரம் G7 மாநாட்டில் தம்முடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள மெலோனி கேட்டுக்கொண்டதாக டிரம்ப் இத்தாலிய தொலைக்காட்சி அலைவரிசை La7க்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டதால் தாம் புகைப்படம் எடுக்க சம்மதித்ததாக டிரம்ப் கூறியுள்ளார். மேலும் தம்முடன் உரையாடியது மெலோனிக்கு மகிழ்ச்சியை அளித்ததாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது டிரம்பால் சித்தரிக்கப்பட்ட கதை என மெலோனி பதிலடி கொடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் முதல் H5 வகை பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வேளாண் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதனையடுத்து அதிக தொற்று பரவலை ஏற்படுத்தக்கூடிய அந்த H5 வகை பறவை காய்ச்சல் தற்போது அனைத்து கண்டங்களுக்கும் பரவியுள்ளதை இது புலப்படுத்துகிறது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள கடல் பறவையான பிரவுன் ஸ்குவாவிடம் இந்த தொற்று கண்டறியப்பட்டதை அந்நாட்டின் தேசிய அறிவியல் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. கோழி மற்றும் காட்டு பறவைகளின் பேரழிவுக்கு காரணமாக விளங்கும் H5 வகை வைரஸ் இதற்கு முன்னர் ஆஸ்திரேலியா கண்டத்தில் மட்டும் கண்டறியப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கார்பந்து டி குழு நிலையில் துருக்கிக்கும் பராகுவேக்கும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. முன்னதாக சி குழுவில் பிரேசிலும் ஹெய்தியும் விளையாடின. இதில் பிரேசில் ஹெய்தியை 3-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. மேத்யூஸ் கன்ஹா 2 கோல்களும் வினிஷியஸ் ஜூனியர் 1 கோலும் அடித்தனர். உலகக்கிண்ண போட்டியில் ஈரான் நடத்தப்பட்ட விதம் அப்போட்டியின் வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என ஈரானிய காட்பந்து கூட்டமைப்பின் தலைமைச் செயலாளர் இடாயத் மொம்பேனி கூறினார். அவணியின் மீது ஆட்டத்திறனை பாதிக்கும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஃபீஃபாவிடம் புகார் அளிக்க உள்ளதாக அவர் கூறினார். பன்னாட்டு போட்டியான இதில் இதுபோன்ற நிகழ்வுகள் விதிகளையும் ஒப்பந்தங்களையும் மீறும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் பெல்ஜியத்துக்கு இடையிலான ஆட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே பெல்ஜியம் அணி அமெரிக்காவுக்கு பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் ஆட்டத்துக்கு 1 நாளுக்கு முன்னர் மட்டுமே அமெரிக்காவுக்குள் நுழைய இயலும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹிடாயாட் மன நிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகை குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்கங்க. சரி, நீங்களும் அழைக்கலாம். ஏன் அழைக்கணும் அப்படின்னா, நீங்க இது உங்களுக்கான நேரங்க, உங்க பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்க போறீங்க. சுடைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க பயணத்தில் இருக்கலாம், அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே நிகழ்ச்சி கேட்கலாம், அல்லது வீட்டுல இருந்து கூட இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க. சனிக்கிழமை பொழுது நம் சுவாரஸ்யப்படுத்த உங்கள் அழைப்புகளால் மட்டும்தான் முடியும். இணைந்திருங்கள்.

இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் நாம இடம் பெற செய்துகிட்டு இருக்கோம். இப்பதான் திவ்யா நமக்காக தொடர்பு கொண்டிருந்தாங்க. இப்ப வந்து பயணத்தில் இருக்காங்களா? நெடுதூர பயணம், தோழிகளோட நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நாங்க எல்லாம் பிடிச்சவங்க தான், எங்களுக்காக பாடல் ஒளிபரப்புங்களே அப்படின்னு வாங்க பேசுங்களேன்னு. இல்லைங்க, நாங்க பேசல, பாடல் ஒளிபரப்புங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இங்க பயணம் இருக்கும். சுகுமாரி அபிநயா அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒன்னா பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் அடுத்து வருது, நீங்களும் அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். அடுத்து சுங்கசி போல இருந்து வேணி வந்திருக்காங்க.
1: பிடிச்சவங்களுக்காக என்ன பேரு பாட்டு கேட்கணும்னு திடீர்னு அடிச்ச உடனே நானே ரெண்டு வாரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி,
1: எனக்கு கிடைக்கல. ஒரு 1300 மேல நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த தடவை
0: என்னங்க முயற்சி பண்ண கணக்கு வேற பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா. ஒரு 3 வாரமா நாங்க அப்புறம் பாத்துக்கீங்களேன், 3 வாரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்ட்டு. பிள்ளைங்க 2 பேரு, ட்வின்ஸ், இரட்டையர்கள். பேரு வந்து சிவபூரணன், சிவபூரணி. 22 வயசு பூர்த்தி ஆகுச்சு.
0: அப்படியா?
1: ஒரு அழகான பாட்டு போட்டுருங்களேன்.
0: சொல்லுங்க என்ன பாடல், நீங்களே சொல்லுங்க.
1: யோசிக்கவே இல்லை, இது அதுல போட்டுறாதீங்க, இதுல மின்னல சொல்ல போட்டுறாதீங்க, கட் பண்ணிருங்க.
0: ஓ அப்படியா, வெட்டிருட்டா?
1: வந்து மாற்றான்ல வந்து அந்த ரெண்டு
0: ரெட்டை கதிரே,
1: அதேதான் அதேதான்
0: கேட்டுலாங்க.

0: இன்று மாலை திராய் இசையில்
1: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டி, அது குறித்த விவரங்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கோம். சரி, தற்போது துருக்கியே பரகுவே உடனான ஆட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. 27வது நிமிடத்தில் ஆட்டம் போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரகுவே வந்து ஒரு கோல்கள் வந்து புகுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அருண் தனக்கு பிடிச்சவங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடலை வந்து தயவு செய்து ஒலிபரப்புங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராமுக்குமா வந்து கேட்டிருக்காரு. அருண் இந்தாங்க எடுத்துக்கோங்க.

இன்றைக்கு பிற்பகல் 12:15 தந்தியர் தின சிறப்பு கதை போமா நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு நாளைக்கு தான் வந்து தந்தியர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் காலை தொடங்கி இரவு வரைக்கும் மின்னல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட முன்னோட்டு நிகழ்ச்சியாவே நீங்க எடுத்துக்கலாம். இதற்கிடையில நாளை காலை தொடங்கி உங்களுக்காக நீங்க தந்தையருக்காக வாழ்த்துக்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கே உள்ள கதைக்கு நம்ம வருவோம். இன்றைக்கு 12:15 தந்தையர் தின சிறப்பு கதை போமா நிகழ்ச்சியில இருவர் வரப்போறாங்க, தந்தையும் மகனும் வரப்போறாங்க. இவங்க என்ன அப்படின்னா, பல வருட காலமாக அவருடைய தந்தை வந்து ஒரு நடன கலைஞரா இருக்காரு, பிறகு அவருடைய மகனும் இப்ப வந்து ஒரு நடன கலைஞரா இருக்காங்க. இரண்டு பேரும் சேர்ந்து நடனமாடி காணொலி வந்து அதிகமா பகிடக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வாங்க. கண்டிப்பா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். குறிப்பா தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால இன்றைக்கு நம்ம கேள்விகளும் ரொம்ப சுவாரஸ்யமா தந்தை பாசம் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கோம். அதனால இன்றைக்கு 12:15 கதை போமா நிகழ்ச்சி கேளுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கோங்க.

0: for my people.
1: பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: காரணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
2: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, தந்தையின் சிறப்பு என்ற தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை உங்களுடன் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாயும் தந்தையும் ஒருவனுக்கு தன் இரண்டு கண்களைப் போல் மதிப்புமிக்கோர் ஆவார். இவ்வுலகில் ஒருவன் பிறப்பதற்காக அவ்விருவரும் படும் சிரமங்களும் துன்பங்களும் வார்த்தைகளுக்குள் அடங்குவன இல்லை. பெற்றெடுத்த பிள்ளையை சீராட்டி வளர்த்து நல்லொழுக்கம் கற்பித்து கல்வியை போதித்து தன்னை விட சிறந்தவனாய் உயர வேண்டுமென நினைப்பவர் தந்தை. தாயின் சிறப்பை பற்றி பல்வேறு நூல்களிலும் கட்டுரைகளிலும் படித்திருக்கலாம். ஆனால் ஒரு தந்தையின் சிறப்பையும் உயர்வையும் நீங்கள் அரிதாகவே படித்திருப்பீர்கள், அல்லது படிக்காமல் கூட இருக்கலாம். காரணம், தந்தையின் உயர்வு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வேர்களுக்கு எதற்கு விளம்பரம் என்று கூறுவார்கள். ஓங்கி வளர்ந்து தழைத்து காயோடும் கனியோடும் காட்சி தரும் ஒரு விருட்சத்தை தாங்கி நிற்பது அதன் ஆணி வேறுதான். அதுபோல் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்து அக்குடும்பத்தை சீரான முறையில் நடத்தி வருபவன் தந்தை எனும் பொறுப்பில் உள்ளவன்தான் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் தந்தையின் சிறப்பை யாரும் பேசுவதில்லை. தந்தையின் சிறப்பையும் உயர்வையும் குறித்து நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாமல் விட்டுவிடவில்லை. அவருடைய சிறப்பையும் உயர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். அத்தோடு திருக்குர்ஆனும் தெளிவாக கூறியுள்ளது. ஒரு தந்தை சொர்க்கத்தின் வாசல்களுக்குள் மைய வாசல், எனவே நீ உன் பெற்றோரை பேணிக்கொள் அல்லது பேணாமல் விட்டுவிடு என அல்லாஹ்வின் திருத்தூதர் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. நேயர்களே, மேலும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை சொர்க்கத்தின் வாசல்களுள் மைய வாசல், எனவே அக்கதவை வீணாக்கிவிடு அல்லது அதை பேணிக்கொள் என்பதாக திருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக, மேற்கொண்ட ஹதீஸுகள் மூலம் ஒரு தந்தையின் சிறப்பையும் உயர்வையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஒரு தந்தைக்கு உயர்வும் சிறப்பும் ஏன் அவன் தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைக்கின்றான். எவ்வளவு பெரிய துன்பத்தையும் சிரமத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்களுக்காக உழைத்து பொருளீட்டுகிறான். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதோடு அவர்களின் நல்வாழ்விற்காகவே வாழ்கிறான். எனவேதான் அவருக்கு சிறப்பும் உயர்வும் உள்ளன. ஆகவே குடும்பம் சிறந்து விளங்கவும் மேம்படவும் பொருளாதாரம் இன்றியமையாதது. அதை ஈட்டித் தருபவர் தந்தையே ஆவார். அதனால்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான், ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஏனெனில் அவர்களுள் சிலரை விட வேறு சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதாலும், ஆண்களாகிய அவர்கள் தங்கள் பொருளாதாரத்திலிருந்து பெண்களுக்காக செலவு செய்வதாலும் ஆகும். ஆகவே ஒரு தந்தை தன் குடும்பத்தாருக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்தாலும், பெண்களை விட ஒரு படி உயர்வு அவருக்கு இருப்பதாலுமே அவர் மேன்மையடைகிறார். ஒரு தந்தையின் உயர்வையும் சிறப்பையும் பின்வரும் நபிமொழி மூலம் அறியலாம். மூன்று பேரின் பிரார்த்தனை துஆ எவ்வித சந்தேகமுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, அநியாயம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனை. இரண்டாவது, பயணியின் பிரார்த்தனை. மூன்றாவது, ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக செய்யும் பிரார்த்தனை என்று நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தந்தை தம் பிள்ளைகளுக்காக செய்யும் பிரார்த்தனை எவ்வித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு தந்தை தம்மை விட தம் பிள்ளை உயர்வையும் சிறப்பையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர் உள தூய்மையோடும் உயர் எண்ணத்தோடும் அவர் செய்யும் பிரார்த்தனையை உயர்ந்தோன் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். இத்தகைய உயர்வை பெற்றுள்ள தந்தைக்கு இக்கால பிள்ளைகள் கொடுக்கும் மரியாதை என்ன, பரிசு என்ன? அவரின் பிரார்த்தனையை பெறுவதற்காக பிள்ளைகள் செய்யும் முயற்சிதான் என்ன? மனதளவில் அவர்களை மகிழ்ச்சி படுத்துகின்றார்களா? நேயர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளதாவது, நபியே, உங்களது இறைவன் தன்னை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்று கட்டளை இட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளையிட்டிருக்கிறான். உங்களிடம் இருக்கும் அவர்களுள் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட போதிலும் அவர்களை விரட்டவும் வேண்டாம். அவர்களை நிந்தனையாக சீ என்றும் சொல்ல வேண்டாம். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வசனத்திலே ஒருவரோ இருவருமோ என்று பொதுவாகத்தான் கூறியுள்ளான். தன் இளமை முழுவதையும் தம் குடும்பத்திற்காகவும் தம் பிள்ளைகளின் மேம்பாட்டிற்காகவும் செலவழித்த ஒரு தந்தையை அவர் தம் பிள்ளைகள் மிக்க அன்பாகவும் கண்ணியமாகவும் நடத்தினால் அவர்கள் தம் தந்தையின் அன்பை பெற்றிடலாம். ஒருவன் தன் தந்தையின் அன்பிற்குரியவனாக ஆகிவிட்டால் அவர் தம் பிள்ளைக்காக செய்கின்ற பிரார்த்தனையை உயர்ந்தோன் அல்லாஹ் எந்தவித தடையுமின்றி உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். அது அவனை நினைத்து பார்க்க முடியாத உயர்வுக்கும் சிறப்புக்கும் இட்டு சென்றுவிடும். அவ்வளவு வலிமையானது ஒரு தந்தையின் துஆ. இதை எத்தனை பேர் விளங்கியிருக்கின்றார்கள்? எத்தனை பேர் தம் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வின் அன்பையும் தந்தையின் அன்பையும் பெற்றுவிட்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைப்பது உறுதி என்பதை சொல்லித் தெரிய வேண்டியது.

0: அன்பிற்குரிய நேயர்களே, முதுமை பருவத்தை அடைந்துவிட்ட தந்தை அனாதையாக்கப்படுகிறார். அவருடைய தேவைகளை அவர் ஈன்றெடுத்த பிள்ளைகள் நிறைவேற்றுவதில்லை. அவருடைய தனிப்பட்ட செலவுக்காக பிள்ளைகள் பொருளாதார உதவி செய்வதில்லை. ஒருவருக்கு 2-3 ஆண் பிள்ளைகள் இருந்தால் நீ கவனித்துக்கொள், நான் கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்று அண்ணன் தம்பிக்குள் சண்டை வருவதும், அல்லது இவர் மட்டும்தான் மகனா, உங்களுக்கு இன்னும் 2 மகன்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வீட்டுக்கு சென்று 3 மாதங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அண்ணன் தம்பிகள் கூறுவதும், அல்லது மருமகள் கூறுவதும், குடும்பத்தில் மூத்தவர் கவனித்துக் கொண்டால் மற்றவர்கள் அவரை அறவே கவனித்துக் கொள்ளாமல் தமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற கோணத்தில் முற்றிலும் புறக்கணித்து விடுவதும் இன்றைய அன்றாட நிதர்சன உண்மைகள். தன் மனைவியின் தொடர் தொல்லைகளை சமாளிக்க முடியாத ஆளுமை திறனற்ற ஆண்கள் அவரை புறக்கணிப்பதும் ஒதுக்குவதும், அவரிடம் கடுகடுவென பேசுவதும், இறுதியில் அனாதை இல்லங்களில் சேர்த்து விடுவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு செல்வமும் குழந்தையும் உள்ளனர், என்னுடைய தந்தை என் பொருளை பணத்தை எனக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்கின்றார் என்று தம் தந்தையை பற்றி முறையீடு செய்தார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதில் கூறினார்கள். நீயும் உன் செல்வமும் உன்னுடைய தந்தைக்கே சொந்தம் என்று விடையளித்தார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. ஒரு பிள்ளை உழைத்து சம்பாதிக்கின்ற பணமும் பொருளும் அவனுடைய தந்தைக்கே சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து தந்தையின் உயர்வையும் உரிமையையும் அறியலாம். ஆகவே அவர் தம் பிள்ளையின் பணத்தை கேட்டுத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. முதுமையின் காரணமாக பிள்ளையின் உழைப்பில் உண்டு கொண்டிருக்கிறோமே, இது சரியா முறையா என்ற உள்ளுணர்வோடும் சஞ்சலத்தோடும் கையறு நிலையில் வாழ்பவர்கள் இனி அவ்வாறு நினைக்கவே தேவையில்லை. உங்களுடைய பிள்ளையின் உழைப்பும் வருமானமும் உங்களுடையதுதான். அதில் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இதை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மருமகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மகன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று வினவினார். அதற்கு அவர்கள், அவ்விருவரும் உன்னுடைய சொர்க்கமும் அவ்விருவரும் உன்னுடைய நரகமும் ஆவார் என்று உரைத்தார்கள். ஒரு பிள்ளை அவனுடைய பெற்றோரை சொர்க்கமும் நரகமும் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதிலிருந்து பெற்றோரின் உயர்வும் மதிப்பும் ஒவ்வொருவருக்கும் எளிதாக புரியும். நேயர்களே, ஒருவன் சொர்க்க செல்ல வேண்டுமாயின் அவன் தன் பெற்றோரை மதித்து அவர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களின் கட்டளைகளை பணிந்து நடக்க வேண்டும். அவர்களின் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும். இவ்வளவையும் செய்வதன் மூலம் அவர்கள் மகிழ்வுற்று தம் பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அதுவே அவனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய காரணமாக அமையும். ஒருவரின் தந்தை இறந்துவிட்டாலும் அவன் தந்தைக்கு செய்யும் கடமை முடிவதில்லை, அது அவரின் மரணத்திற்கு பின்னும் தொடர்கிறது. அதாவது, ஒருவன் தன் தந்தையின் நண்பர்களை சந்திக்கின்ற போது அவர்களிடம் இணக்கமாகவும் நட்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மைகளுள் மிகவும் அதிகமான நன்மை செய்பவன் தன் தந்தை யார் மீது அன்பு கொண்டிருந்தாரோ அவர்களிடம் உறவு வைத்துக் கொள்பவர் ஆவார் என்பதாக நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒருவன் தன் தந்தையின் நண்பர்களை மதிப்பது தன் தந்தையை மதிப்பது போன்றதாகும். இவருடைய தந்தை என்னுடைய நண்பராக இருந்தார், இவரும் தன் தந்தை போல் மரியாதை தெரிந்த பிள்ளை என்று போற்றும் போது அந்த தந்தையின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்த்தும். ஆக, ஒருவர் தம் தந்தையின் மதிப்பையும் கண்ணியத்தையும் உயர்த்த தம் தந்தையின் நண்பர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும். நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு உண்மையான சாலிஹான குழந்தைகளாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وبالله توفيق الهداية السلام عليكم ورحمة الله تعالى وبركاته
1: நீர்களே, இதுவரை மௌலானா லஃபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: ஹாய், வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் துருக்மெனிஸ்தானும் ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வலுவான கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. துருக்மெனிஸ்தானும் பெட்ரோனாஸும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கி 30 ஆண்டுகள் ஆகின்றன. இருதரப்பின் நீண்டகால வலுவான உறவில் இது முக்கிய அடைவு நிலையாக உள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அந்நாட்டு அதிபர் சிர்டார் பிர்டி முகமெடஃபும் குறிப்பிட்டுள்ளனர். மலேசியாவும் கம்போடியாவும் தகவல் ஊடக மேம்பாட்டு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தியுள்ளன. மேலும் அந்த முன்னெடுப்பு ஊடகம் தகவல் தொடர்பின் பல்வேறு துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கிறது. தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடிலும் கம்போடிய தகவல் அமைச்சின் செயலாளர் பிராக் தாவேக் அமிடாவும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மின் விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் முறை செயலாக்கம் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 4.07 பில்லியன் ரிங்கேட் இ இன்வாய்ஸ் வெளியிடப்பட்ட வேளை 52,540 வரி செலுத்துவோரை இது உட்படுத்துவதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் 1978 பின் விசா கட்டணம் 5 மடங்கு உயர்வு காண உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதிகரித்துள்ள பணவீக்க விகிதம், எண்ணின் மதிப்பு சரிவு ஆகியவற்றை தொடர்ந்து விசா கட்டணத்தை 3,000 யென்னிலிருந்து 15,000 யென்னுக்கு உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கேட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானும் ரஷ்யாவும் பொருளாதார வணிக ஒத்துழைப்பை புதிய நிதி நிர்வாகம் வாயிலாக வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளன. இருவழி வணிகத்தை நிர்வகிப்பது, பரிவர்த்தனை செலவுகளை குறைப்பது, வங்கி சேவைகளை உருவாக்குவது ஆகியவற்றில் இது கவனம் செலுத்தும். இதன் தொடர்பில் ஈரான் மத்திய பொருளக ஆளுநர் அப்துல் நசீர் ஹெமத்தியும் அவரது ரஷ்ய சக எல்விரா நபிலாவும் ரஷ்யாவில் பேச்சு நடத்தினர். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. டி குழு நிலையிலான ஆட்டத்தில் துருக்கியும் பராகுவேயும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதல் பாதி ஆட்டத்தில் பராகுவே 1 கோலில் முன்னிலை வகித்தது. மாத்தியாஸ் கலர்சா அந்த கோலை புகுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் பிற்பகல் பொழுதினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேச போறோம். நாளைக்கு தான் வந்து தந்தையர் தினம். ஆனா இன்றைக்கே நம்ம வந்து கொண்டாடாம இருக்குன்னு எப்படி? ஏன்னா பொதுவா தந்தையர் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வெளியே பாசத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு பாசம் கொட்டி கிடக்கும். அதனால இன்றைக்கு கதைப்போமா கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம். இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா சி எஸ் முருகன் அவர்களும் சஞ்சய் முருகன் அவர்களும் வந்து வந்திருக்காங்க. அப்பா மகன் இவங்க கிட்ட இருக்கிற அந்த சுவாரஸ்ய கதைகளை தான் இன்று கதைப்போமா நிகழ்ச்சியில பிற்பகல் 12:15 நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இணைந்திருங்கள்.

0: ஹலோ
1: ஹலோ பா
0: ஆ சொல்லு
1: சாப்பிட்டீங்களா
0: ம் சாப்பிடுச்சு
1: பா உன்னை சொல்லணும்
0: ம்
1: ரொம்ப நன்றி நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்
0: ஓகே பை சரி
1: ஓகே ஓகே
0: ம் சாப்பிட்டு
2: தாயையும் முன்னில் கண்டே
3: வெளிக்காட்டாத குரல் இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும் மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து
4: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல ஃபேமில் பாபாஸ் அண்ட் யூ
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு
6: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்
7: பிடிச்சவங்க பேசலையா நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன் இது உங்கள் மினல ஃபேன்

0: Roma.
1: தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய கதைப்போம நிகழ்ச்சி உங்களுக்காக மலர் தொடங்கிருச்சுங்க. இன்றைக்கு நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு தந்தையர் தினம். பொதுவா முதல்ல சொன்ன மாதிரி அன்பை பெருசா வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனா அவ்வளோ மனசுல அந்த அன்பை கொட்டி இருக்கும். அதனால இன்றைக்கு இருவர் வந்திருக்காங்க, நம்மோடு சி எஸ் முருகன் மற்றும் சஞ்சய் முருகன். வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
2: வணக்கம் மோகன். இந்த வேலையில அனைவருக்கும், மலேசியால இருக்கிற அத்தனை அனைவருக்கும், இல்ல உலக முழுசா இருக்கிற எல்லா தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய். சோ எல்லாத்துக்குமே, இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் ஃபாதர்ஸ்க்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.
1: ஆமா, ஏற்கனவே ஒரு முறை உங்களை சந்திச்சு நம்ம பேசியிருக்கோம், ஆனா அது வந்து கடந்த வருடம்ல. இந்த வருடம் வந்து தந்தையர் தினம் அப்படின்றதுனால சரி, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிணைப்பு நேரடியா மட்டுமின்றி சமூக வலைத்தளங்களிலுமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு காணொளி நடனம் ஆடி ஒரே மாதிரி உடை அணிந்து நீங்க வந்து போடுகின்ற அந்த பதிவு செய்கின்ற அந்த காணொளி வந்து பெருமளவுல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு அந்த கதையெல்லாம் கொஞ்சம் நம்ம பேச போறோம். சொல்லுங்க நம்ம முருகன், நிறைய உங்களை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க ஒரு நடன கலைஞர், சின்ன வயசுல நீங்க தொடங்கிட்டீங்கல்ல, ஒரு எத்தனை வயசுல தொடங்கிருப்பீங்க நீங்க ஆட?
2: நான் 19 வயசுல தொடங்கினேன். கிட்டத்தட்ட 31 வருஷமா இந்த ஃபீல்ட்ல டான்ஸ் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அந்த கால சமயத்துல வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்னு ஒன்னு கிடையாது. சோ பிளாட்ஃபார்ம்னு ஒன்னு கிடையாதப்ப நம்ம வந்து ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட் கிடைக்கணும்ட்டு நம்ம. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சோசியல் மீடியான்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல்ஸ். சோ அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அது மேக்ஸிமம் வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆகுது. சோ அந்த ட்ரெண்ட் எனக்கு பிடிச்சனால சோ அந்த ட்ரெண்டோட நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த ட்ரெண்ட கொண்டு வந்து ஆரம்பிச்சு எனக்கு இப்படி ஒரு இருக்குப்பான்னு சொன்னது இவர் தான்,
1: சஞ்சய் தான். இப்போ சஞ்சயவும் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுல 4 வயசுலாம் நடனம் ஆட தொடங்கிட்டார்ல. நீங்க எதிர்பார்த்ததா நமக்கு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்ற மாதிரி எதிர்பார்த்ததா, இல்ல அது
3: அமைஞ்சது? ஒரு காம்படிஷன் வந்துச்சு, யுத்தம் அடைட்டு ஒரு காம்படிஷன். சோ நான் தான் அப்பா ஆடுறப்ப எனக்கு பிடிக்கும், நம்மையா நானும் அப்பா மாதிரி ஆடக்கூடாது. சோ அந்த சின்ன வயசுல அந்த ஒரு அங்கிருந்து அப்பா ரோல் மாடல் எடுத்தா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது தானே.
2: ஸ்பெசிபிக்கா நான் அவருக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ண கிடையாது. சோ அவரு வந்து நான் எல்லா ஈவெண்ட்ல போறது வர்றது எல்லாம் அவர் கூட்டு அவங்களும் கூட்டிட்டு போவோம். அப்ப இவர் பாப்பாரு நான் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம். சோ அந்த சின்ன வயசுல பார்த்தோன்னா அவருக்குள்ள அது உருவாயிருச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா வைஃப் இன்றா மனைவி அவங்க தான் அதை நோட்டீஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குட்டு எனக்கு தெரியாமல இவரை வந்து இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது அப்பா என்னதை பார்த்து பார்த்து செய் அப்படின்ட்டு அப்படிதான் இவர் க்ரோ பண்ணாரு. சோ காம்படிஷன் கூட்டிட்டு போறப்ப எனக்கு அவ்வளியும் ரொம்பவும் அந்த ஒரு கஷ்டம், ஐயோ இவரை ட்ரெயின் பண்றதுக்கு முடியல அப்படின்னு அந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அவர் ஒரு விஷயத்த செஞ்ச டக்குன்னு பிக்அப் பண்ணிக்கிறாரு. சோ அந்த விஷயம் எனக்கு ஈஸியா இருந்தாலும் அவர் ட்ரெயின் பண்றது எனக்கு நான் கைட் பண்ண ஓகே இந்த இதுக்கு அப்படின்ட்டு மத்தபடி அவராவே சொந்தமாவே க்ரூம் பண்ணிக்கிட்டாரு அவர் செல்ஃப்.
1: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி திருமதி இந்திரா அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுடைய மனைவி. நிகழ்ச்சி வந்து அவங்களும் நேரடி அறிவிப்பறையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: πόμα.
1: Κάνε πόμα.
2: இன்றைக்கு நம்மோடு இருவர் இணைந்திருக்காங்க. சி எஸ் முருகன் அவர்களும் சஞ்சய் முருகன் அவர்களும் இன்றைக்கு தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாகவே மலர்ந்துகிட்டு இருக்கு. இருவருமே வந்து பாத்தீங்கன்னா நடன கலைஞர்களா இருக்காங்க. அதனால இன்றைக்கு வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு வந்து வரவழைத்திருக்கோம். சரி, தந்தையர் தினம் அப்படின்றதுனால இன்றைக்கு கேட்க போறேன். இப்போ முருகன் சார், நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க சின்ன வயசுல அப்பா உங்களுக்கு அவர் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நீங்க உங்க மகனை வளர்க்கல நீங்க வந்து அதை பின்பற்றதுனா என்ன விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டது நான் பாத்துக்கிறேன்
3: இந்த வகையில. அப்பா பேரு சந்திரன், அவருக்கு வந்து ஸ்பெஷலா வந்து நான் தந்தை தின வாழ்த்து சொல்லிக்கிறேன். சோ நான் அவர்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டது என்னன்னா, அப்பா கிட்ட வந்து நான் எந்த ஒரு கெட்ட விஷயம், அதாவது இந்த ஸ்மோக் பண்றதோ தண்ணி பழக்கமோ எதுவுமே இல்லை. ஈவன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கூட நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆனா எனக்கு வந்து அப்பா ரோல் மாடல்னால அவர் மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு, அப்பா அந்த வயசுலயே பாடி நல்லா மெயின்டைன்
2: பண்ணுவாரு.
3: அது அப்பவே அந்த காலத்துல வந்து நம்பினோம் அந்த ஈக்யூப்மெண்ட் சொல்றது அந்த ஜிம் போற அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல. சோ சொந்தமாவே அவரவே சேர்ந்து, ஏன்னா பிகாஸ் அவர் லோரி டிரைவர், சோ அதனால அவருக்கு நிறைய வந்து அந்த இரும்பு விஷயம் எல்லாம் இருக்கும். அவர் சொந்தமாவே போய் கொண்டு போய் வெல்டிங் பண்ணி அவர் செய்யறப்ப அதை பார்த்து பார்த்து நானும் அப்பா மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கணும். சோ அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த பாடி மெயின்டைன் பண்ணனால இவர் கூட இத்தனை வயசுல நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த ரோல் மாடல் விஷயத்தை வந்து இவர் எங்கிட்ட இருந்து பார்த்தனால சோறு நானும் அப்பாவும் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி நல்லா டான்ஸ் செய்யணும், அவர் மாதிரி நான் பாடி எல்லா விஷயத்தையும் அவரு இப்ப
2: ஜிம்முக்கு போறாரு.
3: அதனால ஒரு விஷயத்தை நம்ம கணக்கா செஞ்சோம்னா அது நம்ம வர ஜெனரேஷன் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடுவான். எங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்ட வச்சு இவர் செய்த பத்தி நான் உணர்ந்துகிட்டேன்.
2: சரி சஞ்சய், நீங்க சொல்லுங்க. இப்போ அப்பா பொதுவாகவே அப்பா நமக்கு எது நல்லதோ அதுதான் அதிகமா சொல்லுவாங்க இல்லையா? அப்பா அடிக்கடி உங்களுக்கு ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனை கொடுக்கறாரு, என்ன அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா எதை சொல்லுவாரு?
4: மோஸ்ட்லி வந்து அப்பா எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அட்வைஸ் தருவாரு.
2: நான் கூட தர மாட்டாரோ தருவாரா?
4: லைக் இந்த படிப்பு விஷயத்திலயும் சரி, முக்கியமா இந்த டான்ஸ் விஷயத்துல எந்த இதா இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம செய்யறோமா வந்து நம்ம பாதையில ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது நம்ம கண்டினியூஸா அந்த ரிசல்ட் நம்ம பாக்குற வரைக்கும் அதை நம்ம கண்டினியூஸா நம்ம கன்சிஸ்டன்ஸா அந்த டிசிப்ளினோட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு அது சொல்லி
2: அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவாரு.
3: ஏன்னா ஒரு விஷயம் டைரக்ஷன் போகுது, ஓகேவா, அது கடைசி எண்டு வரைக்கும் போனாதானே அது சக்சஸ் இல்லன்னு தெரியும். பாதையில விட்டுட்டு நம்ம அது செஞ்ச விஷயத்துக்கு ஒரு பயன் இல்லாம போயிருந்தா, அதான் சொன்னேன், ஒரு விஷயம் இறங்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சு செய்யுங்க கடைசி வரைக்கும் போங்க அது அப்படின்னு அதை வந்து அவர் ஃப்ரெண்ட்லியா சொல்லுவேன்.
2: என்ன
3: சொல்லுவாருன்னா, படிப்பு முக்கியம் அந்த சமயத்துல. ஆனா என்ன எங்க அப்பாட்ட ஒரு நல்ல விஷயம்னா, அந்த காலத்துல வந்து படிப்பு தரும்போது இப்போ கொடுப்பாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரா, எனக்கு டான்ஸ் இருக்குன்னு அவரு, ஏன்னா நம்ம ஃபேமிலியில வந்து பேக்ரவுண்ட் யாருமே அந்த நடனம் அந்த டான்ஸ் ஒன்னும் விஷயம் கிடையாது. அவர் ஒன்னே ஒன்னு சொன்னாரு, உனக்கு அந்த டேலண்ட் இருக்கிறது அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, அது எப்படி முக்கியத்துவம் கொடுக்கு, அதே சமயத்துல படிப்புக்கு கொடுத்தனா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான், அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதேதான் இவர் சொல்லுவேன், நம்ம டேலண்ட் பேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷன் இருக்காக படிப்பு முக்கியம். அதை கணக்கா செஞ்சா ரெண்டுமே சரியா போறப்ப சந்தோஷமான ஒரு லைஃப் வாழலாம். சோ எனக்கு அவர் கைட் பண்ணாரு, நான் சந்தோஷமா இருக்கேன், அதுதான் இவருக்கும் கைட் பண்றேன்.
2: சரி, கதை போமாவுக்கு வந்து அப்படின்னா சில தொந்தரவுகள் நம்ம பண்ணுவோம். அந்த வகையில முதல் தொந்தரவு உங்களுக்காக இருக்கு. நீங்க என்ன ஆமாவா இல்லையா, நான் கேள்வி கேட்பேன், நீங்க வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருக்கு கலந்து பேசி ஒரு முடிவா சொல்லணும். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பாடலை கேளுங்க.

0: இந்த பாடல் நீங்க கேட்டீங்கல்ல, இந்த பாடல் தெய்வ திருமகள் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். ஆமாவா இல்லையா?
1: ஆமா
2: ஆமா.
1: இல்ல இல்ல, இது தெய்வம் திருமகள்.
2: தங்க மீன்கள்.
0: சரி, அப்ப ஆமாவா இல்லையா?
1: இல்ல இல்ல இல்ல
0: என்பது சரியான பதில்.
1: ஏன்னா இந்த பாட்டு எங்களுக்கு ஏன் பிடிக்குன்னா, அவர் டான்ஸ் காம்படிஷன் போய் மொத முத கூட சேர்ந்து
0: ஆடுன
1: அவர் செஞ்ச ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல கடைசி ஃபைனல் வரைக்கும் போனாரு. அதனால இந்த பாட்டு எனக்கு மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்ட பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: சரியாக சரியான பதில் தான் தங்க மீன்கள் அப்படின்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்போது அந்த குழந்தையினுடைய உடல்ல வந்து 300க்கும் அதிகமான எலும்புகள் வந்து இருக்குமா, ஒரு பிறந்த குழந்தை? ஆமாவா இல்லையா?
2: இல்ல. ஏன்னா நார்மல் ஒரு ஹியூமனோட அந்த எலும்பு பாடி பார்ட்ஸ் அந்த எலும்புலயே வந்துட்டு மோர் தென் 200 தான் இருக்கும். ஸோ 300 இருந்து, ஏன்னா அதுக்கப்புறம் தான் வளர வேண்டிய அந்த ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எலும்புலாம்
1: பிள்ளைங்க வந்து பிறந்தப்ப அவங்களுக்கு அவங்களோட உடல் அளவு வந்து எதுவுமே வந்து முழுமையான ஒரு இது வராது. அதனால சில இது வந்து பாருங்க, பல்லுன்றது வந்து 32-36 வந்து நம்ம வயசு ஒரு முதிர்ச்சியான வதிச்சு வயசு வந்த பிறகு தான் வளரும். அதே மாதிரி அப்ப சில விஷயம் வந்து முழுமை அடையலனால என்ன பொறுத்திருக்கு என்னோட லாஜிக்கலி வந்து முழுமையான ஒரு எலும்பு வரல, அது வயசு சரியான வந்தாதான் வளரும்.
0: ஒரு எலும்பு இல்லைன்றீங்க.
1: இல்லைன்றதா ஒரு ஒரு
0: எலும்புகள் இருக்குமா, அது வளரும் போது ஆகும் போது தான் நமக்கு நீங்க சொன்ன மாதிரி 216 வருமா, சின்ன சின்ன எலும்பா இருக்கும் நினைக்கிறேன்.
1: சரி,
0: தெரியல, அந்த அளவுக்குலாம் தெரியல. சரி, மூன்றாவது கேள்வி உங்களுக்காக தான், நிறைவு கேள்வி. இப்ப உலகக்கு என்ன இந்த கார்பந்து போட்டி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பந்து விளையாடுறீங்க, அந்த பந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவி வந்து இருக்குமா, அந்த கருவி தான் வந்து சென்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 1 கிலோ எடை கொண்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க.
1: காத்து தானே பந்துல?
0: ஆமாவா இல்லையா?
1: இல்ல, பந்து அதுல இருக்கிற இது, சோ அது காத்துலதான் பந்து.
0: 1 கிலோகிராம் இருக்கும் அந்த பந்து உள்ள இருக்கும் அப்படின்றாங்க.
1: தெரியல, அது அந்த பந்தோட நுணுக்கம் தெரியல.
2: டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அது கணக்கு லைக் நாட் டிஸ்குவாலிஃபைட் தான். ஏன்னா அது வந்துட்டு மோர் டு டெக்னாலஜி. இது வந்துட்டு பேஸ் ஆன் டேலண்டா. ஈவன் நம்ம நிறைய பேர் பாத்துருப்போம், பந்து நார்மலா வாங்குறப்ப வந்துட்டு காத்திருக்கும். அது சுத்தி காபன் அந்த ஒரு மெட்டீரியல் சுத்தி.
0: ஆமாவா இல்லையா?
1: உரையாடிக்கிட்டு
0: பாடலுக்கு பிறகு பேசலாம். இணைந்திருங்கள்.

0: πόμα.
1: Κάνε πόμα.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சி எஸ் முருகன் அவர்களும் சஞ்சய் முருகன் அவர்களும் இருவரும் வந்திருக்காங்க. அப்பா மகன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு தந்தை தின சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கதைப்போம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடியவர்கள்லாம் பூக்களோடு வராங்க. இன்றைக்கு என்ன பூவோட வந்திருக்கீங்க?
3: எனக்கு பிடித்தமான பூ சொன்னா ரோஸ்.
2: ஓ,
3: சிவப்பு கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிவப்பு ரோஸ். அதனால சோ நான் மோகனை பார்க்க போறேன். என்னோட அன்பை எப்படி காட்டுறது?
2: ரொம்ப நன்றி சார், நீங்க சொன்ன
3: மூணு ரோஸ் வச்சு ஸ்பெஷலா மோகனுக்கு எடுத்து வந்திருக்கேன்
2: சார், ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, பொதுவா அந்த மாதிரி ரோஜா மலர்களை பிடித்தவங்களுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமா கொடுக்கறாங்க. அவங்களுக்குன்னு சில குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்னன்னா, இவங்க வந்து பொதுவா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய, ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்களாம். இப்ப ரோஸ பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க.
3: இருக்குது, இருக்குது,
2: இருக்குது. சரி, இன்றைக்கு தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால சஞ்சய், இப்போ இது உங்களுக்கான அங்கம் தான். முதல்ல அப்பா கிட்ட வந்து சில கேள்விகளை நம்ம வந்து கேட்டுட்டோம், அவரு அதற்கான பதில கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க அப்பாவை வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, அப்பாவோடைய கைபேசி போன் இருக்குல்ல, அதுல உள்ள வால்பேப்பர் என்ன படம் வச்சிருக்காரு அப்பா?
4: முக்கியம் வால் பேப்பர் எங்களோட போட்டோ, அதாவது நாங்க ஃபேமிலி போட்டோ, நானு அப்பா அம்மா இருக்கிற அந்த போட்டோ வச்சிருப்பாரு.
2: அதாவது இப்ப வச்சிருக்காரு. ஓ, நீங்க எப்ப பாத்தீங்க?
3: ஆஞ்சநேயர் படத்தை மாத்துவேன்.
2: இப்போதைக்கு
3: ஓனம் ஏதோ
2: வைக்கல, அதாவது அந்த டீம்ல எப்போதும் வரல.
3: தெரிஞ்ச அவருக்கு வந்து பொதுவா ஆங்கில படம், இந்த அட்வென்ச்சர் படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து அவெஞ்சர்ஸ் படத்தை நான் கூட்டிட்டு போயிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு.
2: முதல் படம்
3: Iron Man 3 பிடிச்சாச்சு. அது இங்கிலீஷ் படம் எனக்கு தெரியுது, பட் அது
2: ஆமா அப்பா தான் சொல்லியிருக்காரு ஆங்கில படம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவருக்கும் தெரியல என்ன படம் அப்படின்னு. சரி, உங்களுக்கான எத்தனாவது கேள்வி? நான்காவது கேள்வி, அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு நடன கலைஞர் வந்து யாரு?
4: பிரபுதேவா.
2: ஓ, சக்கின சொல்லிட்டீங்க.
4: அடிக்கடி அவரும் என்னோட ஃபேவரட், என்னோட ரோல் மாடல். அப்பா கெடுத்ததுன்னா
2: அவர்தான். சரி, இது ரொம்ப சரியான ஒரு பதிலா இருக்கு. சரி, அப்பா வீட்டுல அடிக்கடி தொலைக்கிற ஒரு பொருள், அடிக்கடி காணடிச்சு தேடிக்கிட்டே இருப்பாருன்னா என்ன பொருளை வந்து அந்த மாதிரி தேடுவாரு? தேடோ தேடுவாரு.
4: தொலைக்கிற பொருள்னா மோஸ்ட்லி அவர் தொலைக்க மாட்டாரு. முதல்ல போனு காண போறப்ப, போனு இல்ல காடி சாவி, அது இல்லனா வந்துட்டு சிலத்துல பாக்கெட்ல ஐசி வச்சிருப்பாரு.
2: ஓ, பாக்கெட்ல
4: சம்டைம்ஸ் அது சனத்துல காணப்போ. மோஸ்ட்லி என்கிட்ட போன் தான்.
2: ஓ, எஸ், தனியா வச்சிருக்கீங்க?
3: இல்ல, சம்டைம் வந்து இப்ப
2: பூடி மடானி எல்லாம் பயன்படுத்துறதுக்கா?
3: இல்ல, அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு இருக்குல்ல, வாட்ச் பேக் இருக்கு, தூக்கிட்டு போடுமே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஐசி வெரி இம்பார்ட்டன் வெளியே
2: போகும். ஆமா ஆமா,
3: அந்த சமயத்துக்கு என்ன பண்ணும், அது ஒரு புக் வாலெட் மாதிரி இருக்கும்.
2: ஓ,
3: அதுக்குள்ள வைப்பேன், வச்சுட்டு தலையில சீப்ப கடன் தலையில வச்சுட்டு தேடும்.
2: ஆமா ஆமா,
3: அந்த மாதிரி வச்சுட்டு தேடும் ஒரு வீட்டு ஃபுல்லாவே.
2: சரி, ஆனா இப்ப அவர் சொன்னது சரியான பதில் தான். கைபேசி தான் முதன் முதல்
3: முக்காசி மறந்துடும் எனக்கு,
2: அது அதிகமா வந்து தேடுவாரு. சரி, அடுத்து உங்களுக்கான அடுத்த கேள்வி, அப்பாவுக்கு போகணும்னு நினைக்கிற, அடிக்கடி நாங்க போனோம் அப்படின்னு ஒரு வெளியூர் பயணம், இந்த வெளியூருக்கு நான் போனேன், எங்க போவாரு?
4: வெளியூர் பயணம் நம்ம போறதுன்னா ஈவன் அம்மாவா இருக்கட்டும், நார்மலா இந்தியா போலாம் அப்படின்வாங்க. இல்லைன்னா வந்துட்டு வெளிநாட்டுக்கு, யூஎஸ், அதாவது இந்த அதுக்கு தவிர யூஎஸ்ஓ யூகேஓ அந்த மாதிரி
2: அந்த மாதிரி போவேன். ஆனா இந்தியா அப்படின்றது சரியான பதில் தான். வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கான அடுத்த கேள்வி, அப்பா கிட்ட நிறைய உடைகள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த உடைகள் மத்தியில இந்த ஒரு வண்ணத்துலதான் அதிகமா வச்சிருப்பாரு அப்படின்னா என்ன வண்ணம் அதிகமா அவர் வச்சிருக்காரு?
4: எல்லா வண்ணமும் வச்சிருக்காரு, பட் நான் மோஸ்ட்லி பார்த்தது முக்காசி எல்லாமே இந்த கருப்பு வெள்ளை அந்த மாதிரி
2: அந்த மாதிரி என்பது சரியான பதில். அடுத்து
3: நிறைவு இருக்கும்,
2: நிறைவு கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். அப்பாவோட காலனி இருக்கு இல்லையா, அதோட சைஸ் என்ன?
4: யுஎஸ் ஓட சைஸ் என்ன? இல்ல,
2: இந்த நீங்க உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க.
4: இப்ப போறதுக்கு வந்து 10 போட்டுப்பாரு, which means ஓகே நான் என்ன போட நான் 9 போட அப்ப 10 போடுறாரு ஆர் எல்ஸ் 11 போடுவாரு
3: அது நார்மல் நார்மல் இன்னொரு சைஸ்ல இருக்குமே
4: இன்னொரு சைஸ்ல வந்து என்னன்னா 44
2: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆக பெருமளவுல நீங்க சரியான பதில் தான் கொடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு அப்பாவை புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு புரியுது. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாங்க, இணைந்திருங்க.

0: Carne e Puma. Carne e Puma.
1: இன்றைய நிகழ்ச்சி தந்தையர் தின சிறப்பு கதை போமாவாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்மோட சி எஸ் முருகன் அவர்களும் சஞ்சய் முருகன் இருவரும் வந்திருக்காங்க. நிறைய சுவாரஸ்ய கதைகள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தந்தையர் தினம் நாளைக்கு தான், ஆனா இன்றைக்கு வந்து அதோட முன்னோட்ட நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கு மலர்ந்துகிட்டு இருக்குங்க. சரி, இப்ப இருக்கக்கூடிய பிள்ளை வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப வித்தியாசமா முன்பிருந்த மாதிரி இப்பெல்லாம் இல்ல. முன்ன இப்ப நிறைய மாறி இருக்கு இல்லையா? அதை ஒரு கட்டம் நீங்க புரிஞ்சு, ஓ இப்பதான் இப்படிதான் நம்ம மகனா இருந்தாலும் அது மகளா இருந்தாலும் இப்படிதான் நம்ம இது பண்ண, நீங்க ஒண்ணு தெரிஞ்சு அதை செயல்படுத்திட்டு இருப்பீங்கல்ல, நீங்க எப்படி அவரை வளர்க்குற எப்படிலாம் பாத்துக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: காலப்போக்கில் எல்லா விஷயமும் நம்மளுக்கு மாறுது. என்னன்னா சில விஷயம் வந்து நம்மளுக்குன்னு நம்ம பெற்றோர்களுக்கு வந்து ஓகே இந்த ஒரு ஆசை இருக்கும், அது வந்து நம்ம பிள்ளைங்கள் மேல திணிப்பாங்க, அவங்களால சாதிக்க முடியலன்ட்டு. பட் இப்ப ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய விட்டோம்னா அதுல என்ன பிரமாதமா அவங்க சாதிப்பாங்க. சோ அந்த விஷயம் நான் நோட் பண்ணால அவருக்கு அந்த டான்ஸ்ன்ற விஷயம் பேஷன் அந்த இருக்கறனால, சோ அதுல நான் ஃப்ரீடம் எவ்வளவு தூரம் சாதிக்க முடியுமோ சாதிங்க செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு தனிப்பட்ட முறையில கல்வி சம்பந்தப்பட்டதுல வந்து அவர் படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர்ல டான்ஸ் ஒரு போயிட்டு இருந்தா கூட அவருக்குன்னு தனி ஒரு செட் பண்ணி ஆகணும் லைஃப்ல வந்து எதிர்காலத்துக்கு ஒரு சேஃபான ஒரு செக்யூரான லைஃப் போனோம்னா அது நல்ல படிப்பு அவருக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவரு ஓகே நான் வந்து ஒரு மெடிக்கல் செய்யணும்ப்பா அப்படின்றப்ப, ஸோ என்னால் முடிஞ்சிருக்கும் நானும் சரி மனைவி அவங்களும் சரி சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அவர் ஃப்ரீடமாக செய்கிறார். அப்போ லைஃப் அவருக்குன்னு ஒரு கட்டம் வர்றப்ப அவர் யாருன்னு ஒரு மனுஷா ஃபுல்லாக தெளிவாருக்கு இந்த ஒரு டான்ஸ் அவருக்கு ஒரு பக்க பலமாக இருந்தால் கூட லைஃப்பில் நான் எந்த அளவுக்கு சாதிக்கிறேன் அப்படின்றப்ப இந்த படிப்பு அவரோட தொழில் அவருக்கு பக்க பலமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே அவர் லைஃப்பை ஒரு லெவலில் கொண்டு போகணும் அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு.
1: சரி, அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. சஞ்சய், இப்போ நீங்கள் அதிகமாக உங்களை பற்றியான விஷயம் எதுவேனா இருக்கலாம், நீங்கள் அதிகமாக சொல்கிறதுனா யார்கிட்ட ரொம்ப அதிகமாக சொல்வீங்க?
3: சொன்ன ரொம்ப நம்ம இந்த பர்சனல் விஷயமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணா ரொம்ப அம்மாட்ட ஷேர் பண்ணணும். சோ இந்த முக்கியமா இந்த டான்ஸோ இல்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஓகேப்பா எனக்கு இது செய்யணும்
2: அது உண்மைதான் செய்யணும் அதுவா ஆம்பளை பையன்.
1: ஆமா ஆமா அம்மா கிட்ட தான் அம்மா கிட்ட தான் வரோம்.
2: அதான் நான் ஃப்ரெண்டா இருக்கேன். அம்மா தானே
1: அம்மா தானே
2: அப்படி தான போகுது. அங்க இருந்து ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணி ஏதாவது முடியலான்னு எங்கிட்ட வரும். மத்தபடி அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே, ஏன்னா ஒரே ஒரு ஒருத்தர்னால அவங்க இவங்க கூட இவரு கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அதனால மெஜாரிட்டி 70% அங்கதான். அதுக்கப்புறம் தான் அப்ப டான்ஸ் வந்துட மாட்டே தான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேருமே இவர் ஒருத்தர்னால. ஸோ அதனால அவர் ஹேப்பியா ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு.
1: சரி, தந்தையர் தினம் இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இப்போ சஞ்சய், இப்போ இந்த நொடி இந்த வருஷத்தை பயன்படுத்தி அப்பா கிட்ட நீங்க ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோம். கண்டிப்பா வீட்டுக்கு போறப்ப நிறைய பேசிட்டு போலாம், ஆனா இந்த தருணத்துல அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணும் இல்லையா? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க?
3: நான் உண்மையா சொல்லணும்னா அப்பா அம்மா எல்லாம் வந்து நம்ம எதையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம டான்சர்ஸ் இப்ப நான் படிப்பு விஷயம் இப்ப நான் எனக்குன்னு ஒரு அந்த ஒரு டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு அம்பிஷன் இருக்குன்னு. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்மளால ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது. அந்த ஒரு பக்க பலமா நம்ம போற பாத்வையில வந்துட்டு கூட நம்ம கூட வந்து ஓகே இது செய்யணும் ஓகே இது செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு கடைசி இருக்கோ எனக்கு இப்ப இருக்கோ டீல் நான் எனக்கு வந்து கடைசி இருக்கோ சொல்லி தராங்க. சோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறப்பா என் அம்மா. சோ
1: சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய கதைகளை சொன்னது. இப்போ கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் நிறைய இளைஞர்கள் இப்போ ஈடுபட வந்துட்டாங்க. ஏன்னா கலை படிப்பு முக்கியம் தான்
2: கண்டிப்பா.
1: நம்ம ஏன்னா எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ கலைத்துறையில ஈடுபடணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஊக்கமா கொடுக்கறத இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க முடியுது. உங்க மகனை இந்த கலைத்துறையில ஒரு எப்படிப்பட்ட கலைஞனா உருவாக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒரு கனவு உங்களுக்கு இருக்கு?
2: எனக்கு என்ன ஆசைனா பொதுவா என்ன ஒரு விஷயம் சாதிக்கிறோம் கடைசி வரைக்கும் அது ரீச் ஆகுது அப்படின்னு எப்படி பாக்குறோம்னா போற இடத்துல எங்க போனாலும் ரெகனைஸ் பண்றாங்க பாக்குறாங்க பேசுறாங்க அந்த ஒரு விஷயம் சந்தோஷம். ஏன்னா அந்த லவ்ன்றது வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறோம் நம்மக்குள்ளே கொடுக்குறோம், ஆனா அது மத்தவங்க பார்வையில ஒரு ஃபேன் ஆகட்டும் ஒரு ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் அப்படியே வந்து அந்த லவ் கொடுக்குறப்ப அதோட சந்தோஷம் வேற மாதிரி. அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது வந்து அது ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்ப அந்த ஒரு பேரு அந்த ஒரு நேம் வந்து இந்த டான்ஸ் மூலியமா அவர் கிடைக்கிறதுனால அதை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் எல்லாருக்கும் இவரை பத்தி தெரியணும் ஒரு ஃபேமா இருக்கும் எப்படி நானு இத்தனை வருஷம் இப்படி இருந்தனோ. சோ என்னோட கட்டம் முடிஞ்சிருச்சு ஐ அம் ரிட்டையர்ட். சோ அந்த மாதிரி
1: ஒரு 31 வருடங்கள் இந்த கலைத்துறை
2: என்னன்னா நான் ஒரு கட்டம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்னு பார்த்தா இவர் என்ன விடல. அந்த ஒரு கொம்போவை கிரியேட் பண்றதுக்கான விருதான் அப்ப இல்ல நம்பர் 2% செய்வோம்ப்பா. அப்ப அது செய்யறப்ப ரீச் ஆகுற விதமே வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே அந்த ஃபாதர் அண்ட் சன்னோட கொம்போ நம்ம மட்டும் தான் கிரியேட் பண்றோம் அது நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தனால இன்னும் அதை செய்யறோம். சோ எல்லாரும் மத்தியில அது வரவேற்பு இருக்கிறப்ப இந்த வகையில எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நீங்க பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுதுங்க, நீங்க எத்தனை வருட காலமா அந்த கலைத்துறையில இருக்கீங்க, நீங்க சொன்னீங்க சொல்லிட்டு நிறைய மேடைகளை பார்த்திருப்பீங்க, நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க நடனமாடி இருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுடைய மகன் தான் ஒரு பெரிய தூண்டுகோள், நீங்க இன்னமும் அதுல இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா துறையில இருக்கக்கூடிய அப்பா மகன், அப்பா மகள் இவங்களுடைய விஷயம் இருக்கும். அதனால உங்களை தந்தையோட உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பும் வந்து உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைவுக்கு வந்துருவோமா?
2: இந்த வகையில மலேசியால இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எப்போதும் இருக்கணும் நாங்க வேண்டிக்கிறோம், கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வகையில எல்லாருக்கும் ஐ லவ் யூ ஆல் சோ மச், நன்றி நன்றி நன்றி.
3: லவ் யூ சோ மச். ஹாப்பி Father's Day to every father in this world. Thank you so much.

0: அப்பா உன்னை சொல்லணும். ரொம்ப நன்றி, நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
1: ஓகே பை. சரி
0: ஓகே ஓகே.
1: சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல், இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
4: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
5: அடுத்த பாடலோடு இன்றைய இளமை உல்லாசத்துக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சி ஒரு மணி தொடங்கி நான்கு மணி வரையிலும் உங்களோடு சேர்ந்து பயணிக்க நம்ம பொன்கோகிலம் வந்திருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டே இருக்கோம். உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துங்க. நாளை காலை தொடங்கி இரவு வரையிலும் தந்தையர் தினத்தையுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் உங்க தந்தையர்களுக்கு நீங்க வாழ்த்துக்களையும் சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வர விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மலேசியாவும் துருக்மெனிஸ்தானும் ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். தகவல் ஊடக மேம்பாட்டை வலுப்படுத்த மலேசியாவும் கம்போடியாவும் கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் துருக்மெனிஸ்தானும் ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வலுவான கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. இருநாட்டு தலைவர்களும் ஆற்றல் துறையில் இருவழி உறவை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். துருக்மெனிஸ்தானும் பெட்ரோநாசும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கி 30 ஆண்டுகள் ஆகின்றன. இருதரப்பின் நீண்டகால வலுவான உறவில் இது முக்கிய அடைவு நிலையாக உள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அந்நாட்டு அதிபர் செர்டார் பிர்டி முகமெடெஃபும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நீடித்த வளர்ச்சிக்காகவும் ஒன்றிணைந்த வளப்பத்திற்காகவும் எரிபொருள் எரிவாயு துறையில் கூடுதல் கவனம் செலுத்த இருவரும் இணங்கியுள்ளனர். இவ்வேளை துருக்மெனிஸ்தானுக்கான அலுவல் பயணத்தை நிறைவு செய்துள்ளதை தொடர்ந்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் இன்று ஒருநாள் பயணமாக பினாங்கு சென்றுள்ளார். 2026 தேசிய ஊடகத்தார் நாள் கூட்டம் உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு PICCA அட் அரேனா பட்டர்வர்த் மாநாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2026 ஹவானா கொண்டாட்டத்தில் 1000 மேற்பட்ட உள்நாட்டு பன்னாட்டு ஊடக பணியாளர்கள் ஒன்றிணைகின்றனர். மலேசியாவும் கம்போடியாவும் தகவல் ஊடக மேம்பாட்டு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளன. மேலும் அந்த முன்னெடுப்பு ஊடகம் தகவல் தொடர்பின் பல்வேறு துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கிறது. தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடிலும் கம்போடிய தகவல் அமைச்சின் செயலாளர் பராக் தாவேக் அமிடாவும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அந்த ஒப்பந்தம் செய்தி தகவல் பரிமாற்றம், வானொலி தொலைக்காட்சி ஒளிபரப்பு, அச்சிடுதல் மற்றும் வெளியிடுதல், மனித மூலதன மேம்பாடு, திரைப்படம் ஆவணப்பட தயாரிப்பு, ஊடக இணைப்பு, பாதுகாப்பு, ஒழுங்குமுறை நடைமுறைகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டியின் ஆட்டங்களை மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM யூனிஃபை டிவி வழியாக நேரலையாக வழங்க அரசாங்கம் முன்னெடுத்த முனைப்பு உலக உரிமையாளர்கள் பொதுமக்களின் செலவுகளை குறைக்க உதவுவதோடு பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். மலேசிய முஸ்லீம் உணவக உரிமையாளர் சங்கம் பிரேஸ்மா மூலம் அது தெரிய வந்ததாக அவர் கூறினார். அந்த ஒளிபரப்பு உணவக உரிமையாளர்களின் நிதிச்சுமை குறைக்க உதவியுள்ளதாக அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளதை அவர் மேற்கோள் காட்டினார். மின் விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் முறை செயலாக்கம் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 4.07 பில்லியன் ரிங்கிட் வருமானத்தை உட்படுத்திய இ இன்வாய்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. 52,540 வரி செலுத்துவோரை இது உட்படுத்தியுள்ளதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN தெரிவித்துள்ளது. 2024 ஆகஸ்ட் 1 நாள் செயல்படுத்தப்பட்ட இம்முறை வழி 230,000 அதிகமானோரை உட்படுத்தி 1.5 பில்லியன் இ இன்வாய்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் வணிக நடவடிக்கைகளில் இலக்கவையில் பயன்பாட்டை வலுப்படுத்துவதில் வரி செலுத்துவோரின் ஆதரவை வெளிப்படுத்துகிறது. வரும் திங்கட்கிழமை 15 நாடாளுமன்றத்தின் 5 தவணைக்கான 1 கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் சில முதன்மை சட்டவரவுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. பிரதமரின் பதவிக்காலத்தை 10 கட்டுப்படுத்தும் 2026 அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் அவற்றுள் அடங்கும். அடுத்த மாதம் 16 வரை நடைபெறவுள்ள அக்கூட்டத்தில் அரசு வழக்கறிஞருக்கும் சட்டத்துறை தலைவருக்கும் இடையிலான அதிகாரங்களை பிரிக்கும் சட்டவரைவுகளும் மீண்டும் தாக்கல் செய்யப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளது. அதனுடன் 2026 இணைய குற்றச்செயல் மசோதா உட்பட 1987 சாலை போக்குவரத்து சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கவனத்தில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து சட்ட திருத்தம் சாலை பயணர்களுக்கு பெரும் மறுத்தலாகி வரும் சட்டவிரோத பந்தயத்தில் கவனம் செலுத்தும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் கூறினார். இலக்கவையில் தொழில்நுட்பத்தின் துரித வளர்ச்சியால் ஊடக சூழல் அதிவேக மாற்றத்தை எதிர்கொண்டுள்ளதை தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்வதில் ஊடகத்தாரின் பங்கு அளப்பரியது என சமூக ஆர்வலர் தான்சிரி லீலாம் தாய் கூறியுள்ளார். இன்று பினாங்கில் நடைபெறும் ஈரார் 26 ஊடகத்தார் நாளை முன்னிட்டு அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். இக்காலச் சூழலில் போலி தகவல்கள் விரைந்து பரவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய்வது மிக அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஊடகத்தாருக்கு அத்தகைய சூழல் பெரும் சவால் மிக்கதாக உருவெடுத்துள்ளதை தான் ஸ்ரீலி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: ஈரானும் ரஷ்யாவும் பொருளாதார வணிக ஒத்துழைப்பை புதிய நிதி நிர்வாகம் வாயிலாக வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளன. இருவழி வணிகத்தை நிர்வகிப்பதிலும் பரிவர்த்தனை செலவுகளை குறைப்பதிலும் வங்கி சேவைகளை உருவாக்குவதிலும் இது கவனம் செலுத்தும். இதன் தொடர்பில் ஈரான் மத்திய பொருளாதார கவர்னர் அப்துல் நாசிர் ஹேமாத்தியும் அவரது ரஷ்ய சகா எல்விரா நபிலினாவும் ரஷ்யாவில் பேச்சு நடத்தினர். அதில் அவ்விரு நாட்டு வங்கிகளுக்கும் இடையே நிரந்தர வங்கி செயற்குழுவை அமைக்க இணக்கம் காணப்பட்டது. இச்செயற்குழு கூட்டு வங்கி நிதி திட்டங்களை கண்காணிக்கும். ஜப்பானில் 1978 ஆண்டுக்கு பின்னர் விசா கட்டணம் 5 மடங்கு உயர்வு காண உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதிகரித்துள்ள பணவீக்க விகிதம், எண்ணின் மதிப்பு சரிவு ஆகியவற்றை தொடர்ந்து விசா கட்டணத்தை 3,000 yenலிருந்து 15,000 yenக்கு உயர்த்த முடிவெடுக்கப்பட்டதாக கேட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வேளை அந்த முன்னெடுப்பு நாட்டின் சுற்றுலா வளர்ச்சியில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொத்தேகி செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். பொலிவியாவை 50 நாட்களாக உலுக்கிய வீதி ஆர்ப்பாட்டத்திற்கு முடிவு கிடைத்துள்ளது. பொலிவிய அதிபர் ரோட்ரிகோ பாஸ் நாட்டின் தொழிலாளர் கூட்டமைப்புடன் உடன்பாட்டை எட்டியுள்ளார். முன்னதாக அங்கு அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களினால் சாலை தடுப்புகள் வைக்கப்பட்டன. இதன் விளைவாக உணவு மருந்து விநியோகம் பாதிக்கப்பட்ட வேளை எண்ணெய் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் நிலவியது. பொலிவிய மக்களுக்கு இது புதிய நம்பிக்கை அளிக்கும் என எதிர்பார்ப்பதாக ரோட்ரிகோ கூறியுள்ளார். விளையாட்டு, ஈரார் 25 ஈரார் 26 PSA ஸ்குவாஷ் உலா. பாரிஸில் நடைபெற்ற போட்டியில் தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி தமது சிறந்த ஆட்டத்திறன் வாயிலாக இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ளார். இதன் வாயிலாக 2012 அவ்வாட்டத்தின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகிய முதல் மலேசிய பெண்ணாக சாதனை படைத்துள்ளார். அரையிறுதி சுற்றில் அவர் எகிப்தின் அமினா ஒர்ஃபியை 8-11, 11-10, 11-8, 11-10 என 74 நிமிடங்களில் வீழ்த்தினார். நாட்டின் 14 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த சிவசங்கரி இறுதி சுற்றில் எகிப்தின் மற்றொரு ஆட்டக்காரரான ஹானியா ஹெல் ஹெமையுடன் பொருதுவார். நிறைவாக ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து. டி குழு நிலையிலான ஆட்டத்தில் பராகுவே 1-0 சூழியம் என துருக்கியை வீழ்த்தியது. பராகுவேயின் வெற்றி கோலை மத்தியாஸ் கலர்ஸா புகுத்தினார். முன்னதாக கார்பந்து ரசிகர்களின் விருப்பமான அணியான பிரேசில் ஹேத்தியுடன் பொருதியது. அதில் பிரேசில் ஹேத்தியை 3-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. மேத்யூஸ் குன்யா 2 கோல்களும் வினிஷியஸ் ஜூனியர் 1 கோலும் அடித்தனர். மலேசியாவும் துருக்மெனிஸ்தானும் ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணக்கம். தகவல் ஊடக மேம்பாட்டை வலுப்படுத்த மலேசியாவும் கம்போடியாவும் கடப்பாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

அன்பு வணக்கம் அன்பானே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கேன் உங்களுடைய சனிக்கிழமை பொழுது? மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கா? உற்சாகமாக இல்லை அப்படின்னா உற்சாகமாக நாமளே ஆக்கி கொள்ளணும். சரியா, அதுக்காக தானே நாங்க இருக்கோம். உங்களுக்காக இனிய பாடல்கள் இருக்கு, அதே வேளையில நீங்கள் அழைத்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நீங்க இன்னைக்கு யாரை பத்தி பேச போறீங்க அப்படின்னா அப்பாவை பத்தி தான் பேச போறீங்க. ஆனால் குறிப்பா பெண் பிள்ளைகளை சொல்லலாம். அப்பா அப்படின்னாலே பெண் பிள்ளைகளையும் அப்பாவையும் பிரிக்கவே முடியாது. உங்களுடைய முதல் கதாநாயகன் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனாலுமே நாம வந்து கொஞ்சம் மறந்திருக்கலாம், அல்லது நினைத்து பார்த்துருக்க கூட தவறி இருக்கலாம். என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நாம அப்பா கிட்டே இருந்து அப்படியே எடுத்திருப்போம், கற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நமக்கே தெரியாது அது அப்பா கிட்டேருந்தான் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு 80-ஆம் ஆண்டு பாடல்களுடைய பிரியர்களாக இருக்கலாம், ஆனால் அதையும் கடந்து பழைய பாடல்களை கேட்பீங்க. அந்த பழைய பாடல்கள்லாம் எப்படி கேட்பீங்க அப்படின்னா அப்பாவுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆமாம், இந்த பாடலாம் அப்பா கேட்பாங்களே அப்படின்னு இப்போ யோசிச்சிருப்பீங்க. அதே போல் உங்கள் அப்பாவுடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கலாம், சொல்லி சொல்லி நீங்களும் அந்த கையெழுத்தை அழகாக மாற்றிருக்கலாம். குறிப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உலக கிண்ண காட்பந்து போட்டி நடைபெற்றுட்ருக்கு. நீங்கள் எந்த அணி அப்படின்னு கேட்டால் அப்பா எந்த அணியோ அந்த அணியில் தான் நீங்களும் இருப்பீங்க. இப்படியாக சில விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும். அப்படி தான் நீங்கள் அழைச்சி பேச போகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே அழைப்புகள் வர தொடங்கி விட்டன. சரி, இன்றைக்கு நாம் வந்து எதெல்லாம் நீங்கள் அறியாத வயசுலேயே, அல்லது இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆமாம் இல்லை, இதெல்லாம் நம்ம அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம், பெற்றுக்கொண்ட விஷயங்கள், நம்மை அறியாமலே நாம் வந்து பழக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத அழைத்து சொல்லுங்கள். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்ககிட்ட பொன்கோகிலம் பேசிகிட்டு இருக்கேன்.

0: தம்பிக்கின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
4: ஹலோ.
5: ஹலோப்பா.
4: சொல்லு.
5: சாப்பிட்டீங்களா?
0: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: வணக்கம், என் பேர் சங்கீதா.
1: சொல்லுங்க சங்கீதா.
0: ஓகே, அப்பாட்டு இருந்து எனக்கு ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து, எங்க அப்பாக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு, ஏதாவது ஒரு செஞ்சார்னா பொருள் பார்த்தார்னா போட்டோ எடுத்து வச்சுக்குவாரு. அந்த போட்டோ புகைப்படம் வந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஏதாவது மெமரோலாவது நம்ம என்னாச்சும் செஞ்சனா நான் வந்து அந்த போட்டோ எடுத்து
1: வச்சுக்குவேன். அப்பா கிட்ட இருந்து வந்த பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி.
0: அது வந்து இப்பதான் சமயத்துல நான் வந்து கொஞ்சம் உணர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா இறந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவோட டைரி, எங்க அப்பாவோட போட்டோஸ் எல்லாம் வந்து பழைய பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறப்பதான் நான் உணர்ந்தேன் எனக்கும் அந்த பழக்கம் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு மெமோரிஸா இருக்கும்ல, அதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஒரு ஆல்பமா போட்டு வச்சுக்குவேன். அது வந்து மறுபடியும் நம்ம பாக்குறப்ப வந்து அது வந்து ஒரு மெமோரிஸா நம்மளுக்கு மாறும். இன்னொன்னு, எங்க அப்பா வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர். சோ எங்க அப்பா வந்து இந்த ஸ்டாம்ப்ஸ்ல இருக்குல்ல, அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாரு. அது வந்து அந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்கு. அந்த சின்ன வயசுல அந்த ஸ்டாம்ப்ஸ், அந்த குட்டி குட்டி ஸ்டாம்ப்ஸ், ஊரோட ஸ்டாம்ப்ஸ், இந்த உலக மேப் எல்லாம் போட்டுற ஒரு ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் நானு. அது கூட எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு பழக்கம் தான்.
1: நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாமே நம்ம அறியாமே நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான்.
0: ஆமா, உண்மையால பாக்குறப்ப ரொம்ப ஏக்கமா இருக்கு. எங்க அப்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்கு. நாளைக்கு வந்து தந்தை தினம், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாங்களுக்கும் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நான் விஷ் பண்ணிக்கிறேன்.
1: இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம், நமக்கு பக்கத்துலதான் இருப்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி கோகிலம்.

0: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயரான் பலமரும் லிங்கம்
2: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்பிரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
3: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷீர். இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா
4: எனக்கு
2: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.

மேகம் கர்காதா தனுஷ் அந்த பாடலையை கொண்டு வந்தார். நேரம் இப்பொழுது 1:36. எப்படி சாப்பிட்டீங்களா? மதிய உணவுல ஆச்சா? எங்க பயணம், எங்க வெளியில சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? சரி, எது எப்படி இருந்தாலும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் நன்றி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம வந்து பேசிட்டு இருக்கோம் உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட, உங்களை அறியாமலே வந்த பழக்கம் வந்து என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேரை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு வந்து சோக பாடலாம் எடுத்து வைக்கல, நல்ல உற்சாகமான காதல் பாடல்கள், உற்சாகமான பாடல்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, அப்பா பத்தி பேசி நீங்க அழுது, அப்புறம் அந்த சோகம் என்ன தாக்கி நான் அழுது, அந்த வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். சரியா? சரி, இன்றைக்கு திட்டங்கள் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. நிறைய பேர் வெளியூர்களுக்கு செல்லலாம் அப்படின்னும், அப்பா அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். அருமையா கொண்டாடுங்க. அதே வேளையில அப்பா அப்படின்னா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இல்லாதவர்கள் இருப்பீங்க. இருந்தாலும் கூட அவர்களுடைய உணர்வை வைத்து கொண்டு அழகாக நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே போகும். நிச்சயமாக அவருடைய ஆசை நம்மோடைய இருக்கும். அதே வழியில் அப்பாவாக வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன்களோ அக்காக்களையோ நாம் இன்றைக்கு கொண்டாட தவற வேண்டாம். கொண்டாடுவது அப்படிங்கிறது தானே முக்கியம், அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது தானே முக்கியம். சரி, தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பண்டாபர் சுங்காய் புலோல இருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
2: சொல்லுங்க வைஷ்ணவி, எத்தனை வயசு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 10 வயசு.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: மலேசியால இருக்கிற எல்லா அப்பாங்களுக்கும் தந்தையர் தினம் வாழ்த்து சொல்ல போறேன்.
2: சரி, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் பொன் கோகிலரம்.
2: வணக்கம். ஏங்க இவ்வளோ மௌனமா பேசுறீங்க?
3: இல்ல இல்ல, என்னது, நீங்க, நான் இப்பதான் ரேடியோ தொடர்ந்தேன். ஸோ இப்பதான் எனக்கு விளங்குச்சு, அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு சொல்றீங்களா என்ன பேசுறீங்கன்னு, என்ன டாபிக் எதுன்னு?
2: அப்பாவட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட பழக்கம், உங்களை அறியாமலே இந்த பழக்கம் வந்து அப்பா கிட்ட இருந்தா வந்துச்சு.
3: ஓகே ஓகே ஓகே, சரி. எனக்கு அப்பா கிட்ட இருந்து எங்களுக்கே தெரியாம அப்பா கிட்ட இருந்து வந்த பழக்கம் என்னன்னா, எல்லாத்துக்கிட்டயும் அஜுஜோ பரவாயில்ல, அவங்க கிட்ட கொடுத்துடலாம், பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அவங்க கிட்ட கொடுத்துருவோம், அந்த மாதிரி. நான் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா என் தம்பியும் அப்படிதான். இதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தா, அப்பா அதாவது இப்ப நச்சு அப்பா கிட்ட ஒரு 10 வள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து எனக்கு ஒரு 5 வள்ளி வேணும் அப்படின்னு கொடுத்தா, அந்த 10 வள்ளி தான் இருக்கு, பரவாயில்ல அவங்க கிட்ட 5 வள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பா அந்த மாதிரி, அப்பா ரொம்ப ஸ்வீட் அப்பா.
2: சரி, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அம்பாங்.
2: சரி, அப்பாவுக்கு அப்புறம் வாழ்த்து சொல்லிருங்க.
3: கண்டிப்பா அப்பாக்கு இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய வருஷம் அப்பா கூட சேர்ந்து தந்தையர் தினம் கொண்டாடணும்.
2: நன்றிங்க அழைச்சதுக்கு.
3: ரொம்ப நன்றி பண்றீங்க.

0: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்களை கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
1: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டுவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
0: தோன்றினாள்.
1: அப்பா,
2: இன்று 7:30 சிறுகதை இருக்கின்றது. தந்தைய தின சிறப்பு சிறுகதை மோகன் வாசிச்சிருக்காரு. சொல்லும் போதே பாருங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால அவசியமா நீங்க கேட்கணும். ஏனென்றால் சிறுகதை அப்படின்றது நிறைய பேரை ஊக்குவித்திருக்கின்றது எழுதுவதற்கு. சரி, இன்றைக்கு அழைத்து பேசிய அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றி. தொடர்ந்து அழைப்புகள்லாம் வந்துட்டே இருக்கு. கோவப்படாதீங்க, ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. சரியா, நீங்கள் பேசாவிட்டாலும் உங்களுடைய அன்பு எப்போதுமே பேசும். ஆனா அன்பை வெளிப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த தந்தைகளுக்கெல்லாம் சொல்றதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், எப்போதுமே கண்டிப்பா இருந்தா இப்படி ஒரு சில நேரங்கள் அன்பாவும் இருக்கணும்ல. குறிப்பா அந்த கால தந்தைமார்கள் ஏன்னா பேசுறதுக்கே பயப்படுவாங்க பிள்ளைகள். அதே வேளையில ஒரு மரியாதையே வைத்து கொண்டே இருப்பாங்க. சின்ன ஒரு அரவணைப்பு, சின்ன ஒரு புன்முறுவல், சின்ன ஒரு ஒரு கைப்பிடிக்கிற அந்த நொடிகள் அப்படிங்கறத உண்மையிலே சில பிள்ளைகள் எல்லாருமே காத்துக்கிட்டே இருப்பாங்க ஏக்கத்தோடு. அந்த ஏக்கத்தை இந்த தந்தைய தினத்திலேயாவது பூர்த்தி செய்யுங்க.

0: அதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 உயிர் எழுத்து.
5: என் கூட சண்டை போடுற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
6: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே. அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
7: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
8: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
7: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
8: செல்லப்பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சுதந்திரமாக செயல்படும் அதேவேளை நடுநிலையாளராக அனைத்து நாடுகளுடனும் இணைந்து செயல்படுவதில் மலேசியா கொண்டுள்ள கடப்பாடு பன்னாட்டு நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளையும் அது உந்தச் செய்வதாக அவர் கூறினார்.

தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தின் போதும் ஊடக பணியாளர்களுடன் கலந்தாய்வு அமர்வை மேற்கொள்ள வேண்டுமென தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடேல் பரிந்துரைத்துள்ளார். ஊடகத்தாரின் கருத்துக்கள் பரிந்துரைகள் ஆகியவற்றை சேகரிக்க அந்த முனைப்பு அவசியம் என்றார் அவர். செப்டம்பர் 11 நாள் தொடங்கவிருக்கும் மலேசிய இளைஞர் நாடாளுமன்ற செயலாக்கத்திற்கு முன்னர் மக்களவை மரியாதைக்குரிய அதேவேளை மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்தும் அமைப்பாகவும் அடுத்த தலைமுறைக்கான சிறந்த தளமாகவும் திகழ வேண்டுமென மக்களவைத் தலைவர் தால் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் அறிவுறுத்தியுள்ளார். மக்களவை விவாதிக்கும் தளம் மட்டுமன்று முக்கிய வழிகாட்டிக்கான தடம் என்றார் அவர். ஜோஹோர் சரவா சபா லாபுவானில் பிற்பகல் 3 வரை பலத்த காற்று வீசுவதோடு கனமழை பெய்யுமென மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. குலுவாங், மர்சிங், பொந்தியான், கோலாய், கொத்தாத்திங்கி, ஜோஹர் பாருவில் இந்நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பும் வளப்பமும் முழுக்க முழுக்க அதிகார தரப்பின் பொறுப்பாகாது. மாறாக அனைத்து நிலையிலான மக்களின் ஒத்துழைப்பு பரிவு ஆதரவு தேவைப்படுவதாக பெர்லிஸ் காவற்படை தலைவர் டாக்டர் முகமது அப்துல் ஹலீம் வலியுறுத்தினார். அரச மலேசிய காவற்படை பிடிஆர்எம்முக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு சமூகத்துடனான ஒருங்கிணைப்பு திட்டங்கள் மூலம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். 60 நாள் அமைதி பேச்சு காலம் முழுவதும் ஹோர்மோஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் விதிக்கப்படாது என ஈரான் அறிவித்துள்ளது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழியை பயன்படுத்தும் கப்பல்கள் 48 நேரத்திற்கு முன்பே அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் கப்பல்களுக்கு மட்டுமே உடனடி அனுமதி வழங்கப்படும் என அது கூறியது. ஈரார் 36 உலக கிண்ண கார்பந்து டி குழு நிலை ஆட்டத்தில் பரகுவையும் துருக்கியும் களமிறங்கிய வேளை 1 சுழியும் என ஆட்டம் பரகுவைக்கு சாதகமாக முடிவுற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: நினைத்தாலே இனிக்கும். உங்கள் குரல்கள் எங்களுக்கு கேட்டுவிட்டது. அப்புறம் என்ன, உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தது தானே எங்களுக்கு முக்கியமான வேலை. அதனால 70ஆம் ஆண்டு பாடல்களை நீங்கள் ஏங்கி தவித்து காத்துக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா. சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 2 தொடக்க 3 மணி வரை உங்களுக்காகவே 70ஆம் ஆண்டு பாடல்கள் காத்திருக்கின்றன. நினைத்தாலே இனிக்கும்.
5: ஹலோ.
6: ஹலோ.

கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம் இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார்.

சுசிலா கொண்டு வந்த பாடல் அது. சில பாடல்கள் அங்க துள்ளல் பாடல்களையும் நாம 70 ஆண்டுகள்ல கேட்டுட்டுதான் இருக்கோம் இல்லைங்களா. ஆக எல்லாரும் இசை குரல் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அதுவும் வேறு வகை சாயலாக இருக்கக்கூடிய பாடல். சரி, அப்படியாக அடுத்து நாம கேட்கக்கூடிய பாடல் யார் கொண்டு வராங்க? SPB கொண்டு வருகின்றார் அவரோட பி சுசிலா.

பாடல்களை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நேரம் இப்பொழுது 2:41. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. 70 ஆண்டு பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்து ஜெயச்சந்திரன் வருகின்றார்.

0: வணக்கம் பொன்கோகிலம், நான் கமலா பேசுறேன். சமாந்து பாட்டுங்க சூப்பரோ சூப்பர், ரொம்ப நாள் கேட்காத பாடு, ஆயிரம் கணக்குல பாட்டுகள்லாம் இருக்கு. வரும் காலத்துல கண்டிப்பா உடைய
1: ஏத்தணும் பாடல்கள்லாம் போட்டுலாம்.
0: ஆமா ஆமா, ஆயிரம் ஆயிரம் பிகாஸ் 70 to 79 வரைக்கும் ஆயிரம் பாடல்கள்லாம் இருக்கு. கேட்க மறந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப நன்றி பொன்கோகிலம், உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் நீங்க காணாம போயிட்டீங்க, நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். எஸ் குமரனும் காணாம போயிட்டாரு, ரொம்ப கவலைப்பட்டேன். வந்துட்டீங்க, நன்றி பொன்கோகிலம், பொன்கோகிலம் ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்க மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி.
0: பாடல்கள் சூப்பரா சூப்பர்,
1: நன்றி.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்க தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
4: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே,
5: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: அப்பா அப்பா,
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
2: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டுவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
1: தோன்றினாள்.
0: அப்பா பா,
3: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 உயிர் எழுத்து.
4: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
5: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டு இருப்பாருன்னு?
6: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டு.
7: மகனை பத்தி பேசினா உடனே மூக்கு மேல கோவம் வந்துடும்.
6: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
7: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல்களில் ஒன்றில் பணியாற்றுவதற்கான உரிமத்தை தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் பெற்றுள்ளது. இது மலேசியாவின் ஆற்றல், அரசியல் நிலைத்தன்மை, உள்நாட்டு நிறுவனங்களின் தொழில்முறை திறன் ஆகியவற்றின் மீது பன்னாட்டு சமூகம் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பறைசாற்றுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மற்றொரு நிலவரத்தில், மலேசியா தொடர்ந்து அதிநவீன தொழில்நுட்ப முதலீடுகளுக்கான முதன்மை தேர்வாக நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக முதலீட்டு அனுமதி செயல்முறைகளும் வியூக திட்டங்களின் செயலாக்கங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் புகலிடம் பெற்றுள்ள அகதிகள் நாட்டின் சட்டங்களை மதித்து அவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென மலேசியாவுக்கான UNHCR நிகராளி லூயிஸ் ஐபின் தெரிவித்துள்ளார். அகதிகள் எந்த ஒரு நாட்டின் சட்டங்களுக்கு

நாட்டுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. புகலிடம் அளித்துள்ள நாட்டுக்கும் அகதிகளுக்கும் இடையே ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்பு இருக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான் தாக்குதல்களில் குறைந்தது 5 கொல்லப்பட்டனர். நபத்தியா பகுதியை குறிவைத்து நேற்றிரவு தொடங்கி இன்று காலை வரை தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் குடியிருப்பு கட்டடங்களும் வீடுகளும் சேதமுற்றன. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு நேற்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான கலந்துரையாடலை நடத்த அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளார். முன்னதாக ஜெனீவாவில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவிருந்தது. இவ்வேளை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் நேற்று சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்தார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து டே குழு நிலையிலான ஆட்டத்தில் பராகுவே 1 சுழியமென துருக்கியை வீழ்த்தியது. இந்த வெற்றி பராகுவே நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுத்துள்ளது. அவ்வணிக்கான கோலை மத்தியாஸ் கலர்ஸா புகுத்தினார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்களா? 70 பாடல்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அப்பா நிறைய அழைப்புகள், அதே வேளையில நிறைய இனிய பாடல்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சியும். அடுத்ததாக நமக்கு நிறைய பாடல்களின் தொகுப்பு இருக்குன்னு, குறிப்பாக இந்த ஜென்சிலாம் சிலர் அழைச்சிருந்தாங்க, என்ன எங்களுக்கு பாடல் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்பொழுது தொடக்கம் நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். சரி, பயணத்துல இருக்கீங்களா? சரி, பெற்றோருக்கான குறிப்பா தந்தையர் தினத்துக்கான திட்டங்கள் பல இருக்கும். அந்த திட்டத்தை குறிப்பா சொல்லணும்னா, இந்த இன்ப அதிர்ச்சி தர்றவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்திருப்பாங்க. இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க, குறிப்பா தந்தைமார்களே, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அந்த இன்ப அதிர்ச்சி, அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது போலவே இருந்துருங்க. ஏன்னா அதுதான் அந்த அந்த முயற்சிக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. ஏன்னா பெரிய திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அப்பாக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான சவாலான ஒன்று. அது நாங்க கஷ்டப்படுறது அந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? அதனால அந்த இன்ப அதிர்ச்சியெல்லாம் வரும்போது அப்படி அதிர்ச்சியான மாதிரி ஆயிடணும். சரி, இப்படி பல பிள்ளைகள் வந்து திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பாங்க, அதனால அதுதான் மகிழ்ச்சி. கொண்டாடுவோம், தந்தையர்கள் இருக்கும் போதே அவங்களுடைய தியாகத்தை கொண்டாடுவோம், அவங்களுடைய புன்னகையில அவங்களுடைய மகிழ்ச்சியில நம்மளுடைய அந்த அன்பை நாம நேசிப்போம், கொண்டாடுவோம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்பிரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷி. இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இசை. எனக்கு இசை இசை
2: எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி.
3: இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது?
2: எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல். ஆமாங்க, நாளைக்கு 2:15 ஒரு நேயரின் குரல்ல இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும், நானும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசையோட நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பணும், ஒரு அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து நீங்க சின்னதா எங்களுக்கு பேசி அனுப்பணும். அதே வழியில அறிவிப்பாளர்கள் எப்படி பேசுவாங்களோ ஒரு சின்ன கருத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல தான் நீங்க உங்களுடைய கைவண்ணத்துல எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் எங்களுக்கு ஒரு எழுத்து படிவமாக அனுப்பி வைக்கணும், மின்னஞ்சல் அனுப்பிடணும். அதாவது நீங்க எங்க மின்னஞ்சல் அனுப்பணும்னா storybox.minnal@gmail.com storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மறக்காம உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல நீங்களும் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை நாங்க சந்திக்க ஆர்வமா காத்துட்டே இருக்கோம்.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்க தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: இருக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி.
1: முகேந்திராவ் சிவாங்கி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 3:34 இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்துட்டு இருக்கின்றீர்கள். பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். சரி, உலகக்கென்ன காட்பந்து வெகு தீவிரமாக இப்பொழுது போய்கொண்டே இருக்கின்றது. சரி, நீங்களும் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏனென்றால் நிறைய பதவிகளை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. சில நேரங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் இப்ப பார்ப்போம் என்ன செய்யறது. சில நேரங்கள்ல நம்மளுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி அடையாமலே தான் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த குழுக்களுக்கு நாம கொடுக்கின்ற அந்த உற்சாகம் இங்கிருந்து உலக நாடுகள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அதுவே ஒரு தனி உற்சாகம் தான் இல்லைங்களா. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னும் போது எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கின்றோம். சரி, எது எப்படி இருந்தாலும் தூக்கம் உறக்கம் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை தொலைச்சிட்டுலாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் நமக்கு தான் உடலுக்கு வந்து கேடு வந்துடும். அதனால அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஹரிஹரன் மதுஸ்ரீ கொண்டு வரக்கூடிய பாடலை அடுத்து நாம கேட்க இருக்கின்றோம்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வம்சி.
1: வெளிய போறோம் வெளிய போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
2: ஆமா, வெளியே போறோம் வெளியே போறோம்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்க வெளியே போகிறது, போகவே முடியாது போங்க. அதனால சில நேரங்கள்ல திட்டமிடாமல் திடீர்னு நடக்கும் பாருங்க, அதுதான் சிறந்தது. திடீர்னு யோசிப்போம், திடீர்னு சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறது தான் திட்டமிடாமல் சில பேருக்கு ரொம்ப சரியா நடக்கும். அதனால யாரெல்லாம் திட்டம் போட்டு இங்க போகணும் அங்க போகணும் இப்ப போகணும் அப்ப போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்களோ, ஒரு நாள் யோசிங்க, சட்டுன்னு கிளம்புங்க. இப்ப கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சரி ஓய்வா இருக்கா, நாளைக்கு ஓய்வா இருக்கா, சரி கிளம்புவோம் எங்க போலாம் அப்படின்னு உடனடியாக திட்டமிட்டு உடனடியாக கிளம்பி உடனடியாக அந்த தருணத்தை நீங்க ரொம்ப அழகாக்குங்க அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம், தள்ளி வைத்துக்கொண்டே போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதனால சில நேரங்களில் திடீர் முடிவுகள் திடீர் திட்டங்களும் நமக்கு கைகூடும்.

0: பெர்த்தா.
1: ஹலோ.
2: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
2: பா, உன்னை சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு போய்.
3: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
4: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்க போகின்றோம். சரி, நான் கிளம்பு நேரம் வந்துருச்சு. அடுத்து தீரா இசையில நளினி அச்சுதன் உங்களை சந்திக்க தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்க தயாரிப்புல

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட உலகின் முக்கிய வல்லரசுகளுடன் மலேசியா கொண்டுள்ள உறவுகள் தேசிய நலன்களை பாதுகாப்பதோடு அவற்றை மேம்படுத்தும் வகையிலான பன்னாட்டு ஒத்துழைப்பின் மீது கொண்டுள்ள ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல்களில் ஒன்று உட்பட இரு முக்கிய எரிவாயு கட்டமைப்பை மேம்படுத்தும் பணியை தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாஸுக்கு வழங்க துர்க்மெனிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வேளை ரஷ்யா துர்க்மெனிஸ்தானுடனான வியூக ஒத்துழைப்பு நீண்ட காலத்திற்கு நாட்டின் எரிசக்தி விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு மலேசியாவிற்கு எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகத்திற்கான நீண்டகால ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவாதம் அளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் உற்பத்தி துறையில் 4.9 பில்லியன் டிங்கின் மதிப்பிலான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை பினாங்கியிருத்துள்ளதாக மாநில முதல்வர் சவுகான்யோ தெரிவித்துள்ளார். இது நாட்டின் முக்கிய தொழில்துறை முதலீடுகளில் அதிக நிலையை வலுப்படுத்த துணை புரிந்துள்ளது. பாகிஸ்தான் கைபர் பத்துன்குவா மாவட்டத்தில் சாலையில் நிகழ்ந்த 2 குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பிக்அப் வாகனத்தை இலக்கு வைத்து தூரத்திலிருந்து இயக்கப்படும் கருவி மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை அதிகாரி எஸ் எர் அப்

ஃப்ரெடி தெரிவித்தார். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் ஆறு வாரங்களுக்கு மேலாக தொடர் ஆர்ப்பாட்டங்களும் சாலை தடுப்புகளும் நீடித்து வருவதை அடுத்து அதிபர் ரோட்ரிகோ பாஸ் நாடு தழுவிய அளவில் அவசர நிலையை அறிவித்துள்ளார். அமைதி பேச்சுக்கான அனைத்து வழிகளையும் கையாண்டு நியாயமான கோரிக்கைகளுக்கான உடன்பாடுகளை எட்டிய பிறகும் அந்நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் வன்முறையை மேற்கொண்டுள்ளவர்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. விளையாட்டு ஏஆர் 26 உலகக்கிண்ண கார்பந்து இன்று நடைபெறவுள்ள ஐவரி கோஸ்ட் அணியுடனான ஆட்டம் தனது கடைசி உலகக்கிண்ண போட்டியாக இருக்கும் என ஜெர்மனி கோல் காவலர் மேன்வெல் நோய் அறிவித்துள்ளார். அவர் ஜெர்மனி அணிக்காக 126th முறையாக களமிறங்குவதற்கு முன்பாக இவ்வாறு கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரிவேலு. வணக்கம்.

நேயர்களெல்லோருக்கும் வணக்கம். தீரா இசையில் மீண்டும் சந்திக்கிறோம். மயக்கம் கொடுத்து அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுக்கும் நேரம் இது. இன்றைக்கான பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவே தொடரட்டும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை இரவு 8 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்க மனசுக்கு நாங்க மருந்து பூச போறோம். எதுக்குங்க மருந்து அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பாதித்திருக்கலாம், மனசு கொஞ்சம் காயப்பட்டிருக்கலாம், அந்த காயத்துக்கு மருந்து நாங்க தானங்க கொடுக்கணும். உங்க மனசு விரும்பும் பாடல்களை எல்லாம் உங்களுக்காகவே தேடி எடுத்து உங்களுக்காக வழங்க போறோம். என்ன பாட்டுங்க வேணும் அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் அழைத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்கள் மனம் விரும்பும் 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல் என்ன, அந்த பாடலை இப்போ இந்த நேரம் இந்த நொடி மின்னல கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கூப்பிடுங்க. நீங்க விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், பூமி கண்ட சொர்க்கம் இந்த தீரா இசை. உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: அப்பா அப்பா,
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே, அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையத்தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
2: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டுவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
1: தோன்றினாள்.
0: அப்பா பா,
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 9 7 29 19.

0: மகேஸ்வரி குவாந்தால இருந்து சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: மோகன் பத்தி, என்ன பாட்டா இருந்தாலும் சரி,
0: மோகன் நடித்திருக்கும் என்ன பாடலா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு? சரிங்க, கொடுத்துறோம். யாருக்காக? உங்களுக்காக மட்டுமேவா? யாருக்காக?
1: எல்லாத்துக்காகவும், பொதுவாக
0: நீர்கள் எல்லோருக்காகவும் மகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்கோம் பாடல் வருது.

0: சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி எங்க இருந்து?
0: குவாந்தன் பகாங்.
1: என்னங்க முதல் நேயரும் குவாந்தன், நீங்களும் குவாந்தன்?
0: தெரியலையா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க?
0: மைக்கேல் மதன காமராஜன் வந்து சுந்தரி நீயும் சுந்தரி நானும். அது
1: சுந்தரி நீயும் சுந்தரன்
0: நானும்.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்காக கொடுத்துறோம். நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் விஜயாமுத்து பேசுறேன், பட்டுவட்ல இருந்து.
0: விஜயாமுத்து சொல்லுங்க, பட்டுவட் பக்கம் எப்படி இருக்கு இப்போ?
1: ரொம்ப வெயிலா தான் இருக்குங்களா?
0: வெயிலா தான் இருக்கு. குளிர நாங்க இங்க இருந்து பாடல்களின் வழியா அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கோங்க. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ராசாவே ராசாவே அந்த பாட்டு வேணும்.
0: கிடைச்சிருச்சு. இல்ல வாய்ப்பு பாருங்க, நீங்க கேட்ட பாடலை எப்படி கொடுக்கறோன்னு.
1: ரொம்ப நன்றிங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
3: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
4: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவை கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவரத்து மேல வைப்பாரு, அதுலயே நான் எஞ்சிருவேன்.
5: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படி அவரு ஒண்ணு சொல்ல முடியும். அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
2: மின்னல் எஃப்எம் தந்தையர் தின வாழ்த்து.
6: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9712-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே, என்ன சொல்றீங்க? உலகம் முழுக்க அன்பால நிறைஞ்சிருக்கணும், பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க. நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்லுங்க, உங்க கூட பேசினதே இல்ல போல இருக்கு.
1: ஆமா, பேசினது இல்ல, நான் வந்து தேவிகன் கூட பேசிருக்கேன்.
0: முதல்
1: நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 40 தடவை கால் பண்ணிட்டேன். என்னோட நெஃப்யூட்ட சொன்ன, ஐயா கால் பண்ணியா மா, போனே கிடைக்க மாட்டேதுமா, 40 தடவை கால் பண்ணிட்டேன். சரிப்பா, அவரை இறக்கி விட்டுட்டு உங்கள்ட்ட பேசலான்னு கால் பண்ணி கிடைச்சிருச்சு,
0: பட்டுன்னு கிடைச்சிருச்சு. சரிங்க, சொல்லுங்க அன்பு, என்ன பாடல் அன்புக்காக நாங்க கொடுக்க ரொம்ப தயாரா காத்திருக்கோம் சொல்லுங்க.
1: அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா, சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா,
0: சொல்லி தந்த பூமி,
1: சாரி சொல்லி தந்த பூமி தந்தை அல்லவா, ஆடும் நாள் பாடும் நாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆனந்தமும் வரும் நினைக்கிறேன்.
0: ஏதோ வருது, ஆனா பாடல் ஞாபகத்துக்கு வருது. சரி அன்பு, எது சொன்னாலும் சரிதாங்க எங்களுக்கு, அன்புக்காக அன்போடு அந்த பாடலை நாங்க கொடுக்கறோம். நன்றி.
1: சரி, ஒரே ஒரு வாழ்த்து சொல்லிருந்தோம், உலகத்தில் இருக்கிற எல்லா தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கோம், நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
0: இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கேன்.
1: அப்படியா? மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணுங்க.
0: ஆமா, அந்த எடையில எடையில அந்த ஒரு சினுங்கள், ஒரு சிரிப்பு.
1: ஐயோ, சினுங்கள் வேற சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
0: மேகலா பேசுறேன்.
1: மேகலா, சொல்லுங்க மேகலா, என்ன பாடல் வேணும்?
0: ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், அந்த பாட வேணும்.
1: அந்த பாட்டு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க.
0: நன்றி, நன்றி. இதான் நளினி.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்ங்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க யார் பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க? எங்க
1: நலமா இருக்கீங்க? ஜெயபாலன் போட்டிஸ்டன் 13 பசீர் பஞ்சம் அழைக்கிறேங்க.
0: வீட்டு என்னையும் சொல்லிருவீங்க, பயந்துட்டம்பாங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஜோனி திரையிலிருந்து ஆசையில் காதல தூது விட்டுன்னு வரும் பாட்டு.
0: ஆசைய காதல தூது விட்டு, கங்கை அமரன் எழுதின பாடல்.
1: ஆமாங்க.
0: யாருக்காக நீங்க தூது விட இந்த பாடல் கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த பாடல் பொதுவா மின்னல் எஃப்எம்களுக்கும் உங்களுக்கும் அறிப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பாட்டு கேக்குறீங்க.
0: தூது எல்லாருக்கும் அனுப்புறீங்க. சரிங்க, பாட்டிக்ஸன்ல இருந்து தூது வருது நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும்.
1: ஆமாங்க.

0: தேவி சொல்லுங்க. தேவி
1: ஓகே, என்ன சொல்றா எனக்கு
0: ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க பரவாயில்ல.
1: ஓகே, முதல்ல இருந்து இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு இந்த பாட்டு போட முடியுமா? மீண்டும் கோகில இருந்து ஹே ஓராயிரம் அந்த பாட்டு வேணும். ரொம்ப ரொம்ப நாளாச்சு இது, அதான் எப்படியாவது கேட்டணும். எல்லாரும் கேட்பாங்களே, நான் கேட்ட பிறகு.
0: நிச்சயமா நிச்சயமா, கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை, அதுக்கு தோதா நீங்களும் கேட்டிருக்கீங்க, கொடுத்துடலாம் அந்த பாடலை.

மலேசியாவின் வெளியுறவு கொள்கை பொருளாதார வாய்ப்புகளை உந்தச் செய்கிறது. ரஷ்யா துருக்மெனிஸ்தான் உடனான வியூக ஒத்துழைப்பு நாட்டின் எரிசக்தி விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலின். சுதந்திரமாக செயல்படும் அதேவேளை நடுநிலையாளராக அனைத்து நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதில் மலேசியா கொண்டுள்ள கடப்பாடு பன்னாட்டு நம்பிக்கை வலுப்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் வெளியுறவு கொள்கை பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை உந்தச் செய்வதாக அவர் கூறினார். அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட உலகின் முக்கிய வல்லரசுகளுடன் மலேசியா கொண்டுள்ள உறவுகள் தேசிய நலன்களை பாதுகாப்பதோடு அவற்றை மேம்படுத்தும் வகையிலான பன்னாட்டு ஒத்துழைப்பின் மீது கொண்டுள்ள ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல்களில் ஒன்று உட்பட இரு முக்கிய எரிவாயு கட்டமைப்பை மேம்படுத்தும் பணியை தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸுக்கு வழங்க துருக்மெனிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இது மலேசியாவின் திறன், நிலைத்தன்மை, தொழில்முறை தன்மை ஆகியவற்றின் மீதான அந்நிய நாட்டு அரசாங்கங்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. இவ்வேளை ரஷ்யா துருக்மெனிஸ்தானுடனான வியூக ஒத்துழைப்பு நீண்ட காலத்திற்கு நாட்டின் எரிசக்தி விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். மலேசியாவிற்கு குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகத்திற்கான ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவாதம் அளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கசானுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது நடைபெற்ற சந்திப்பில் புட்டின் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் மலேசியா தொடர்ந்து அதிநவீன தொழில்நுட்ப முதலீடுகளுக்கான முதன்மை தேர்வாக நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக முதலீட்டு அனுமதி செயல்முறை

0: முறைகளும் வியூக திட்டங்களின் செயலாக்கங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரும் நிர்வாக திறனை மேம்படுத்த முனைய வேண்டும். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த அணுகுமுறை மிக அவசியம் என்றார் அவர். ஏரார் 26 தேசிய ஊடகத்தார் நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டார். பிற்பகல் 2:40 PICCA@Arena பட்டவர்ட் மாநாட்டு மையத்திற்கு வந்த பிரதமரை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில், அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா, பினாங்கு மாநில முதல்வர் சாக்கன்யோ ஆகியோர் வரவேற்றனர். மேலும் அதில் திமோ லிஸ்டேவின் சமூக தொடர்பு செயலாளர் எஸ்பெடிதோ லோரோ டியாஸ் ஜிமெனெஸ், கம்போடிய தகவல் அமைச்சின் துணைச் செயலாளர் பிராக் தாவேக் அமிடா, லாவோஸ் தகவல் அமைச்சின் தொடர்பு செயலாளர் பாங் பாசேட் கசனா உள்ளிட்ட ஆசிய நகராளிகளும் பங்கு கொண்டனர். மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களினூடே திமோ லெஸ்டே உடனான ஊடக ஒத்துழைப்பை மேம்படுத்த மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சமூக தொடர்பு செயலாளர் எஸ்பெடிதோ லோரோ உடனான கலந்தாய்வின் போது அந்த இணக்கம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தினூடே ஊடக பணியாளர்களுடன் கலந்தாய்வு அமர்வை மேற்கொள்ள வேண்டுமென டாக்டர் ஃபாமி பரிந்துரைத்துள்ளார். அந்த அமர்வு சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அதன் ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்குமாறு மலேசிய ஊடக மன்றத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஊடகத்தாரின் கருத்துக்கள், பரிந்துரைகள் ஆகியவற்றை சேகரிக்க அந்த முனைப்பு அவசியம் என்றார் அவர். ஜொஹோர் நெகிரிசம்பிலான் மாநில தேர்தல்களை முன்னிட்டு போலி தகவல்கள் பரவுவதை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கவும் மலேசிய ஊடக மன்றம் இலக்கு கொண்டுள்ளதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அம்மன்றத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நளினி பத்மநாதன் தெரிவித்துள்ளார். அது குறித்து தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தம்முடன் கலந்தாய்வை மேற்கொண்டதாக அவர் கூறினார். முன்னதாக பினாங்கில் நடைபெறும் ஈரார் 26 ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தினூடே கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி மலேசிய ஊடக மன்ற தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். நீதித்துறையில் நெறிமுறையும் பல சாதனைகளையும் கொண்ட அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் என பிரதமர் தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் உற்பத்தி துறையில் 4.9 பில்லியன் டிங்கிட் மதிப்பிலான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை பினாங்கு ஈர்த்துள்ளதாக அம்மாநில முதல்வர் சாக்கன்யோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மலேசியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இது நாட்டின் முக்கிய தொழில்துறை முதலீடுகளில் அதன் நிலையை வலுப்படுத்த துணை புரிந்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டில் 70% அந்நிய நேரடி முதலீடு என அவர் கூறினார். பினாங்கு தொழில்துறையின் வலிமை மீது பன்னாட்டு முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இது புலப்படுத்துகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு நேற்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான கலந்துரையாடலை நடத்த அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளார். விட்காஃப் ஈரானிய அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்துவாரா என்பது குறித்த தகவலை வெள்ளை மாளிகை வெளியிடவில்லை. முன்னதாக ஜெனீவாவில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவிருந்தது. இவ்வேளை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் நேற்று சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்தார். இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான் தாக்குதல்களில் குறைந்தது 5 கொல்லப்பட்டனர். நபத்தியா பகுதியை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் திருக்குருதிகள் மூலம் நேற்றிரவு தொடங்கி இன்று காலை வரை தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் குடியிருப்பு கட்டடங்களும் வீடுகளும் சேதமுற்றன. இவ்வேளை லெபனானில் மோதல்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் நேற்று போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவித்தன. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் 6 வாரங்களுக்கு மேலாக தொடர் ஆர்ப்பாட்டங்களும் சாலை தடுப்புகளும் நீடித்து வருவதை அடுத்து அதிபர் ரோட்ரிகோ பாஸ் நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார். அமைதி பேச்சுக்கான அனைத்து வழிகளையும் கையாண்டு நியாயமான கோரிக்கைகளுக்கான உடன்பாடுகளை எட்டிய பிறகும் அந்நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. பிரேசில் ஆட்டக்காரர் நெய்மாரை வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வீரர் என்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா நகைச்சுவையாக குறிப்பிட்ட போது, பேலோ ஹொரிசன்டோவில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் மத்தியில் சிரிப்பொலி எழுந்தது. கால் தசை காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த பிரேசில் நட்சத்திரம் வியக்கத்தக்க வகையில் உலகக்கிண்ண போட்டியில் பிரேசில் அணியில் விளையாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் எந்த ஆட்டத்திலும் இன்னும் களமிறங்காததால் நெய்மார் வீட்டிலிருந்து பணிபுரியும் உலகின் முதல் விளையாட்டாளர் என நேற்று தாம் படித்ததாக லுலா கூறினார். இன்று நடைபெறவுள்ள ஐவரி கோஸ்ட் அணியுடனான ஆட்டம் தனது கடைசி உலகக்கிண்ண போட்டியாக இருக்கும் என ஜெர்மனி கோல் காவலர் மேன்வெல் நோயு அறிவித்துள்ளார். 5வது முறையாக உலகக்கிண்ண போட்டியில் விளையாடி வரும் 40 வயதான அவர் ஜெர்மனி அணிக்காக 126வது ஆட்டத்தில் களமிறங்குவதற்கு முன்பாக இவ்வாறு கூறினார். 2 ஆண்டுகள் கழித்து நடைபெறவுள்ள 2028 யூரோ போட்டியில் விளையாடுவதை கற்பனை செய்ய முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவின் வெளியுறவு கொள்கை பொருளாதார வாய்ப்புகளை உந்த செய்கிறது. ரஷ்யா துர்க்மெனிஸ்தான் உடனான வியூக ஒத்துழைப்பு நாட்டின் எரிசக்தி விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

சனிக்கிழமை தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். தீரா இசையின் பாடல்கள் அத்தனையும் உங்க மனசுக்குள்ள புகுந்து ஏதோ பண்ணுது, உங்க மனசை அப்படி சரி பண்ண வேண்டியது எங்களுக்கு அந்த அந்த பொறுப்பு இல்லை. அந்த பொறுப்பு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை மிக சரியா பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புங்க. அதனாலதான் இங்கிருந்து பாடல்களை 80-90 ஆண்டுகளின் பாடல்களே சனிக்கிழமை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 80-90 ஆண்டுகளின் பாடல்கள் மட்டுமே உங்களுக்காக வழங்கப்படும். அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நாங்கள் எட்டி பார்க்க மாட்டோம். ஆக அந்த மாதிரி உங்க மனசு நேசிக்கிற பாடல்களை தான் நாங்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அந்த மனசுக்குள்ள நினைக்கும் இல்ல இன்னைக்கு இந்த பாடல் இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களுடைய பரிதவிப்பு எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்குள்ள புகுந்து நீங்க எது நேசிக்கிறீங்களோ, எந்த பாடல்களை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பார்த்து பார்த்து உங்களுக்காக தேர்வு செய்து கொடுத்துருக்கோம். அதே வேளையில் அந்த 80-90 ஆண்டுகளின் அந்த காலகட்டத்தின் நினைவுகள் இருக்கு இல்லையா, அந்த நினைவுகள் அத்தனையும் இன்றைய பாடல்களை கேட்கும்போது உங்க கண் முன்னே வந்து தோன்றணும். தோன்றினாதான் அது எங்களுக்கான ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க, அங்கேயும் பேசலாம். உங்களுடைய நினைவுகளுக்கு வண்ணம் சேர்த்து கொண்டிருக்கின்றது இன்றைய தீரா இசையின் பாடல்கள்.

0: லிங்கம்ஸ்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.
2: ஏ பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் johor.ehitmart.myல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.

சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்க மனசு சட்டுன்னு எதை தேடும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசைன்னு எப்போதுமே நாங்க சொல்லுவோம். இந்த சனிக்கிழமை தீரா இசையில் எப்படியாவது ஒரு பாடலை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். ரொம்ப நாளா ஆச்சுங்க இந்த பாடலை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்றைக்கு வந்து இயக்குனர் கதாசிரியர் வி சேகர் இவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குடும்ப கதை படங்களா தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்து கே பாக்கியராஜுக்கு உதவியாளரா பணியாற்றி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து திரைப்பட துறையில் நுழைந்திருக்காரு. அப்படிதான் நுழைஞ்சிருக்காரு. இவர் 1993 எழுதி இயக்கி சரவணன், புதுமுகம், ஸ்ரீ பார்வதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் பார்வதி என்னை பாரடி, அந்த திரையில இருந்தா ஒரு பாடல இன்றைக்கு நாங்க உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம். அந்த பாடல் வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. பாடல் வரிகளை வந்து வாலி எழுதியிருக்காரு. இசை இளையராஜா. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: மாலை நேரத்து மயக்கம் இந்த தீரா இசை. இந்த தீரா இசை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மயக்கத்தையும் கொடுக்கும், அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுக்கும். சரி, இன்றைக்கு தீரா இசையின் முன்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு காலையிலேருந்து கேட்டவங்களுக்கு தெரியும். கேட்க நேரம் இல்லை, வானொலி பக்கமா நாங்க வரல, கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நாங்க உங்களுக்காக ஒளியேற்றி காட்டுறோம். இன்றைக்கு இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு,
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்
2: பல கனவு

0: இன்று மாலை திராய் இசையில் எப்படிங்க, நாங்க சொன்னது சரிதானே? மயக்கத்தையும் கொடுப்போம், அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுப்போம்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: அப்பா அப்பா,
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
2: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
1: தோன்றினாள்.
0: அப்பா பா,

அழகழகான பாடல்களை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சரிங்க, இன்றைக்கு 7:15 சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. அப்பா அப்படிங்கிற தலைப்பில் தந்தையர் தினம் நாளைக்கு, அதனால சிறப்பு சிறுகதை உங்களுக்காக இன்றைக்கு நாங்க ஒளியேற்றுறோம். நாளைக்கும் கூட நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் காத்திருக்கு. ஆக எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து சத்யா திரையிலிருந்து பாடல் வருது உங்களுக்காக.

0: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
4: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறிறாரு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உள்நாட்டு ஊடக நிறுவனங்கள் புத்தாக்கங்களை செயல்படுத்தவும் இலக்கவியல் செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் ஊடக புத்தாக்க நிதியை தொடர அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தின் போது அறிவிக்கப்பட்ட 30 மில்லியன் ரிங்கிட் வழி 72 ஊடக நிறுவனங்கள் நிதி உதவியை பெற்றதாக அவர் கூறினார். தேசிய உணவு உத்தரவாத சட்டம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் சாபு தெரிவித்துள்ளார். அதுகுறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். புறநகர் கோழி வளர்ப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் அதன் செலவினங்களை குறைக்கும் நோக்கிலும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM மை அக்ரிநீதி எனும் இலக்கவியல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிதி அமைச்சின் யுனி மடானி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள அந்த முனைப்பு புறநகர் வேளாண் சமூகத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளதாக மை அக்ரிநீதி திட்ட தலைவர் டாக்டர் ஐடா ஜக்காரியா தெரிவித்துள்ளார். நாட்டில் விற்பனை செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 15 விழுக்காடு குறைந்துள்ளதாக மலேசிய வாகன சங்கம் MAA குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரலில் 72,000 மேற்பட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மே மாதம் அவ்வெண்ணிக்கை 61,250 பதிவானதாக அது கூறியது. வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் செல்லவிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அவரின் பயணம் தொடங்குவதாக அது கூறியது. லெபனான் தென்பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனான் ராணுவ வீரர் கொல்லப்பட்டார். நபதேஹா சாலையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் லெபனான் ராணுவ அதிகாரி கூறினார். சண்டை நிறுத்தம் நடைமுறையில் உள்ளபோதும் இஸ்ரேல் அங்கு தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. விளையாட்டு. உலக கிண்ண கார்பந்து சி குழு நிலையில் 5 முறை வெற்றியாளரான பிரேசில் முதலிடத்தில் உள்ளது. ஒரு வெற்றி ஒரு சமம் என்ற அடிப்படையில் மொத்தம் 4 புள்ளிகளை அது பெற்றுள்ளது. 2ம் நிலையில் மொரோக்கோ இருக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

தீரா இசையில் மீண்டும் நாம் சந்திக்கிறோம். இப்பதான் தீரா இசை தொடங்கிய மாதிரி இருந்துச்சு, ஆனா 2 மணி நேரத்தை கடந்து நம்ம வந்துட்டோம். இன்னும் 2 மணி நேரம் நமக்காக இருக்கு. நாங்க இன்றைக்கும் வழக்கம் போலவே சனிக்கிழமைகளில் 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு இந்த திரை சார்ந்த கேள்விகள் இருக்குல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் 2 கேள்விகள் கைவசம் இருக்கு. இந்த பாடலை முதல்ல கேட்டுட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க அழைத்து எங்களுக்கு பதில் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.

நீங்க காத்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது. சரி, முதல் கேள்வி இப்ப உங்களுக்கு, உங்களை நாடி தேடி வந்துட்டு இருக்கங்க, நல்லா கவனமா கேட்கணும். கேட்டுட்டு பதில் என்னன்னு நீங்க சொல்லணும். ஆர் வி உதயகுமார் திரைக்கதை அமைத்து இயக்கிய திரைப்படம் இது. ஆர் வி உதயகுமார் திரைக்கதை அமைத்து இயக்கிய திரைப்படம் இது. இந்த படத்திற்கு முதல்ல வந்து ஆகஸ்ட் 15 அப்படின்னு தான் பெயரிடப்பட்டது. பிறகு அந்த பட தலைப்பு மாற்றப்பட்டது, இசையமைப்பாளரும் மாற்றப்பட்டார். கார்த்திக் ராஜாவுக்கு பதிலாக வித்யாசாகர் இசையமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அது எந்த திரைப்படம் அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3228257 அல்லது 4768. எவ்வளவு வேகமா சொன்னாலும் நீங்க புடிச்சுக்குவீங்க அந்த எங்களுடைய அந்த தொலைபேசி எண்கள். உங்களுக்கு நிச்சயமா மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால இவ்வளவு வேகமா சொல்றோம், கூப்பிட்டு சொல்லுங்க என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு.

0: சுமித்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷே
2: இஷே
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இசை.
3: எனக்கு எனக்கும்
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.
4: நாடு நகரம் எங்குமே எனினுமே புதுமையின் பிறப்பிடம் ஏழாம் சுவையின் இருப்பிடம் மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
5: சமையலில் சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
6: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
5: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
6: லிங்கம்ஸ்.
7: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: அதான பார்த்தோம், நாங்க நினைச்சோம் பதில் வராதோ அப்படின்னு. எப்போதுமே அந்த கேள்வி சொல்லி முடிக்கும் போதே அழைப்புகள் வந்துரும். இன்றைக்கு கொஞ்சம் தாமதம். யாருங்க அங்க?
1: காயத்ரி. வணக்கம்
0: காயத்ரி. வணக்கம் காயத்ரி, சொல்லுங்க பதில் தெரியுமா?
1: செங்கோட்டை.
0: செங்கோட்டைன்னு நினைக்கிறீங்க? வரீங்க, செங்கோட்டை இல்லங்க, வேற ஒரு திரைப்படம். நன்றி காயத்ரி.
1: ஓகே நன்றி.
2: வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யாருங்க?
2: ஸ்ரீ வெங்கடேஷ்.
0: ஸ்ரீ வெங்கடேஷ், மகிழ்ச்சியா அழைச்சிருக்கீங்க, பதில் தெரிஞ்சிருச்சு, சொல்லுங்க பாக்கலாம்.
2: சுபாஷ் நினைக்கிறேன்.
0: சுபாஷ் நினைக்கிறீங்க, எங்க எப்படி?
2: ஏன்னா அவரு பொதுவாவே அவரோட இசை எல்லாமே இளையராஜா தான் இருப்பாங்க. நீங்க ஒரு குழு கொடுத்திருந்தீங்களே வித்யாசாகர்னு, அந்த படமா இருக்குமோ? ஏன்னா அதுதான் முத படம் நினைக்கிறேன் அவரு வித்யாசாகரோட
0: நினைக்கிறீங்க. ஆனா வித்யாசாகர் தான் இசையமைப்பாளரு
2: இல்லையா?
0: என்ன பதில் தெரிஞ்சுக்கங்க. நன்றி.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம் நன்றி.
0: என்ன ஆச்சு, யாரு காய்ச்சி கிடைக்கல
3: உங்களுக்கு? இந்த பொண்ணு ட்ரை பண்ண, அந்த பொண்ணு
0: ரெண்டு பக்கம் ரெண்டு. என்னங்க, யாருங்க பேசுறீங்க?
3: சரசு பேசுறேன்.
0: சரசு சொல்லுங்க. சரசு என்ன பதிலா இருக்கும்
3: என்ன
0: சொல்ல வந்துட்டீங்க? என்ன பதில் அது?
3: படம் பேர் வந்து சுபாஷ்.
0: சுபாஷ்
3: அர்ஜுன் நடிச்ச படம். நீங்க ஆகஸ்ட் பார்த்து என்னன்னு சொல்லும் போது ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, ரொம்ப ரவிக்குமார் படம் தானே அதுதான்.
0: உங்க ஆர்வத்தை ரொம்ப மதிக்கிறோம், உடம்ப பாத்துக்கோங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி. பாருங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் கூட அழைத்து பதில சொல்லணும் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேர்கள் அங்க வெளியே இருக்கீங்க எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நன்றிங்க. உங்க அன்பு அது இல்லைன்னா நாங்க எங்கங்க, எதுவுமே இல்லை எங்ககிட்ட. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக சரியான பதில் அதுதாங்க, சுபாஷ் திரைப்படம் தான் சரியான பதில். இந்த திரைப்படத்தில் தான் கார்த்தி ராஜாவுக்கு பதிலாக வித்யாசாகர் இசையமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1996 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் பாடல் ஹே சலோ மா சலோ, அந்த பாடல தான் இப்ப நாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். நடிகை சில்க் ஸ்மிதா இந்த பாடல் காட்சியில் தான் கடைசியா தோன்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து அந்த பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

0: பா பா
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
2: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
1: தோன்றினாள்.
2: அப்பா பா
3: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக திரண்டு வருக.
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

மனோஜ்கியன் இசையில் அபாவானன் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜயா இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. நேரம் மாலைமணி 6:36 தொட்டாச்சு. சரிங்க, இரண்டாவது கேள்வி உங்களுக்கு வருதுங்க. இப்போ நல்லா கேட்டுக்கணும், கேட்டுட்டு சரியான பதிலை சொல்லிடணும். மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் நல்லா கேட்டுக்கோங்க. பிரபுதேவா ஒரு பாடல் காட்சியில் புல்லாங்குழல் வாசிக்கும் சிறுவனாக ஒரு சில நொடிகள் மட்டுமே தோன்றியிருந்தாரு. இதுவே அவரது முதல் திரை தோற்றம் அப்படின்னு கூறப்படுது. ஆனா ரொம்ப பேருக்கு அது தெரியல. சரியா, அது எந்த திரைப்படம் அல்லது எந்த பாடல் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்கள் தீராயிசை உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கு.

0: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
3: தமிழுக்கு மனம் என்று பேர்.
2: இலக்கியம் பேசுவோம்.
4: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: சரிங்க, முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பிரபுதேவா ஒரு பாடல் காட்சியில் மட்டும் புல்லாங்குழல் வாசிக்கும் சிறுவனாக ஒரு சில நொடிகள் மட்டுமே தோன்றியிருந்தார். இதுவே இவருடைய முதல் திரை தோற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த திரைப்படம் அல்லது எந்த பாடல் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். நேர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: மகேஸ்வரன் பேசுறேன்.
0: மகேஸ்வரன்
2: வந்தாமா கொத்தாச்சராசில இருந்து.
0: சரி, மகேஸ்வரனுக்கு பதில் தெரியுமா?
2: உதவி
0: செய்யும். அது நல்ல நம்பிக்கை தாங்க, அது நாங்க இல்லன்னு சொல்ல மாட்டோம். தொடர்ந்து கேளுங்க
2: மகேஸ்வரன்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நான் ரீனா பொக்கோசனா, பிணையில இருந்து கால் பண்றேன்.
0: ரீனா பொக்கோசனா, நல்லா இருக்கு. சொல்லுங்க ரீனா, பதில் தெரியுமா?
3: ஆமா, மௌனராகம்.
0: மௌனராகம்.
3: ஆமா.
0: என்ன பாட்டு?
3: பனி வீழும் இரவு.
0: அதுல பிரபுதேவா நீங்க பாத்தீங்க?
3: பார்த்தேன், சின்ன பையனா.
0: பாத்திருக்கீங்க? சரிங்க, நீங்க பாத்திருக்கீங்க. உங்க கண்ணு போயின்னு நாங்க சொல்ல முடியுமா என்ன? நன்றி ரீனா,
3: ரொம்ப நன்றி.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கஸ்தூரி, கிளைங்கில இருந்து பேசுறேன்.
0: கஸ்தூரி சொல்லுங்க. கஸ்தூரி சொன்னா சரியா இருக்குமான்னு பாக்கலாம். என்ன பதிலா இருக்கும்?
4: படத்தின் பெயர் மௌனராகம்.
0: பாடலின் பெயர்
4: பனி வீழும் இரவு. அந்த பாடல்.
0: அந்த பாடல்
4: கண்டிப்பா அதுதான்.
0: நீங்க பாத்து கண்டுபிடிச்சீங்களா, எங்கயாவது படிச்சீங்களா சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க.
4: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது வந்து பிரபு தேவா தான் அப்படின்னு
0: நீங்க நம்புறீங்கல்ல. யார் சொன்னா என்ன, சொல்லாம போனா என்ன, எழுதுனா என்ன, அதை நம்ம படிச்சா என்ன, ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க நம்புறீங்க?
4: ஆமா, நான் நம்புறேன். அதுதான் பதில்.
0: அதுதான் பதில். உறுதியா சொல்றீங்க வேற. சரிங்க, கஸ்தூரி கிட்ட எதுவுமே பேச முடியாது. நன்றி கஸ்தூரி.
5: வணக்கம். நளினியா சூதன்.
0: யாருங்க?
5: அரசு பெருமாள் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நலமா இருக்கும். அரசு பெருமாள் எப்படி இருக்கீங்க?
5: நீரு சிறப்பமா அமோகமா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: நல்லதுங்க, அப்படியே இருங்க. பதில் என்ன தெரியுமா?
5: மௌன ராகம், பனி வீழும் நீலவு. அந்த இடத்துல வந்து ஒரு புல்லங்குழல் வந்து உட்காந்து வாசிக்கிட்டு இருப்பாரு பிரபுதேவா.
0: அப்பவே தெரிஞ்சிருச்சு, இப்பதான் தெரிஞ்சிச்சு.
5: நான் வந்து இளையராஜா வந்து தீவிர ரசிகன் நானு.
0: உங்களை போய் ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியுமா?
5: முடியுமா, நீங்க சொல்லுங்க.
0: சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அதுதாங்க சரியான பதில். நன்றிங்க, நன்றிங்க.
5: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
0: நாங்க கேள்வி கேட்டா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு அவரு கேள்வி கேட்டுட்டு போறாரு. யூகேவில இருந்து புஷ்பலதா கூட நமக்கு குறுஞ்செய்தி அனுப்பி இருக்காங்க. சரியான பதில சொல்லியிருக்காங்க. மௌன ராகம் திரையிலிருந்து பனி விழும் இரவு இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்புங்க, ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த பனி விழும் இரவு பாடல்ல வந்து பலர் அதுல வந்து அந்த பாடல ஆடி இருப்பாங்களே, அவர் வந்து பிரபுதேவாவின் தந்தை சுந்தர மாஸ்டர் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில் இந்த பாடலில் முக்கிய நடன கலைஞரா வந்திருந்தவர் வந்து ஜான் பாபு. அவருடைய இணைந்து மாலினி ஆடி இருப்பாங்க. பிரபுதேவா இந்த பாடல் காட்சியில் ஒரு சிறுவனாக புல்லாங்குழல் வாசிப்பவராக குறுகிய நேரம் மட்டும்தான் தோன்றி இருப்பாரு. வாய்ப்பு இருந்தா மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் காட்சியை பாருங்க.

0: புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷே
2: இஷேயோ.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இசையில். எனக்கு இசை இசை
3: எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி.
4: இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா இம்முறை வெளிநாட்டு கண்காட்சியாளர்களை உட்படுத்தி இருக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு தெரிவித்தார். அவர்களின் பங்கேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் மதிப்பை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை தாய்லாந்திலிருந்து இறால்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்குவது தொடர்பான விவகாரத்தை மலேசியாவும் தாய்லாந்தும் தீவிரமாக கலந்தாலோசித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த கலந்துரையாடல் அனைத்து தரப்பினரின் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் அமையும் என டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு தெரிவித்தார். பேரா கம்பார் மாவட்டத்தில் உள்ள கம்போங் உலு கருந்தோமில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 20 குடும்பங்களைச் சேர்ந்த 69 பேர் கோபேங் நகர மண்டபத்தில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக உதவி மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகல் 2 மணிக்கு திறக்கப்பட்ட அந்த உதவி மையத்தில் பாதிக்கப்பட்டவர்களை இடமாற்றம் செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை செயற்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பில் வியட்நாம் முக்கிய உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் ஆசியானுடனான அதன் இருதரப்பு வர்த்தகம் சுமார் 91 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளதாக தொழில்துறை வர்த்தக தகவல் மையத்தின் முன்னாள் துணை இயக்குநர் லீ குவா போங் கூறினார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று பரவிய வேளை பாதிக்கப்பட்டவர்களில் சுகாதார பணியாளர்களும் அடங்குவர் என்று உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 15ஆம் நாள் தொடங்கி அத்தொற்று பரவியதிலிருந்து குறைந்தது 75 சுகாதார பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 17 பேர் உயிரிழந்ததாக WHOவின் அவசரகால பிரிவு இயக்குநர் மாரி ரொசலின் பெலிஸ்ரேர் கூறினார். 33 பகுதிகளில் 232 உயிரிழப்புகள் உட்பட குறைந்தது 900 இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஸ்கோட்லாந்துக்கு எதிரான போட்டியின் போது மொரோக்கோ அணியின் கேப்டன் ஆர்காம் ஹக்கீமியை ரசிகர்கள் கேலி செய்தனர். ஹக்கீமிக்கு ஆதரவாக அந்த அணியின் பயிற்றுநர் மொஹமட் கோபி குரல் கொடுத்துள்ளார். பாரிஸ் ஜமாயின் அணியின் தற்காப்பு ஆட்டக்காரருமான ஹக்கீமி மீது பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று பிரான்ஸ் நீதிமன்றம் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த ஆட்டம் நடைபெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

தீரா இசையல் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்க எல்லோருக்குமே உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தீரா இசையல் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இடையே 7:15 அப்பா என்ற தலைப்பில் தந்தையர் தின சிறப்பு சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. அதையும் தவறாம கேளுங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் தாராளமா எழுதி அனுப்புங்க. உங்க வீட்டு பிள்ளைகளையும் எழுத சொல்லுங்க, அவங்களுக்கு ஆர்வம் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, முயற்சி செய்ய சொல்லுங்க. முயற்சி செய்யும் போதுதான் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறது நமக்கே தெரியும். முதலடி எடுத்து வைக்கும் போதுதான் பழகிக்க முடியும். அதனால எழுத சொல்லுங்க, எழுதி அனுப்ப சொல்லுங்க. உங்கள் படைப்புகளை காண காத்திருக்கின்றோம், அதனை ஒளியேற்றவும் காத்திருக்கின்றோம்.

0: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்களை கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
1: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டுவிட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
0: தோன்றினாள்.
1: அப்பா பா
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேரிலே கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:27. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:27.
4: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: நேரம் 7:15.
1: அப்பா, பா,
0: தந்தையர் தின சிறப்பு சிறுகதையோடு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். இந்த மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. நீங்களே கூட பாத்திருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. மகன் கிட்ட இருக்கிற அந்த கண்டிப்பு மக கிட்ட இருக்காது. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே, அவங்களை அப்படியே கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மோகன் குரல் கொடுத்திருக்காரு. உங்க வீட்லயும் அப்பா இப்படித்தானா? சிறுகதையை கேட்டுட்டு சொல்லுங்க.
1: அப்பா,
0: இது தந்தையர் தின சிறப்பு சிறுகதை.
2: அதிகாலை மணி 5, அலாரம் அலறியது.
3: அகல், மணியாச்சு, படுக்கை விட்டு எழுந்துரு, பள்ளிக்கு போகணும்ல.
2: அடுப்படியில் இருந்து சத்தமாக அழைத்தார் அம்மா மணிமேகலை.
3: வரேம்மா.
2: சலித்துக் கொண்டே புரண்டு படுத்தால் அகல் என்ற அகழ்விழி. பள்ளி விடுமுறை முடிந்து இன்று பள்ளித்தவணை மீண்டும் ஆரம்பம். அகழ்விழியால் சுறுசுறுப்பாக இயங்க முடியவில்லை.
3: இன்னும் அகல் எழுந்திருக்கலையா?
2: அழுத்தமான குரலுடன் குளியலறையிலிருந்து வெளியேறினார் கந்தன்.
3: என்ன கேட்டா? 5 மணிலிருந்து உங்க தங்க மகளை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். நேரம் தான் போகுது, அகல் இன்னும் வெளியே வரவே இல்லை. கண்டிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் அதிகமா செல்லம் தர்றது. இப்ப என்ன கேளுங்க.
2: முனகளுடன் பசியாறையை தயார் செய்தார் அம்மா.
3: அகல் செல்லம், பள்ளிக்கு மணியாச்சுமா, எழுந்துருடா என செல்லக்குரலில் எழுப்பினார் அப்பா.
4: பா, தூக்கமா இருக்குப்பா
2: என்று சினுங்கிக் கொண்டே எழுந்து குளியலறையை நோக்கி நடந்தால் அகல்.
3: இருமா அகல், இரு. அப்பா சுடுதண்ணி ஊத்துறேன், நல்லா விளாவிக்கோ. சுற்று போதுமா, பாத்துக்கோ.
2: வளர்ந்து விட்ட பிள்ளையை இன்னமும் குழந்தையாகவே பார்க்கும் அப்பாவின் அக்கறை அது.
3: அவன சின்ன பிள்ளையா, நான் எவ்வளவு நேரம் எழுப்பின, கொஞ்சம் கூட அசையில. அப்பா ஒரு வார்த்தை சொன்னதும் பட்டன் எழுந்திருச்சுட்ட. இந்த 17 வயசுல இதையெல்லாம் சுயமா செய்யணும். நான் இவ வயசுல இருக்கும் போது ஒரு பானை சோரை தூக்கி வடிப்பேன். இதெல்லாம் நீங்க அவளுக்கு கொடுக்கற இடம் தான் என்று
2: சலித்துக் கொண்டார் அம்மா. அப்பா கிளம்ப தயாராக இருப்பதை பார்த்ததும் அவசர அவசரமாக தயாரானாள் அகல். அம்மா அவளது தலைமுடியை வாரி முடித்த பின் குவளையில் இருந்த பாலை கஷ்டப்பட்டு குடித்து முடித்தாள்.
3: அப்பா நான் ரெடிப்பா
2: என்று கூறியபடி காலணியை அணிந்து வேகமாக வாகனத்தை நோக்கி விரைந்தாள். அப்பாவின் அதிகமான பாசத்தால் அம்மாவின் கண்டிப்பு அவ்வப்போது காணாமல் போய்விடும். இறுதியாண்டு தேர்வு நெருங்கிய போது அப்பா அவளுக்கு துணையாக அவள் படிக்கும் நேரங்களில் கண் விழித்தபடியே உடனிருந்தார். அம்மாவால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. அவரை புரிந்து கொண்ட கணவரும் மகளும் அவருக்கு கிடைத்தது அவர் பெற்ற வரம்.
3: அம்மா நீங்க போய் படுங்கம்மா, அப்பா தான் இருக்காருல.
2: அம்மாவை சமாதானப்படுத்தி படுக்க அனுப்பி வைப்பாள் அகழ்விழி. பெற்றோரின் எதிர்பார்ப்பு படி அகழ் சிறப்பாய் படித்தாள். தேர்வில் சிறந்த வெற்றியும் பெற்றாள். மேற்படிப்பை தொடர பல்கலைக்கழகத்திலிருந்து கடிதமும் வந்து சேர்ந்தது.
3: அப்பா எனக்கு அக்ரிடெக் கோர்ஸ் படிக்க இடம் கிடைச்சிருக்கு. ஆனா பல்கலைக்கழகம் அருகில் இல்லப்பா, கொஞ்சம் தூரம்தான், கிளாந்தான்ல இருக்குப்பா.
2: அப்பா அதிர்ந்து போனார். அம்மா மனதை திடமாக்கிக் கொண்டார்.
3: என்னது அவ்வளவு தூரமா? ஏமா இங்குள்ள ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாற்ற முடியாதா?
2: தனது வருத்தத்தை வெளிக்காட்டாமல் கேட்டார் அப்பா.
3: இப்ப என்னங்க, கிளாந்தானு மலேசியாக்குள்ள தானே இருக்கு. என்னமோ உங்க மக மட்டும் தனியா படிக்க போறது மாதிரி பயப்படுறீங்க. அங்க அவளோட 1000கணக்கான பிள்ளைங்க படிக்க வருவாங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் உங்க பொண்ணு சமாளிச்சிருவாங்க
2: என்று தைரிய வார்த்தைகளை தூவினார் அம்மா. அம்மா எப்போதும் அப்படிதான் தைரியசாலி. தான் உடைந்தாலும் மற்றவர்களை உடைய விட மாட்டார்.
3: அது இல்ல மணி, கிளந்தால நம்ம மக்கள் குறைவு. பிள்ளைக்கு அங்குள்ள சாப்பாடு ஒத்து போகுமான்னு தெரியல. எல்லாம் வேற மாதிரி இருக்கும்ல, அகல் தனியா எப்படிதான் சமாளிப்பா?
5: பேசாம நம்ம 2 பேரும் வீடு வாடகைக்கு எடுத்து அங்கு போயிடுவோமா? நம்ம சாப்பாடு வியாபாரம் செய்யலாம். அகல் படிச்சு முடிச்சதும் திரும்பி வந்துடலாம்.
2: கந்தன்
5: அவர் போக்கில் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார். இதை கவனித்த அம்மா, என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க மக ஒன்னும் போருக்கு போகலங்க, படிக்க தானே போறா, புது இடம் புது மக்கள் எல்லாமே ஒரு புதுவித அனுபவம் தானே, பிள்ளை மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தாங்க. அம்மாவின் வார்த்தைகள் அப்பாவுக்குள் ஆறுதலை கூட்டியது. பல்கலைக்கழக பதிவு நாள் அன்று அகலை பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்துவிட்டு மகளை பிரிய மனமில்லாமல் ஊர் திரும்பினார் கந்தன். நீண்ட விடுமுறைகளில் மட்டுமே அகல் ஊர் திரும்புவாள். மற்ற சில விடுமுறைகளில் தேர்வுகள், திட்டப்பணிகள் அல்லது முக்கியமான பாட சம்பந்தமான வேலைகள் நிறைய இருந்தால் அவள் வீட்டிற்கு வர முடியாத சூழலும் ஏற்பட்டது. அந்த மாதிரியான சூழல்களில் அப்பாவுக்கு அலைபேசியில் அழைத்து, அப்பா இங்கிருந்து நேரத்தை மிச்சப்படுத்தி எல்லா வேலைகளும் சரியாகவும் சுலபமாகவும் முடிக்க முடியுதுப்பா என்று மென்மையாக சமாதானம் கூறுவாள் அகல். அவளின் குரலை கேட்பதே கந்தனுக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் மறுபக்கம் மகளை நேரில் பார்க்க முடியாத ஏக்கம் உள்ளுக்குள்ளே அதிகரித்து கொண்டே போனது. சில சமயங்களில் அந்த ஏக்கத்தை அடக்க முடியாமல் வேலை பழுவையும் பொருட்படுத்தாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு கிளாந்தான் சென்று விடுவார். மகளை நேரில் பார்த்தால்தான் மனம் அமைதியாகும் என்ற நிலை அவருடையதாக இருந்தது. அகலின் வளர்ச்சியும் பரபரப்பான பல்கலைக்கழக வாழ்க்கையும் அவருக்கு பெருமையாக இருந்தாலும் அப்பா என்ற இதயம் அவள் அருகில் இல்லாமல் அந்த சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டே இருந்தது. அந்த 4 ஆண்டுகள் எப்படி கடந்து போனது என்பதே அவருக்கு தெரியவில்லை. அகலும் தனது பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். முதல் நிலையில் பட்டமும் பெற்றார். அகல் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்த காலத்தில் களையிழந்திருந்த வீடு அகலின் வருகையால் மீண்டும் கலகலப்பானது. படிப்புக்கு பின் அகல் சொந்த ஊரிலேயே வேலைக்கும் சேர்ந்தார். அப்பாவும் மகளும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சென்று மாலை நேரங்களில் ஒன்றாக வீடு திரும்பும் வழக்கமும் உருவானது. காலப்போக்கில் வாழ்க்கை சூழல் பலவிதமாக மாறியிருந்தது. அப்பா மகள் பாசமும் வளர்ந்து கொண்டே போனது. நாட்கள் நகர்ந்து வருடங்களாயின. ஒரு நாள், என்னங்க நேத்து கோயில்ல என் தோழிய பார்த்தேன், அவ மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? நம்ம பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, அகலுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா இந்த சம்பந்தத்தை பேசி பார்க்கலாமாங்க என்றார் அம்மா. கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில் தோன்றினார். கந்தன் தன் மனைவியின் பேச்சுக்கு இணக்கம் தெரிவிப்பதாய் தலையசைத்தார். அன்று மாலை கந்தன் மெதுவாக தன் அன்பு மகள் அகலிடம் திருமணம் குறித்து பேசினார். அகல் அமைதியாக கேட்டு, அப்பா உங்க 2 பேரோட விருப்பமே என்னோட விருப்பம்பா என்று தெளிவாக தனது முடிவை தெரிவித்தார். அதன் பிறகு இரு வீட்டாரும் பேசி திருமண நாளையும் நிச்சயித்தனர். எல்லாம் சீராக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் யார் கண் பட்டதோ மணிமேகலை திடீரென மூச்சு திணறலால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மணிமேகலை இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. எல்லோரும் உடைந்து போனார்கள். சில மாதங்கள் மருத்துவமனை வீடு என்று சூழல் பரபரப்பானது. இறுதியில் சிகிச்சை ஏதும் பலனின்றி தன் கணவனின் பொறுப்பில் மகளை விட்டு கண்மூடினார் மணிமேகலை. அவரின் இறப்புக்கு பின் வீட்டின் சூழலே முழுமையாக மாறிப்போனது. மனைவியை இழந்த கந்தனின் அன்றாட நடவடிக்கைகளில் சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டது. அகல் எவ்வளவு முயன்றும் தன் அப்பாவை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியவில்லை. மாதங்கள் சில கடந்தன. மணிமேகலையின் தோழி மீண்டும் திருமணம் குறித்து கந்தனிடம் பேசினார். கந்தன் அமைதியாக, இது என் மனைவியோட கடைசி ஆசை, அதனால அவ நினைச்சபடியே இவங்களோட திருமணம் நடக்கணும் என்று உறுதியாக கூறினார். திருமண நாளும் நெருங்கியது. பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வீடு. ஒரு புறம் மகிழ்ச்சியையும் மறுபுறம் கனமான உணர்வையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தியது. கந்தனுக்கும் அகலுக்கும் அந்த சூழல் சற்று இதயத்தை அழுத்தும் வகையில் தோன்றியது. மகளின் திருமணம் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும் அவளை இன்றுடன் வேறொரு குடும்பத்திற்கு அனுப்பும் நொடிகள் நெருங்கிவிட்டதை நினைத்து கந்தனின் மனம் கலங்கி நின்றது. மனமேடையில் சிவப்பு நிற திருமண புடவையில் அகல் தேவதை போல அமர்ந்திருந்தார். அவளின் முகத்தில் மகிழ்ச்சியும் சிறு சோகமும் கலந்து வெளிப்பட்டது. சிறு வயதிலிருந்து வளர்த்த மகளை இப்போது மனமேடையில் காணும் காட்சி கந்தனுக்கு கனவு போல் தோன்றியது. கண்களில் கண்ணீர் திரண்டது. அதை மறைக்க அவர் பலமுறை முயன்றும் முடியவில்லை. அந்த நேரத்தில் ஐயர்
4: கெட்டுமேலோ கெட்டுமேலோ
5: என்று உறக்கம் முழங்கினார். மஞ்சள் அரிசியால் ஆசீர்வதித்து உறவினர்களின் வாழ்த்துகளுடன் புதிய தம்பதியரை அனைவரும் மனதார வாழ்த்தினர். அந்த நொடியில் மகிழ்ச்சியும் பிரிவின் உணர்வும் ஒன்றாக கலந்து அந்த இடத்தை கனமான அழகோடு நிரப்பியது. மறுநாள் சீருடன் தன் செல்ல மகளை மாப்பிள்ளையுடன் அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்தது. அகல் தன் அப்பாவை கட்டி அணைத்து அழுதார். பிரிய மனமின்றி தந்தையும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பது போல் தன் கணவனிடம் அகல் கண்களால் பேசினார். உண்மையில் சொல்ல போனால் மாப்பிள்ளை மாறனும் அதையே தான் நினைத்திருந்தார். தன் மனைவியின் மனதை புரிந்து கொண்ட மாறன்,
4: மாமா நீங்க வசம் எங்க கூட வந்துருங்களேன், எங்க கூடவே இருங்க மாமா, உங்களை விட்டு பிரிய அகலுக்கும் மனசே இல்ல, தயவு செஞ்சு நீங்க எங்களோட வந்துருங்க மாமா, அப்பாவும் அம்மாவும் அடுத்த வாரமே மீண்டும் வெளிநாட்டுக்கு போயிருவாங்க, நானும் அகலும் மட்டும்தான் இந்த புது வீட்டுல இருக்க போறோம், நீங்க வந்தா எங்களுக்கு துணையா இருக்கும்ல,
5: முழு மனதோடு அழைத்தார் மாறன். முதலில் மறுத்த கந்தன் மருமகன் மற்றும் சம்பந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மகளுடன் புதிய வீட்டில் இருக்க ஒப்புக்கொண்டார். மகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார். அதிலேயே அவருக்கு ஓர் ஆத்ம திருப்தி இருந்தது. இனி தனிமைதான் தன் சொந்தம் என்று நினைத்திருந்த சமயம் மகளுக்காகவே சேவை செய்து வாழும் சந்தர்ப்பம் கந்தனின் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. மருமகன் மாறன் கந்தனுக்கு இன்னொரு மகனாகவே மாறினார். மகள் மற்றும் மருமகனின் அன்பான அரவணைப்பில் கந்தனின் முதுமை காலம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அமைந்தது. அந்திம காலத்தில் வேறென்ன வேண்டும் இந்த வரத்தை விட? பேரப்பிள்ளையை தூக்கிவிட வேண்டும் எனும் ஆசை முழுதாய் அவரை சூழ்ந்திருந்தது. மகளுக்காக அவர் பிரார்த்தனை செய்யாத கோயில்களே இல்லை. June 15, 2025 தந்தையர் தினம் அன்று.
4: மாமா இப்பதான் டாக்டர் உறுதிப்படுத்தினாரு, நீங்க தாத்தாவாக போறீங்க. நான் அப்பாவாக போறேன் மாமா.
5: மருமகன் சொன்னதை கேட்ட மாறனின் கண்களில் ஆனந்த கண்ணீர். பக்கத்தில் நின்றிருந்த மகளை ஆரத்தழுவி நெற்றியில் முத்தமிட்டார்.
4: அகல் இந்த நேரத்துல அம்மா உன் கூட இல்லைன்னு கவலைப்படாதம்மா, அம்மா இடத்துல இருந்து அப்பா உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்.
5: அகல் விழியின் கண்ணீர் துளிகள் அப்பாவின் கைகளை நினைத்தன.
4: அப்பா பா,
0: தந்தையர் தின சிறப்பு சிறுகதை கேட்டீங்க. இந்த சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் என்னதான் நடந்திருக்கும் நீங்க கேட்க ஆர்வப்படுறது எங்களுக்கு தெரியுது.
4: நான் எவ்வளவு நேரம் எழுப்பின கொஞ்சம் கூட அசையில. அப்பா ஒரு வார்த்தை சொன்னதும் பட்டுப்பாம்பு
0: பட்டுப்பாம்பு இல்ல பட்டுன்னு
4: ஓ அப்பா அப்பா ஒரு வார்த்தை சொன்னதும் பட்டுன்னு எழுந்திருச்சுட்ட, பயமா இருக்கு எனக்கு, மூச்சு விட கூட பயம், மூச்சு சத்தம் வேலைன்னு சொல்லிட பாருங்க.
5: மாமா இப்பதான் டாக்டர் உறுதிப்படுத்தினாரு,
4: நீங்க தாத்தாவா வர போறீங்க, நீங்க தாத்தாவாக போறீங்க, நான் அப்பா வர போறேன் மாமா.
0: இந்த சிறுகதையை உங்களுக்காக தயாரித்து விடைபெறுகின்றேன். நான் நளினி அச்சுதன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
4: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
5: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
6: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்ப்பா.
7: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும்.
6: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
8: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி.

0: கண்ணதாசன் விழா 2026
1: இசை தமிழ் நீ செய்த
0: ஜூன் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக இரண்டு வருக.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

உன்னிகிருஷ்ணன் மகாநிதி சோபனா இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. நாளைக்கு தந்தையர் தினம் நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு இருப்பீங்க. நாங்களும் இங்கே உங்களுக்காக தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கோம். நாளைக்கு மறக்காம கேளுங்க. அப்படியே வீட்டில் இருக்கிற அப்பாக்களுக்கு நாங்களும் இங்கிருந்து வாழ்த்துக்களை சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்பா மட்டும் இல்லை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்குமே, அண்ணன்கள், ஆமாம், இவங்க எல்லாருமே கூட சில வீடுகள் வந்து அப்பா இல்லாத அந்த சூழலில் அண்ணன் இருந்து அப்பா மாதிரி பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க, தங்கச்சி தம்பிகளை பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி சித்தப்பா, அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, மாமா, எல்லாருக்குமே நாங்கள் இங்கிருந்து எங்களுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லிக்கிறோங்க.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tuition. தொடர்புக்கு 01709712919.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

உன்னிகிருஷ்ணன் ஸ்வரலதா குரல்ல அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலை நிலவே முகம் காட்டு திரையிலிருந்து இப்போ நாங்க உங்களுக்காக வழங்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் நெறிமுறையுடனும் உயர் நெறியுடனும் தொடர்ந்து பங்காற்றி வரும் உள்ளூர் ஊடகத்தாருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் மயமாக்கல் ஆகிய சவால்களுக்கு இடையே அவர்கள் ஆற்றும் பணி எளிதான ஒன்றல்ல என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை மலேசிய ஊடக மன்றம் MMC-இன் தலைவராக கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாதனின் நியமனம் அம்மன்றத்தின் மாண்பை மேலோங்க செய்யும் என டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அமைப்பின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த அவரின் பங்கு துணை புரியும் என அவர் குறிப்பிட்டார். பஹாங் குவாந்தான் விமானப்படை தளத்தில் அரச மலேசிய வான்படை தியுடியம் EC-725APH-225M ரக உலங்கூர்திக்கான 7.62 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட FN-MAG-58M ஆயுத அமைப்பை அதிகாரப்படியாக பெற்றுக்கொண்டது. 2055 வான்படை திறன் மேம்பாட்டு திட்டம் CAP-55 கீழ் அதிக ஆபத்து நிறைந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அவசரகால தேடுதல் மீட்பு நடவடிக்கைகளின் செயல்திறனை வலுப்படுத்த இந்த ஆயுத அமைப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக TUDM தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு நேற்று ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோசின் நாவி ஈரான் சென்றடைந்தார். முன்னதாக ஜெனீவாவில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவிருந்தது. இவ்வேளை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் நேற்று சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்தார். வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் செல்லவிருக்கிறார். அவர் நாளை மலேசியா வந்தடையும் நிலையில் திங்கட்கிழமை சீனாவுக்கு புறப்படுவார் என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் வர்த்தகம், உள்கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பிலான பேச்சுக்களில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. நாளை ஈ குழுவில் களமிறங்கும் ஜெர்மனி ஐபரிகோஸ் இடையேயான ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றியை நிலைநாட்டும் வகையில் இரு அணிகளும் பல்வேறு விதமான விளையாட்டு உத்திகளை கையாளுவதாக நாட்டின் கார்பந்து கண்காணிப்பாளர் டாக்டர் ரிச்சர்ட் ஸ்காலி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. நானே தான் கிஷன். இங்க வந்தாச்சு, தொடர்ந்து 4 மணி நேரம் உங்களோட சேர்ந்து பயணிக்க. இப்போ எங்க பயணத்துல இருக்கீங்க? வார இறுதி நாட்கள், சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டு இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரில் இருக்கு, 11 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து பேசலாம். இப்படி நிறைய இருக்குங்க நம்ம நிகழ்ச்சியில. அதனால தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேன்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

சுகிண்டர் சிங் ஸ்வர்ணலதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. மா இன்டி பங்காரம் திரைப்படம், அதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசிகிட்டு இருக்காங்க. வெளிவந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசூல் சாதனையும் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் June 19 தான் வந்து வெளிவந்திருந்தது. நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில், குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு நல்ல நல்ல பதிவுகளாக வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நடிப்புங்க, சமந்தா இப்படி நடிச்சிருக்காங்க, இப்படியா சமந்தாவை இப்படி ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நந்தினி ரெட்டி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இயக்கி இருந்தாங்க, அவங்க தான் இயக்குனர். இது வந்து பாத்தீங்கன்னா சமந்தா நந்தினி இவங்க இருவரும் இணையும் 3rd திரைப்படம் இது. இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜபர்டஸ்ட் அப்படின்ற திரைப்படத்துல வந்து இவங்க தான் வந்துட்டு ஒன்னா இயக்கியிருந்தாங்க, இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹோ பேபி, அதற்கு பிறகுதான் வந்து மா இன்டி பங்காரம் அப்படின்ற திரைப்படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணா ஜான்சியா நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம நடிகை கௌதமி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க, நான் வந்து இத்தனை நாளா வந்து ஏன் நடிக்காம இருந்தேன் அப்படின்னா எனக்கு திரைத்துறையில கொஞ்சம் விலகி இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா இந்த திரைப்படத்தோட கதையை கேட்டதும் நான் உடனடியா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு வெற்றி திரைப்படமா இப்ப உருவாகி இருக்கு மா இன்டி பங்காரம். அடுத்த பாடல் உங்களுக்காக உதித் நாராயணன், சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிடுச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போய்களை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து. கண்ணா.

0: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போடுற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
5: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறி ஆறி

சங்கர் மகாதேவன் குரல்ல நம்ம அந்த பாடலை கேட்டிருந்தோங்க. சரி, தெலுங்கு பாடல்களை நம்ம காற்றின் மொழி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அங்க வந்தீங்கன்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தமிழ் பாடல்களை நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம 11 மணிக்கு பிறகு பழம் நேயர்களுக்கான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. 60களில் வெளிவந்த பாடல் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத இன்றைக்கு நீங்க அழைத்தே சொல்லலாங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா June 20 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா எங்கள் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதற்கிடையில இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமும் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னு World Productivity Day.

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம், மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா.
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்ஸ். அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
4: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட்மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
5: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவரத்து மேல வைப்பாரு, அதுலயே நான் எஞ்சிருவேன்.
6: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே
3: மின்னலசமின் தந்து இருதின வாழ்த்து.

ஹரிஹரன் சித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. என்ன பாட்டு இல்லை இந்த நேரத்தில் இப்போ பயணத்தில் பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா இந்த பாடல் நிச்சயமாக உங்களுக்காக தான் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். சரி, ஃபீஃபா உலக கிண்ணம் அதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு சில முக்கியமான ஆட்டங்கள் இருக்குது. ஆர்ஜிஎம் அண்டர்ஸ்கோ மலேசியா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ஆட்டங்கள் அப்படின்ற ஆக அண்மைய நிலவரங்களை விவரங்களை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஆர்ஜிஎம் கிளிக் வாயிலாக எல்லா ஆட்டங்களையுமே நீங்கள் பார்க்கலாம். 21 ஜூன் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் ஸ்வீடனோட மோத போறாங்க, பிறகு ஜெர்மனி இவோரி கோஸ்டோட மோத போறாங்க, எக்வாடோர் குராக்கோட மோத போறாங்க, துனிஷியா ஜப்பான், பிறகு அதற்கு பிறகு திங்கட்கிழமை தான் அதற்கான ஆட்டங்கள் இருக்கு. இப்போதைக்கு இந்த 4 முக்கியமான ஆட்டங்கள் வந்துட்டு இருக்கு குரூப் எஃப் இ. ஸோ இந்த ஆட்டங்களை நீங்க ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக டிவி ஓகே வாயிலாகவும் நீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

தாகூர் படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். வழக்கமா வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு புகைப்படங்களை நம்ம அனுப்பும்போது ஒரு முறை பார்க்கும் அந்த வசதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஒரு வசதி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் அந்த குறுஞ்செய்திகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பார்க்கும் வகையில் வியூ ஒன்ஸ் வசதி வந்து அறிமுகப்படுத்த போறதா வாட்ஸ்அப் வந்து திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தவே இந்த முறையை வந்து கையாள போறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஐபோன் பயனர்களுக்கு மட்டுமே இது வந்து சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, இன்னும் ஆண்ட்ராய்டுக்கு வரல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்ற ஒரு தகவலையுமே வெளியிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாடல் உங்களுக்காக பிரேமி குடு படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

நெறிமுறை உயர் நெறியுடன் சேவையாற்றும் ஊடகத்தாருக்கு பிரதமர் பாராட்டு. மலேசிய ஊடக மன்ற தலைவராக தான் ஸ்ரீ நளினி, அவ்வமைப்பின் மாண்பை மேலோங்க செய்யும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் நெறிமுறையுடனும் உயர் நெறியுடனும் தொடர்ந்து பங்காற்றி வரும் உள்ளூர் ஊடகத்தாருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல் மயமாக்கல் சவால்களுக்கு இடையே அவர்கள் ஆற்றும் பணி எளிதான ஒன்றல்ல என அவர் குறிப்பிட்டார். அரசாங்க கொள்கைகள், நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் புரிதலை வலுப்படுத்துவதில் ஊடகவியலாளர்கள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றனர் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கருத்து சுதந்திரமும் தகவல் பரிமாற்றமும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். மேலும் ஊடகங்களின் தகவல்கள் துல்லியமாகவும் நம்பகத்தன்மையோடும் இருப்பதை உறுதி செய்ய நெறிமுறைகளுடன் கூடிய பொறுப்புணர்வு சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை மலேசிய ஊடக மன்றம் MMM-இன் தலைவராக கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாதனின் நியமனம் அம்மன்றத்தின் மாண்பை மேலோங்க செய்யும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அமைப்பின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த அவரின் பங்கு துணை புரியும் என அவர் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ நளினியின் நீதித்துறை பின்னணி, அவரது சாதனைகள், உயர்நெறி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மிக துல்லியமான பரிசீலனைக்கு பிறகு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தாக பிரதமர் கூறினார். அவரது இந்த பயணம் சிறக்க பிரதமர் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல்களில் ஒன்றில் பணியாற்றுவதற்கான உரிமத்தை தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் பெற்றுள்ளது. இது மலேசியாவின் ஆற்றல், அரசியல் நிலைத்தன்மை, உள்நாட்டு நிறுவனங்களின் தொழில்முறை திறன் ஆகியவற்றின் மீது பன்னாட்டு சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை பறைசாற்றுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய எரிவாயு கையிருப்புகளை கொண்டுள்ள துருக்மெனிஸ்தானின் முதன்மை எரிவாயு மேம்பாட்டு திட்டங்களில் பெட்ரோனாஸ் மூலம் மலேசியா பங்கேற்பதை சாத்தியமாக்கியுள்ளதென நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதர நாடுகள் மலேசியா மீது வைத்துள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. குறிப்பாக பெட்ரோனாஸ் போன்ற நிறுவனங்களின் கடப்பாட்டையும் நாட்டின் நிபுணர்களின் உழைப்பையும் இது குறிக்கின்றது என்றார் அவர். ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா இம்முறை வெளிநாட்டு கண்காட்சியாளர்களையும் உட்படுத்தியிருக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். அவர்களின் பங்கேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் மதிப்பை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பிரேசில், சீனா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஹங்கேரி ஆகிய நாடுகள் தங்களின் பங்கேற்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன. இவ்வாண்டு வெளிநாடு நாடுகளின் பங்கேற்பு கணிசமாக அதிகரித்துள்ளதால் இக்கண்காட்சி மிகச் சிறப்பாக நடைபெறும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட இன்னும் சில நாடுகளின் ஒப்புதலுக்காக மலேசியா காத்திருப்பதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தாய்லாந்திலிருந்து இறால்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்குவது தொடர்பான விவகாரத்தை மலேசியாவும் தாய்லாந்தும் தீவிரமாக கலந்தாலோசித்து வருவதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பேச்சு அனைத்து தரப்பினரின் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் அமையும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்த விவகாரம் கலந்துரையாடல் நிலையில் உள்ளதோடு பிரதமரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது என அவர் விவரித்தார். எனவே சிறந்த தீர்வை காண்பதற்கான விவாதங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். இதனிடையே நாட்டின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க அரசாங்கம் முயன்று வருவதால் தாய்லாந்து மலேசியாவிற்கான மீன், இறால் ஏற்றுமதி தொடர்பான விளக்கங்களை வழங்கும் என அமைச்சர் விவரித்தார். பஹாங் குவாந்தான் வான்படை தளத்தில் அரச மலேசிய வான்படை TUDM EC-725 APH 225M ரக உலங்கூர்திக்கான 7.62 mm நீளம் கொண்ட FNMAG 58M ஆயுத அமைப்பை அதிகாரப்படியாக பெற்றுக்கொண்டார்.

0: கொண்டது. 2055 வான்படை திறன் மேம்பாட்டு திட்டம் CAP 55 கீழ் அதிக இடர் நிறைந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அவசரகால தேடுதல் மீட்பு நடவடிக்கைகளின் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்த இந்த ஆயுத அமைப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக TUDM தெரிவித்துள்ளது. பேரா கடந்த ஆண்டு 10.4 மில்லியன் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. இவ்வெண்ணிக்கை 2024 10.2 மில்லியனாக இருந்ததாக மாநில சுற்றுலா முதலீடு தொழில் செயற்குழு தலைவர் லோசஹி கூறினார். இருப்பினும் கடந்த ஆண்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை சுமார் 1.5 விழுக்காடு சரிவு கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விமான போக்குவரத்து துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி மற்றும் சிங்கப்பூர் ஈபோ பயண சேவைகள் குறைக்கப்பட்டதன் காரணமாக பன்னாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை சரிவு கண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: கடந்த 30 ஆண்டுகளில் வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பில் வியட்நாம் முக்கிய உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் ஆசியானுடனான அதன் இருதரப்பு வர்த்தகம் சுமார் 91 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளதாக தொழில்துறை வர்த்தக தகவல் மையத்தின் முன்னாள் துணை இயக்குநர் லீ குவாபோங் கூறினார். தென்கிழக்காசிய பொருளாதார இணைப்பு இலக்கவியல் மாற்றத்தையும் பசுமை வளர்ச்சியையும் ஊக்குவித்து வரும் நிலையில் வியட்நாம் இலக்கவியல் உற்பத்தி உட்பட வர்த்தகத்திற்கான முக்கிய மையமாக தனது நிலையை வலுப்படுத்துகிறது. அமெரிக்கா, சீனா, தென்கொரிய குடியரசு ஆகியவற்றை தொடர்ந்து வியட்நாமின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக ஆசியான் தற்போது திகழ்கிறது. வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் செல்லவிருக்கிறார். அவர் நாளை மலேசியா வந்தடையும் நிலையில் திங்கட்கிழமை சீனாவுக்கு புறப்படுவார் என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் வர்த்தகம், உள்கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பிலான பேச்சுக்களில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது பயணம் வங்காளதேசத்தின் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முக்கிய அரசதந்திர முயற்சியாக அமைந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு நேற்று ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொன்சீர் நவ்வி ஈரான் சென்றடைந்தார். இப்பயணத்தினூடே நவ்வி தனது ஈரான் சக இஸ்கண்டர் மொமேனியும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சியையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஜெனீவாவில் இந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவிருந்தது. இவ்வேளை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் நேற்று சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்று பரவிய வேளை பாதிக்கப்பட்டவர்களில் சுகாதார பணியாளர்களும் அடங்குவர் என்று உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 15ஆம் நாள் தொடங்கி அத்தொற்று பரவியதிலிருந்து குறைந்தது 75 சுகாதார பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 17 பேர் உயிரிழந்ததாக WHO-வின் அவசரகால பிரிவு இயக்குநர் மேரி ரொசலின் பெலிசஹரி கூறினார். 33 பகுதிகளில் 232 உயிரிழப்புகள் உட்பட குறைந்தது 900 இபோலா தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்தொற்றால் இதோரி, வடக்கு கீவு, தெற்கு கீவு ஆகியவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவாக விளையாட்டு. 2026 உலக கிண்ண கார்பந்து நாளை 4 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. பின்னிரவு 1 மணிக்கு எஃப் குழுவில் நெதர்லாந்து ஸ்வீடனை சந்திக்கும் வேளை அதே அணியில் உள்ள துனிசியாவும் ஜப்பானும் நண்பகல் 12 மணிக்கு களமிறங்கும். இவ்வேளை இ குழு நிலை ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டுடன் அதிகாலை 4 மணிக்கு பொருதும் வேளை இக்வாடோருக்கும் குராசோவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 8 மணிக்கு தொடங்கும். நெறிமுறை உயர் நெறியுடன் சேவையாற்றும் ஊடகத்தாருக்கு பிரதமர் பாராட்டு. மலேசிய ஊடகமன்ற தலைவராக தான் ஸ்ரீ நளினி, அவ்வமைப்பின் மாண்பை மேலோங்க செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: இன்று
3: 2014 ஆண்டு இன்றைய நாளில் பேரா ராஜா டிஹிலேர் ராஜா ஜஹ்பார் பின் ராஜா முடா பட்டத்து இளவரசராக நியமிக்கப்படுவதாக சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா குவாலா கங்சார் நகரில் அறிவித்தார். இந்த நியமனம் 2014 ஆண்டு மே 29 மாநில ஆட்சியாளராக பதவியேற்ற சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா அவர்களின் இடத்தை நிரப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. ராஜா டத்தோக்சர் இஸ்கண்டர் டி சுல்கார்னைன் சுல்தான் இட்ரிஸ் ஷா ராஜா டிஹிலேராகவும் ராஜா அஸ்லான் முசாஃபர் ஷா ராஜா கச்சில்பசராகவும் நியமிக்கப்படுவதாக சுல்தான் அறிவித்தார். இந்த நியமனங்கள் தேவான் நகரா பேராக்கின் 159 கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த கூட்டத்திற்கு சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா அவர்கள் முதல் முறையாக தலைமையேற்றார். அதேவேளை பேரா சுல்தானின் அதிகாரப்படியான பிறந்த நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 27 கொண்டாடப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: நேரம் 9:15. இடம்பெறுவது இஸ்லாமிய நாடகம்.
3: இஸ்லாமிய வானொலி நாடகம் கொடுத்து வைத்தவன், எழுத்து நசிமா பி. கொடுத்து வைத்தவன் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
4: யல்லா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே. ரஃபிடா மேம் வந்திருந்தா நான் தொலைஞ்சேன், குதறி எடுத்துருவாங்க, என்ன பண்ணுவேன்? ஹலோ மபிகா, ரஃபிடா மேம் வந்துட்டாங்களா?
5: இன்னைக்கு நீங்க எக்கச்சக்கமா மாட்டினீங்க. ரஃபிடா மேம் இன்னைக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு பத்தாவதுக்கு உங்களை பத்தி ஹெச்ஓடி சபியதீன் வேற போட்டு கொடுத்துருக்காரு. மேம் சரியான கோபத்துல இருக்காங்க.
4: இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே.
5: சல்மான், எதுக்கு இப்படி தொடர்ந்து லேட்டாவே வரீங்க? நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அந்த இடத்துக்குன்னு ஒரு சட்ட திட்டம், ஒழுங்கு, வேலை நேரம்னு இருக்குதானே, அதை ஃபாலோ பண்றது அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு?
4: என்ன முபிகா, விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. என்னோட வாப்பா நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே?
5: தெரியும் சல்மான், ஆனா இது நம்ம ஹெச்ஓடிக்கும் போஸுக்கும் புரியுமா? இல்ல இதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் தானா?
4: உண்மைதான் முபிகா, ஆனா வாப்பாவோட நிலைமை அப்படி இருக்குல்ல.
5: வாப்பாவ யாராவது ஒரு ஆள் வச்சு பாத்துக்கலாம்ல சல்மான்.
4: பாத்துக்கலாம் முபி, ஆனா அது நான் பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? என்னதான் இருந்தாலும் நம்மள பார்த்து பார்த்து படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட ஒரு மாமனிதர், அதெல்லாம் தாண்டி என்ன பெத்த ஒரு முபிகா, அவரை நான் பாத்துக்கிறது தானே சரி? அல்லாவும் அப்படித்தானே சொல்லி தந்திருக்கான். முபிகா, அல்லாஹ் பெத்தவங்களை எப்படி எல்லாம் பாத்துக்க சொல்லி இருக்கான்னு அன்னாடு அல்குரான்ல படிக்கிறவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். அது என்னோட கடமை முபிகா.
5: யாரு இல்லைன்னு சொன்னது சல்மான், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது. இல்ல
4: அல்லாவே, நான் தொலைஞ்சேன். எஸ் மேம், இதோ வரேன் மேம்.
5: என்ன சல்மான், அழைப்பு வந்துருச்சு போல. என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சல்மான், என்னால முடிஞ்சது உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறேன்.
4: என்ன நடக்க போதோ தெரியலையே. May I come in, ma'am?
6: Yes, please.
4: Assalamualaikum, ma'am.
6: Waalaikum salam. அடடா, வாங்க பாஸ். எப்படி இருக்கீங்க? என்ன கம்பெனில வேலை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தீங்களா?
4: Ma'am, sorry, ma'am.
6: உங்க நடவடிக்கைய பார்த்தா சொந்த பிசினஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு வர்றது, நினைச்ச நேரத்துக்கு போறது.
4: Sorry, ma'am.
6: எந்த காரணமும் என்கிட்ட சொல்லாதீங்க மிஸ்டர் சல்மான். நான் உங்களோட நடத்தைய கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இந்த கம்பெனியோட பாஸ் நான். 9 சீட்ல இருக்கேன். நீங்க ஆடி அசைஞ்சு இந்த கம்பெனியே உங்களோடது மாதிரி 10:30 வரீங்க, அப்படிதானே பாஸ்?
4: இல்ல மேம், இன்னைக்கு 9:30 வந்துட்டேன் மேம்.
6: இந்த கம்பெனியோட வொர்க்கிங் அவர்ஸ் 9 to 5 உங்களுக்கு தெரியாதா?
4: தெரியும் மேம்.
6: அப்புறம் தினமும் லேட்டா வரீங்க, முன்னாடியே சீக்கிரமா போயிடுறீங்க. நான் மாசம் முடிஞ்சதும் உங்களுக்கு 3200 சம்பளம் போடணும். இல்ல
4: மேம், அது வந்து நான் லேட்டா வந்தாலும் என்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுதானே போறேன். நீங்க வேணும்னா எச்சோடி கிட்ட
6: சல்மான், இது என்னோட கம்பெனி, இங்க எப்ப வரணும் எப்ப போகணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. சரி, எதுக்கா எப்பவும் லேட்டாவே வரீங்க? இட் மீன் உங்களுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல. Am I right?
4: அல்லாவே மேம், அப்படிலாம் எதுவும் இல்ல மேம். இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு வார்த்தையால விவரிக்க முடியாது மேம். இந்த வேலையும் நம்ம கம்பெனியையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் மேம்.
6: உங்க நடவடிக்கையை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரியலையே சார். ஓகே, உங்களை இந்த வேலையிலிருந்து இந்த நிமிஷமே நீக்கிறேன். நீங்க உங்க நேர அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு வேலையை தேடிக்கிங்க. இப்பவே உங்களோட கணக்கு வழக்க பார்த்து செட்டில் பண்ணிக்கிங்க.
4: அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க மேம். எங்க வாப்பா ஒரு நோயாளி, அவரோட கால்கள் ரெண்டு செயலிழந்திருக்கு, அவரை பாத்துக்கிறதால கொஞ்சம் முன்னப்பின்னு ஆயிடுது மேம். இனிமே டைமுக்கு வந்துடுறேன் மேம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம், இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்க மேம். ப்ளீஸ் மேம் மேம்,
6: கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, எஸ்ஓபி இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத யாரையும் என்னால சகிச்சுக்க முடியாது. உங்க வாப்பாக்கு முடியாது, உங்க பிரச்சனை, அதை வீட்டோட விட்டுட்டு வந்திருக்கணும். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே மிஸ்டர் சல்மான், யூ மே கோ நவ். அவுட்.

0: place Salman. இதும் பிரச்சனையிலே.
1: ஆமா மோபிகா, இனிமே இந்த கம்பெனிக்கு என்னால எந்த பிரச்சனையும் இல்ல.
0: என்ன சொல்றீங்க சல்மான், என்னாச்சு?
1: அவ்வளவுதான், என்னோட வேலை போச்சு.
0: என்ன?
1: உண்மையை தான் சொல்றேன் மோபி.
0: I'm very sorry Salman.
1: இதுக்கு எதுக்குங்க நீங்க சாரி கேட்கணும்? தப்பு என் மேலதானே. ஓகே மோபி, என்னோட பொருட்கள் எல்லாம் நான் எடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?
0: கண்டிப்பா சல்மான்.

0: அஸ்ஸலாமலைக்கும் அப்பா.
1: வலைக்கம் சலாம். என்னப்பா சல்மான், 11 மணிக்கெல்லாம் வந்துட்டேன், உடம்புக்கு எதுவும் பண்ணுதா?
0: இல்லவாப்பா, சின்னதா தலைவலி, அதான் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன்.
1: வாப்பாட்ட ஏன் போய் சொல்ற சல்மான், உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கவலையா இருக்க. என்னன்னு சொல்லு சல்மான்.
0: ஒண்ணு இல்லவாப்பா.
1: என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சல்மான்.
0: அது அதுவாப்பா
1: சொல்றதுக்கு ஏன்பா இவ்வளவு தயக்கம்?
0: அப்பா என்னோட வேலை போயிடுச்சு.
1: அவ்வளவுதானே? என்ன மாதிரி ரெண்டு காலும் செயலிழந்து போகலையே, அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை? இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை செல்மான், கவலைப்படாத மேன்.
0: அடுத்தது உடனே கிடைச்சிருச்சுன்னா ஓகேவாப்பா, அப்படி கிடைக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா அதான் அப்பா கவலையா இருக்கு.
1: சல்மான், ஏற்கனவே நீ ரெண்டு வேலை பாக்குற, அதுல ஒண்ணுதான் போயிருக்கு, அது கூட இந்த வாப்பா வேலை தான் நினைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சல்மான்.
0: நீங்க வேற வாப்பா, வேலையா வாப்பாவும் வந்தா எனக்கு நீங்க தான் வாப்பா முக்கியம், எனக்கு இருக்கிறதே அக்காவும் நீங்களும் மட்டும்தானே.
1: எனக்கு எல்லா வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு நீ ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடுது, அதுவே இன்னைக்கு உன்னோட வேலை போறதுக்கும் காரணம் ஆயிடுச்சு. நான் வேணும்னா உன் அக்கா வீட்டுல போய் ஒரு 3 மாசம் இருந்துட்டு வரட்டுமா? அந்த புள்ளையும் பல தடவை கூப்பிட்டு பாத்துருச்சு, நீ தான் விட மாட்டேன்ற.
0: பாப்பா என்ன பேசுறீங்க நீங்க? ஆம்பளை புள்ள ஒருத்தன் இருக்கையில இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போன அக்கா வீட்டுல போய் இருக்கிறது நியாயம் இல்ல பாப்பா.
1: அதுவும் நான் பெத்த புள்ள தானடா, அவளுக்கும் வாப்பாக்கு 4 நல்லது கெட்டதை பார்த்து 4 நன்மையை சேர்த்துக்கணும்னு ஆசை இருக்காதா? பாப்பாவை நல்லா பாத்துக்கணும்னு என்ன இருக்காதா?
0: இருக்கும் அப்பா. அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல, எங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அப்பா, கடைசி வரைக்கும் உங்க மனசு கோணாம நடந்துக்கணும் அப்பா. அது சரிவாப்பா, இப்ப என்ன சமைக்கலாம்?
1: கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிய பெத்துக்கிட்டு சந்தோஷமா பொண்டாட்டி கையால சமைச்சு ருசியா சாப்பிடுறத விட்டுட்டு ஏன் தான் இப்படி படுத்துறியோ? அல்லாவே,
0: பயமா இருக்குவாப்பா. வர்றவ என்னோட இந்த சூழலை புரிஞ்சுக்கணும்ல, அவ உங்களை பாத்துக்கலனாலும் என்ன பாத்துக்காவது விடணும். இந்த காலத்துல அப்படியான ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பா. அதான் இப்படியே போயிட்டு இருக்கேன்.
1: நான் மட்டுமே உன்னோட வாழ்க்கை இல்லப்பா, உனக்குன்னு எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு.
0: ஆனா அப்படி ஒண்ணு உங்களுக்கு இருந்ததா தெரியலையாப்பா, சின்ன வயசுலயே போயிட்டு எங்க அம்மாவுக்கு பின்னால உங்களோட எதிர்காலமும் வாழ்க்கையுமா எங்களை தானே வாப்பா நீங்க பாத்தீங்க. உங்களுக்குன்னு நீங்க எப்ப வாழ்ந்தீங்க சொல்லுங்க, எந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டீங்க? பிள்ளைங்களை பெத்துட்ட பெத்தவங்க எப்பவுமே அவங்களோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதே இல்ல, நான் மட்டும் எப்படி வாப்பா? வளர்ந்த ஆளான பின்னால சுயநலமா உங்களை பத்தி யோசிக்காம இருக்க முடியும்? சரி அதை விடுங்க வாப்பா, என்ன சமைக்கலாம் சொல்லுங்க.
1: பேசி முடிச்சிட்டியா? என்னோட கால் செயல் இழக்கிறதுக்கு முன்னால வர கல்யாணம் காட்சின்னு எல்லார் வீட்லயும் ருசியா சமைச்சு போட்டு நல்ல சமையல்காரன் பேர் எடுத்து வச்சது மட்டும் இல்லாம நானும் ருசியா சாப்பிட்டுகிட்டு தான் இருந்தேன். என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து காலம் போன காலத்துல நீ சமைச்சு தந்து நான் சாப்பிடுற கொடுமை இருக்கே தாங்களடா மோனே.
0: வாப்பா

0: ஏய் சல்மான், இப்படி இருக்க? இன்ன இங்க
1: ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன்.
0: இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கியா? 3 மாசம் ஆயிருச்சு சல்மான்.
1: கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், லீவ் போட்டுட்டு வந்தேன். அப்புறம் கம்பெனி எல்லாம் எப்படி இருக்கு? ரஃபிடா மேம் எப்படி இருக்காங்க?
0: அவங்களுக்கு என்ன? சரி, பாப்பா எப்படி இருக்காங்க?
1: கால் ரெண்டும் செயல் எழுந்து போயிருந்தாலும் அவர் நல்லா உற்சாகமா தடகாத்திரமா தான் இருக்காரு.
0: அல்ஹம்துலில்லாஹ்.
1: அவர் காலம் முடியற வரைக்கும், இல்ல என்னோட காலம் முடியற வரைக்கும் நான் அவரை நல்லபடியா பாத்துக்கணும்.
0: எனக்கு
1: வேலை இருக்கு, டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன்.

0: சல்மான், சும்மா வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதடா சல்மான். இப்பவும் நீ வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. மற்ற பசங்க மாதிரி படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்வேன், சட்ட காலர்ல அழுக்குப்படியாத வேலை தான் பார்ப்பேன்னு அடம்பிடிக்காம கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. அப்புறம் எதுக்கு எப்பவும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? தோழுங்களா
1: பாப்பா, வர வர உங்களுக்கு குறும்பு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இப்படியே என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை டாக்டர் கிட்ட போகையில ரெண்டு ஊசி சேர்த்து போட சொல்லு.
0: எதை வேணும்னாலும் தாங்கிக்கலாம் ராமானே, ஆனா அந்த ஊசிய பார்த்தாலே உடம்பு படபடக்குதுடா. சொல்ல மறந்துட்டேன்,
1: சொல்லுங்க.
0: என்னோட பழைய நண்பன் ஒருத்தன் என்ன பார்க்க வந்தான். பசார்ல நல்ல கூட்டம் கூடுற இடத்துல ஒரு சின்ன ஒட்டுக்கடை வச்சிருந்தான். இப்ப என்னவோ அவன் மகன் நல்லா சம்பாதிச்சதும் அவனை வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றானா. அதான் அந்த கடையை நீ எடுத்து நடத்துறியான்னு கேட்டு வந்தான். நானும் உன்ன மனசுல வச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நீ என்ன சொல்ற சல்மான்?
1: அப்பா, ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு.
0: பின்ன
1: ஆனா எனக்கு தான் ருசியா சமைக்க வராத. ஏதோ உங்க தலையெழுத்து சாப்பிடுறீங்க. காசு கொடுத்து கடைக்கு சாப்பிட வர்றவங்க என்னோட சமையலை சாப்பிட்டுட்டு கள்ள தூக்கி அடிக்க மாட்டாங்க.
0: அதான் வாப்பா நான் இருக்கலடா மவனே, கவலை விடு.
1: உங்களுக்கு எப்படி வாப்பா?
0: சல்மான், வாப்பாக்கு ரெண்டு காலுங்க மட்டும்தான் செயலிழந்து போயிருக்கு, ஒட்டுமொத்த உடம்பும் இல்ல. கை இருக்கலடா மவனே, கவலை விடு.
1: அது இல்லவாப்பா, உங்களுக்கு பழைய மாதிரி அதே ரெசிபில சமைக்க வருமா?
0: அட பைத்திய கரப்பையில, அது வாப்பாவோட ரத்தத்திலே ஊர்னதுடா. வா பாத்துக்கலாம். என்ன ஆரம்பிக்கலாமா?
2: பாப்பா, ஐ அம் வெயிட்டிங்.
3: குபிகா
4: மேம்,
3: செம்மையா பசிக்குது, ஏதாவது சாப்பிட போலாமா? இந்த ஏரியால எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்
4: மேம்? உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் தூரத்துல ஒரு ஒட்டுக்கடை இருக்கு, அங்க பிரியாணி சூப்பரா இருக்குமா, சாப்பிடலாமா?
3: ஒட்டுக்கடையா
4: மேம்? சாதாரணமா நினைக்காதீங்க, நல்லா ருசியா இருக்குமா. சோசியல் மீடியால வைரலா இப்ப அந்த கடைய பத்தி தான் பேசுறாங்க. நான் கூட போகணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் தான் கிடைக்கல. நீங்களும் ஃபுடி தானே மேம், ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
3: ஓகே போலாம் அபிகா, ஆனா நல்லா இல்லைன்னா நான் காசு கட்ட மாட்டேன்.
4: மாற மாட்டீங்களே,
3: எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் பூபிகா, இல்லைன்னா நம்ம நிர்வாகத்தை சரியா பண்ண முடியாது, நம்மோட இலக்கையும் சீக்கிரமா அடைய முடியாது.
4: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் மேம். மேம், இதான் அந்த கடை.
3: என்ன பூபிகா இவ்வளவு கூட்டம், அதுவும் வரிசையில 200 பேருக்கு மேல இருப்பாங்க போல.
4: நல்ல உணவு நாக்குக்கு கொடுக்கணும்னா 40 நிமிஷம் கூட நிக்கலாம் மேம்.
3: நல்லா பேச ஆரம்பிச்சுட்ட. அங்க பாத்தியா, அது அது நம்ம சல்மான் இல்ல?
4: எங்க? அட ஆமா, சல்மான் தான். ஏய் சல்மான்.
1: அட உபிகா மேம், வாங்க, எப்படி இருக்கீங்க?
3: ஆமா, இது உங்க கடையா?
1: ஆமா மேம். என்ன சாப்பிடுறீங்க?
3: பிரியாணி.
1: பாப்பா, ரெண்டு ஸ்பெஷல் பிரியாணி எங்க முதலாளி வந்திருக்காங்க.
0: இந்தாப்பா, இந்தா
1: இந்தாங்க மேம், சாப்பிடுங்க.
3: என்ன மனம், என்ன ருசி! இந்த மாதிரி ஒரு பிரியாணிய என்னோட வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்ல. மாஷால்லா,
4: வாவ் சல்மான், சூப்பர்.
3: எப்படி இந்த ஐடியா சல்மான்?
1: எல்லாம் என்னோட வாப்பா ஐடியா தான் மேம், அவரோட கைப்பக்கம் தான். தம்பி, இங்க வந்து காசு வாங்கி போடு.
3: தந்தைன்ற உறவு தியாகம் நிறைஞ்சது. தனக்கு கிடைக்காதுன்னா தன் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு துடிக்கிற துடிப்பு, தன் பிள்ளைய நினைச்சு எப்பவும் தவிக்கிற தவிப்பு வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சல்மான்.
1: நான் மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் தந்துங்கிற ஒருத்தர் இருக்காரோ அவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம். மறுபடியும் வாங்க மேம்.
3: இன்ஷா அல்லாஹ் சல்மான்.
5: நேர்களே, இதுவரை நசிமா பி எழுதிய கொடுத்து வைத்தவன் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சைத் நசீர், சஜரின் சுல்தான் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
6: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
7: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: கடிசல் தொடர்ந்தது துன்யுகம் நிறைந்ததை நடத்திடு நிற்பதான் துன்பலம் தடைகளை உழகிடு தாமதம் அடைவிடு கடமைகள் புதியது தற்கதை
1: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
2: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
3: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழ போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு, அதுல நான் எழுந்திருவேன்.
4: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. கூப்பிடுவாரு எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு. அவரு ஒண்ணு சொல்ல முடியாது, அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
1: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்க்கை.
5: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க, ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
6: யாரு கூடவாவது பிரச்சனையா, ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

இவ்வேளை ஒவ்வொரு மேம்பாட்டு திட்டமும் மக்களுக்கு நியாயமான பலன்களை வழங்குவதையும் உள்ளூர் சமூகங்களின் நலன்களை பாதுகாப்பதையும் நாட்டின் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதையும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றார் அவர். ஒளிபரப்பு ஊடகத்துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக முத்திரை பதித்த மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மின் ஒளிபரப்பு முன்னாள் தலைமை இயக்குநர் டத்து சுஹைமி சுலைமான் தனது பணி வாழ்வின் உயரிய விருதை பெற்றுள்ளார். பினாங்கு PICCA மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாட்டத்தில் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டத்து சுஹைமிக்கு விருதை வழங்கி சிறப்பித்தார். அமெரிக்க புலனாய்வுத்துறை FBI தேடி வந்த அமெரிக்க ஆடவரை பிலிப்பீன்ஸ் குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. தப்பியோடிய குற்றவாளிகளை தேடும் பிரிவு FSO அரசாங்க உளவுத்துறை ஆகியவை மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் ஹெர்பர்ட் லியோன் கிம்பல் என அடையாளம் காணப்பட்ட அந்நபர் கைது செய்யப்பட்டார். அரசாங்க நிதியுதவி பெறும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களில் 2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையில் மோசடி குற்றத்திற்காக அவர் தேடப்பட்டு வந்தார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சஞ்சேசின் மனைவி பெகோனா கோமேஸ் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நடுவர் மன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் அவர் நாட்டை விட்டு வெளியேற ஸ்பெயின் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கோமேஸ் அவரது கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதோடு வழக்கின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை மாதத்திற்கு இருமுறை நீதிமன்றத்திற்கு நேரில் செல்ல நீதிபதி யுவான் கார்லோஸ் பெய்னாடோ உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டு மலேசிய பொது தடகள போட்டி செர்டாங் புத்ரா பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்ற ஆடவருக்கான 200 மீட்டர் போட்டியில் நாட்டின் இளம் தடகள வீரர் மொமட் ஆசிக் மொமட் அஹிர் தங்கம் வென்றுள்ளார். அவர் 21.38 வினாடிகளை பதிவு செய்தார். அவரைத் தொடர்ந்து சபாவின் மொமட் முசாஃபர் அப்துல் சஹீடு வெள்ளி பதக்கத்தையும் கிடாவின் மொமட் உமாயரா சுப்ரி வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து டிக்டாக் நேரலையில் நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னா இப்பவே வாங்க. என்ன பாட்டு வேணும், யாருக்காக வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாம். இப்போ பயணத்துல இருப்பீங்க, பயணத்துல இருக்கும் போது அந்த ஜன்னலுக்கு வெளியில அப்படி பார்த்து இந்த பாட்டு இப்ப கேட்டா நல்லா இருக்குமே, அதுவும் எனக்கு பிடிச்ச இவங்களுக்காக கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோசிச்சீங்கன்னா இப்பவே நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. அங்க இன்னும் நிறைய கதைகளை நம்ம பேசலாம். அடுத்த பாடல் கிளின்டன் நிருத்தையா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: Yeah, my God.

மனோ மேகா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, டிக்டாக் நேரலையில் நீங்க பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மகாலட்சுமி அவங்களுடைய அன்பு கணவர் சரவணனுக்காக அக்கம் பக்கம் பாட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நீண்ட தூரம் பயணம் போயிட்டு இருக்காங்களாம். சரி, பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில் இந்த பக்கமா மின்னல் எஃப்எம்ல தொடர்ந்து பாடல்கள் கிட்ட ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்களா நாங்க வழங்க தயாரா இருக்கோம். அதே சமயம் நீங்களும் கேட்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை அங்க நீங்க விரும்பி கேட்கலாம்.

0: நீங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ஹலோ,
4: ஹலோ பா.
3: ஆ சொல்லு.
4: சாப்பிட்டீங்களா?
5: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல், இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

நாளைக்கு தந்தையர் தினம், என்ன இன்ப அதிர்ச்சிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போய்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில அப்பாவை சிரிக்க வைக்கிறதே கஷ்டமாச்ச, இவருக்கு எங்கிருந்து நம்ம சர்ப்ரைஸ் இந்த இன்ப அதிர்ச்சிகள்லாம் கொடுத்து அவர் மகிழ்விக்கிறது அப்படின்ற யோசனையும் சில பேருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளிப்படையா சில விஷயங்கள் வந்து அப்பா வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க இல்லையா, ஆனா கஷ்டப்பட்டு ஒரு வழியா இன்ப அதிர்ச்சி ஒவ்வொரு வருஷமும் சரியா கொடுத்துட்டு இருப்பீங்க. இந்த ஆண்டு நீங்க வானொலி பக்கமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறீங்க. நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியும் சரி, வணக்க மின்னல் நிகழ்ச்சியிலும் சரி, குறிப்பா நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாளைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நீங்க கொடுக்க போறீங்க. நாளைக்கு நீங்க அழைக்கும் போது என்ன பண்ண போறீங்கன்னா, பிள்ளைகள் அது மகளா இருக்கலாம் மகனா இருக்கலாம், நீங்க அழைத்த பிறகு தொலைபேசியை அப்பா கிட்ட கொடுக்க போறீங்க. அப்பாக்கு வானொலி பக்கமா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை நீங்க வந்துட்டு வானொலி பக்கமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும், அவரை பேச வைக்கணும் அப்படின்னா நீங்க அழைத்த பிறகு தொலைபேசி அவர்கிட்ட கொடுத்தா போதும், அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியா நாளைக்கு இருக்க போகுது. அவரை எப்படியாவது நாளைக்கு நீங்க வானொலி பக்கமா பேச வைக்கிறீங்க சரியா. நாளைக்கு நீங்க அழைக்கணும் அப்படின்னா சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8 நீங்க அழைக்கலாம். சரி, இப்போ டிக்டாக் நேரலையில் நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கலா அவங்களுடைய கணவர் ஸ்ரீதரன் முத்தையாவுக்காக அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்ப்பா.
4: மகன பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
5: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய

நல்ல பாட்டுல ஹரிஹரன் குரல்ல கேட்டிருந்தோம். இந்திரா குமார் அவங்களுடைய அன்பு கணவர் குமரவேலுக்காக இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் நாகதேவி அவங்களும் அன்பு கணவர் அவருக்காக வந்துட்டு இணையே அப்படின்ற பாடல் தடம் படத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா, அந்த பாடல் வந்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, வந்து என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அங்க நீங்க சொல்லலாம்.

சங்கீதா எனக்காகவே இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக கேட்டிருந்தோம். அடுத்த பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்க, குமரவேலு. குமரவேலு வந்து அவருடைய அன்பு மனைவி லீனாவுக்காக வந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான நிறைவு பாடல் வந்து குமுதவல்லி எனது உயிரே அப்படின்ற பாடல் பீமா படத்துக்காக அவங்களுடைய கணவர் சிவராஜாவுக்காக கேட்டிருக்காங்க. சரி, டிக்டாக் நேரடியில் பாடல் கேட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்து 60களில் வெளிவந்த பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னா 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். போலி மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் முறைகேட்டை கையாள இலக்கவியல் மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் இஎம்சி முறையை செயல்படுத்த சுகாதார அமைச்சு KKM தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. மருத்துவ விடுப்பு

இந்த ஆதாரங்கள் நாட்டின் வேப் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்வதை நோக்கி அரசாங்கம் நகர வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஊடகத்துறையின் எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்ய உள்ளூர் ஊடகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஒலிபரப்புத்துறை தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்தார். குறிப்பாக உலகளாவிய இலக்கவியல் தளங்களின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள இந்த துறையில் உள்ள நிறுவனங்கள் ஒன்றுக்கொன்று துணையாக நின்று செயல்படும் அணுகுமுறை மிக அவசியம் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய போரின் பொருளாதார தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய வாகன ஓட்டிகளுக்கான மானிய விலை பெட்ரோல் நீட்டிக்கப்படவுள்ளதாக பிரதமர் ஆந்தனி அல்பனஸ் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்ததை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வாகன ஓட்டிகளுக்கான பெட்ரோல் வரியை பாதியாக குறைத்து சரக்குந்துகளுக்கான வரியையும் அரசாங்கம் ரத்து செய்தது. லண்டனுக்கு வடக்கே நிகழ்ந்த ரயில் விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த வேளை சில பயணிகள் காயமடைந்துள்ளனர். அவர்களுள் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய பிரிட்டன் விபத்து புலனாய்வாளர்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் பிரிட்டன் தலைநகருக்கு வடக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்ஃபோர்ட் நகரத்திற்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்தது. இதன் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஹெய்டி அலெக்சாண்டர் உறுதியளித்தார். விளையாட்டு 2026 மாகாவ் பொது பூப்பந்து போட்டி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் நாட்டின் கலப்பு இரட்டையர் ஹூ பாங்ரோன் லாய் பெங்ஜிங்கின் எண்ணம் ஈடேறவில்லை. அவர்கள் சீனாவின் ஜியாங் ஜெங்பாங் பே யாசின் இணையினரிடம் 11-21 22-2 என்ற செட்களில் அரையிறுதியில் தோல்வி கண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. ஆமா, நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. 60களில் வெளிவந்த பாடல்ல என்ன பாடல் உங்களுக்கு இப்போ கேட்கணும்னு தோணுது, யாருக்காக அந்த பாடலை வழங்கிடலாம், அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 துணி

0: முழுத்திராம் வந்து கௌரி பேசுகிறேன்.
1: கௌரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: என் தோழிகளான தேவி, விஜயா, சந்திரியா எல்லாருக்காக நான் வந்து ஆட வந்த தெய்வம் படத்துல ஒன்ச நிலையாக என்னங்க அந்த பாட்டு கேட்கிறேன். தோழிகள் தான் அதான் கேட்க சொல்றாங்க.
1: தோழிகள்னா அதான் கேட்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அவங்க ரொம்ப நாளாச்சு அங்க கேட்ட அந்த பாட்டு, நல்ல பாட்டு, நீங்க அதை கேளுங்க அன்னாடம் சொல்லிட்டே இருப்பாங்க.
1: கௌரியுடைய தோழிகள்லாம் இப்ப அந்த பாட்டை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி உங்களுக்கு நிச்சயமா வாட்ஸ்அப் பண்ண போறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு
0: கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: சரி கேளுங்க, தொடர்ந்து நீங்களும் கேளுங்க. நன்றி,
0: ரொம்ப நன்றி.

0: செந்தமிழ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: இது ரொம்ப பழைய பாடல், தென்னங்கீற்று உஞ்சனி. ஒரு தம்பதிகளுக்கு கேட்க விரும்புறேன், ராஜேந்திரன் புனிதா. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு ஒரு பாடல் ஒண்ணு கேக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: உங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதை இப்ப நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி
1: ஒரு அப்படிதான். தயவு செய்து ஒளிபரப்புறீங்களே?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஏன்னா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல, அதை நம்ம ஒளிபரப்பிடுறோம்.
1: பாட்டு பிடிக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேற கேட்டு.
0: எல்லோருக்குமே அந்த பாடல் பிடிக்காம எப்படி இருக்கும்? பிடிச்ச பாடல் கேட்கலாம் வாங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: வணக்கம் கிஷன், டைப்பிங் இளமுருகன். கிஷன்
1: இளமுருகன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியிலே. இந்த பாடல் வந்து அனைத்து மின்னல் பண்பலை நேயர்களுக்காக. அது மட்டும் இல்லாம நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து தந்தையர்களுக்கும். தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றிங்க.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
1: கிஷன், நான் தெரியல, குழந்தை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது தேர்ல ஒரு சாப்பிட சொன்னேன்.
0: அம்மா, உங்க பேர் என்னது?
1: முனியமாப்பா.
0: சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா?
0: ஆரோக்கியமா இருங்க, அதுதான் முக்கியம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இந்த ஆலயமணியில சக்தி, ஆலயமணிதானே சக்தி சுட்டதடா கைவிட்டதானே,
0: ஆலயமணி திரைப்படம் தான்
1: இந்த பாட்டு போடுப்பா. அது வந்து இங்க இருக்கிற என்னோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, வளர்ப்பு பொண்ணு, அவளுக்கு ரொம்ப ஆசை சொன்னா. 8வது மாசமோ 7வது மாசம் பிறந்ததால பரவாயில்லையே, போடுவோமே. எப்ப போட்டதா என்ன? வசந்தாப்பா.
0: சரி, வசந்தாவுக்காக அந்த பாட்டு முன்கூட்டியே வந்துகிட்டு இருக்கு, நம்ம கேக்கலாம். நன்றி.
1: சரிப்பா.

0: வணக்கம், நான் விக்னேஸ்வரி பதவின் தான் பேராந்து பேசுறேன். கிஷன்,
1: விக்னேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: அந்த பாட்டை வந்து அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் கேக்குறேன். பாசமலர்ல இருந்து மலர்ந்து மலராத பாட்டு கேக்குறேன்.

0: சத்தமா
1: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
2: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
3: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
4: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
5: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும்.
4: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
6: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம். குணசீலன் பேசுகிறேன்.
0: குணசீலன், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: கல்யாண ஜெயலலிதா அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: கண்மூடும் வேளையிலே.
0: இப்ப ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு பாட்டு கேட்கணும்னு உங்களுக்கு தோணுது?
1: ஆமா, அந்த பாடல், கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலை, கண்ணே உன் பேரழகின் நிலை இந்த உலகே. அந்த பாடல்
0: யாருக்காக?
1: யாருக்காகன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும். ஆக்சுவலி இந்த பாடல் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது, சில நேரம் அப்புறம் ஏதாவது கேள்விகள் வரும்.
0: கேள்விகள் வரும், ரொம்பதான் பயப்படுறீங்க நீங்க. சரி, பாட்டு வந்துகிட்டு இருக்கு, நம்ம கேட்கலாம்.
1: ஓகே ஓகே, நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: வணக்கம், பிரபு சங்கர் பேசுறேன். பஹாலிருந்து
1: சொல்லுங்க பிரபு சங்கருக்கு, இன்றைக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு படகோட்டில இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், அந்த பாடல் வேணும்.
1: வரே வா, இப்ப தூங்குற நேரத்துல இந்த பாட்டுலாம் கேட்டா ஒரு நல்ல தாலாட்டு மாதிரி இருக்கும்ல?
0: ஆமா, அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த நான் தந்தை தினம் வேணாலுக்கு சேர்த்து கேட்டு அப்பாவுக்கும் அம்மாக்கு அப்புறம் மனைவிக்கு எல்லா பிள்ளை குடும்பத்துக்கு மின்னல் அனைவருக்கும் இதை கேட்கிறேன் நானு.
1: கண்டிப்பா உங்களுக்காக பாடல், உங்களுக்காக இல்ல, இப்போ இந்த பாடலுக்காக ஏங்கி தவிச்ச பல நேயர்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: அந்த காலத்துல இந்த பாட்டுக்காக பல ஏங்கிட்டு இருந்தாங்க இந்த பாட்டோட இதுல.
1: ஆமா, அதுதான்
0: அந்த பழைய நினைவுகளை தட்டி எழுப்பட்டோம்.
1: நிச்சயமா வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி
0: நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM. இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் சதகத்துல்லா மஸ்லஹி.
2: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பகலெல்லாம் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்ற நாம் இரவு உறங்குவதற்கு முன்னால் அந்த எல்லா மனச்சுமைகளையும் இறக்கி வைத்துவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக உறங்குகிற பொழுதுதான் அது நம் உடலிலும் நம்முடைய ஆத்மாவிலும் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. ஒரு குறிப்பு ஒன்று, ஒரு மனிதனின் மூளை ஒரு வினாடிக்கு 13 முறை அதிர்கிறது. கொஞ்சம் கத்தி பேசும்போது ஒரு வினாடிக்கு 16 முறை மூளை அதிர்கிறது. அதே வேளையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வாய் சண்டை பிடிக்கும் போது ஒரு வினாடிக்கு 20 முறை நம்முடைய மூளை அதிர்கிறது. டென்ஷன் சரியான உச்சக்கட்ட கோபத்தை அடையும் போது 32 வரைக்கும் அதிர்கிறது நம்முடைய மூளை. 32 தாண்டினால் மனிதன் பைத்தியமாக மாறிவிடுவான் என்று அறிவியல் சொல்கிறது. அதனால்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உச்சக்கட்ட கோபம் என்பது கொஞ்ச நேர பைத்தியம் என்று. அதிகம் கோபப்படுவதும் டென்ஷன் ஆகுவதும் நம்முடைய ஆயுளை குறைக்கும் என்ற உண்மையைத்தான் குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி சொல்கிறது. குல் மூத்து பி கைலிக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எதிரிகளே நீங்கள் கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது, உங்கள் கோபத்தாலே நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே அதிகம் கோபப்படுவது என்பது நம்முடைய ஆயுளை குறைத்துவிடும். பல நாடுகளை வெற்றி கொண்ட ஒரு சக்கரவர்த்தி சமுராய் காட்டு வழியாக நாடு திரும்பிக் கொண்டிருந்தான். நடுக்காட்டிலே ஒரு ஞானி தியானத்திலே மூழ்கியிருந்தார். இந்த சக்கரவர்த்தி அந்த ஞானியை நெருங்கி, குருவே, எனக்கு நீங்கள் நரகத்திற்கு செல்கிற வழி என்ன, சொர்க்கத்திற்கு செல்கிற வழி என்ன என்பதை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டார். ஞானி அமைதியாக இருந்தார். நான் கேட்டது காதில் விழவில்லையா, எங்கே பதில் என்று ஆணவத்தோடு கேட்டான் மன்னன். அப்போதும் ஞானி கண்களை திறக்காமல் மௌனமாகவே இருந்தார். மூன்றாம் முறையாக சமுராய் சத்தமாக கேட்டான். கண்ணை திறந்த ஞானி, அட மூடனே, எனது தியானத்தை கலைத்து விட்டாயே என்று கடிந்து கொண்டார். வந்ததே கோபம் அரசனுக்கு. இத்தனை இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் வைத்து இந்த துறவி என்னை மூடனே என்று சொல்லிவிட்டாரே. கோபத்தில் வாளை உருவி குத்த போனான். அப்பொழுதுதான் அந்த ஞானி சொன்னார், இதுதான் நரகத்திற்கு போகிற வழி என்று சொன்னார். ஆஹா, நமக்கு உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் நம்மிடத்திலே இப்படி பேசியிருக்கிறார். நம்மை அவமரியாதை செய்வதற்காக அல்ல என்று புரிந்து கொண்ட அடுத்த வினாடியே உருவிய வாளை மறுபடியும் உரைக்குள் வைத்தான். இதுதான் சொர்க்கத்திற்கு போகிற வழி என்று அந்த ஞானி சொன்னார். அதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறையிலே சொல்லுகிறான். சொர்க்கத்திற்கு யாரை தயாராக வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிற பொழுது, அல் காதிமீன் அல் கைல வல் ஆஃபீன் அனின்நாஸ், அந்த நல்லவர்கள் கோபம் வருகிற போது கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள், தேவையில்லாமல் கோபப்பட மாட்டார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிற போது திடீரென்று சொன்னார்கள், தோழர்களே, இப்பொழுது இந்த வாசல் வழியாக ஒரு சொர்க்கவாசி உள்ளே வருவார் என்று. எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஒரு ஏழை சஹாபி உள்ளே வந்தார். இவரா அந்த சொர்க்கவாசி, அப்படி என்ன இவரிடத்திலே நல்ல அமல்கள் இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பதற்காக அந்த ஏழையை பின்தொடர்ந்து இன்னொரு தோழர் போனார். அந்த வீட்டிலே 3 நாட்கள் தங்கி அந்த நபித்தோழர் என்ன நல்ல அமல்கள் செய்கிறார் என்று சோதித்து பார்த்தபோது, அப்படி ஒன்றும் வித்தியாசமாக கூடுதலாக எந்த ஒரு அமலும் இல்லை, வழக்கமாக எல்லோரும் செய்யக்கூடிய நல்ல அமல்களைத்தான் அவரும் செய்து கொண்டிருந்தார். இவர் வாய் திறந்தே கேட்டுவிட்டார், உங்களை சொர்க்கவாசி என்று சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என்றால் உங்களிடத்திலே அப்படி என்ன நல்ல குணம் இருக்கிறது? அப்பொழுதுதான் அந்த நபித்தோழர் சொன்னார், ஒன்று, யாரை குறித்தும் நான் அவமரியாதையாக பேச மாட்டேன். இன்னொன்று, உறங்குவதற்கு முன்னால் யாரையாவது நான் தவறாக விளங்கி வைத்திருந்தால் அந்த தவறான எண்ணத்தை துடைத்து விட்டுத்தான் நான் நிம்மதியாக உறங்குவேன் என்று சொன்னபோது அப்பொழுது இந்த தோழர்கள் எல்லாம் விளங்கி கொண்டார்கள், இந்த நல்ல குணம்தான் அவரை சொர்க்கத்தில் சேர்த்திருக்கிறது என்று. எனவே உறங்குகின்ற இந்த இனிய வேளையிலே எந்த ஒரு மனிதரை குறித்தும் தவறான எண்ணம் இருந்தால் அதை தகர்த்து விட்டு சுத்தமான இதயத்தோடு நாம் கண்ணுறங்குகிற பொழுது அது நம்மை சொர்க்கத்திலும் கொண்டு போய் சேர்க்கும், இந்த உலகத்திலும் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயிக்கும் என்று சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வல்ல ரஹ்மான் அதற்கு துணை செய்வானாக.
1: நேர்கிலி, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் சதகத்துல்லா மஸ்லஹி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பொன்யாரன் ஜாக்கின்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். அடி
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படுத்திட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

ಮಡಿಯೋ ತನನ ನಾನ ತನನ ನಾನ ತಾನ ಹೃದಯ ನಾಡು ಅಡಗಿಲಾಡು ಕಣ್ಗಳ್.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும்தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மின் நல்ல ஃபேம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அனைத்து இன மக்களும் ஒருமித்த கருத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றும், சில தலைவர்களால் தூண்டிவிடப்படும் இனவாத உணர்வுகள் நாட்டின் வலிமையை சீர்குலைக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். மலேசியர்களுக்கிடையிலான இணக்கமான பிணைப்பே நாட்டில் உள்ள இனங்களின் பன்முகத்தன்மையின் பலம் என்று அவர் கூறினார். மக்கள்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் உயர்நெறி பொறுப்புணர்வுடன் செயலாற்றும் உள்ளூர் ஊடகத்தாருக்கு பிரதமர் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல் சவால்களுக்கு இடையே செய்தியாளர்கள் ஆற்றும் பணி எளிதானதன்று என அவர் குறிப்பிட்டார். போலி மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் முறைகேட்டை கையாள இலக்கவியல் மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் EMC முறையை செயல்படுத்த சுகாதார அமைச்சு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அதனை பாதுகாப்பான இலக்கவியல் தளத்திற்கு மாற்றும் திட்டம் குறித்து உடனடி ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் டதோசி டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். அரச மலேசிய வான்படை TUDM பஹாங் குவந்தன் வான்படை தளத்தில் நேற்று EC-725AP-H-225M ரக உலங்கூர்திக்கான 7.62 mm நீளம் கொண்ட FNMAG-58M ஆயுத அமைப்பை அதிகாரப்படியாக பெற்றது. போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருக்கும் போதிலும் காசாவை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொல்லப்பட்டனர். ஜப்ராஹ் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தை நோக்கி இத்தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதில் 12 காயமடைந்தனர். சூடானில் பேரழிவு நிகழும் என கவலை தெரிவித்த ஐநா பாதுகாப்பு மன்றம் எல் ஒபேட் நகரை சுற்றியுள்ள துணை ராணுவப்படை RSF அங்கிருந்து வெளியேறுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. அதிக முஸ்லிம் மக்கள் வசிக்கும் அந்நகரை பல மாதங்களாக RSF முற்றுகையிட்டுள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து ஈரானுடன் பேச்சு நடத்துவதற்காக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸ் ஸ்விட்சர்லாந்துக்கு புறப்பட்டுள்ளார். தெஹ்ரான் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட லெபனான் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். விளையாட்டு உலகக்கிண கற்பந்தாட்டம் அதிகாலை 4 தொடங்கிய ஈக்குழு நிலையில் ஜெர்மனி 2-1 எனும் கோல்களில் ஐவரி கோஸ்டை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு. நபியே, உமக்கு அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்

அன்பான நேயர்களே, தனி மனிதனை கூட்டு குடும்பத்தில் பிரவேசிக்க செய்யும் விழா திருமண விழா. இரு மனங்களும் திருமணம் மூலமாக இணைவது மகிழ்ச்சி தருகிறது. இரு மனங்கள் இணைவதன் மூலம் இரு குடும்பங்கள், இரு மஹாலாக்கள், இரு ஊர்கள் இணைந்து விடுகிறது. ஒருவருக்கொருவர் சுகம் சுகவீனம் விசாரித்து அன்பையும் ஆதரவையும் பரிமாறிக்கொள்வர். திருமணம் வாயிலாக கணவன் குடும்பத் தலைவன் என்ற அந்தஸ்தையும், மனைவி குடும்பத் தலைவி என்ற சிறப்பையும் பெற்று குழந்தை செல்வம் எனும் புதியதொரு உறவை பெற்றெடுத்து குடும்ப உறவை விசாலமாக்கி விடுகிறார்கள். இத்தகைய அரிய சிறப்புகளை அள்ளித்தரும் புனித திருமண உறவு சமீப காலமாக முறிந்து வருவதை நாம் காணுகிறோம்.

நேர்களே, திருமண உறவை சகித்து கொண்டு சமாளித்த காலமெல்லாம் மலையேறி சட்டென விவாகரத்து எனும் நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டு இருக்கிறது. காலையில் விவாகம், மாலையில் விவாகரத்து, இதுதான் நடப்பு உலகில் சுடச்சுடச் செய்தியாகும். ஒரு காலத்தில் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் பேச்சுவார்த்தை சமாதானம் என்று இருந்தது. இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, சமாதானம் தானம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன நடந்தாலும் விவாகரத்து தான் தீர்வாக ஆகிவிட்டது. இத்தகைய விவாகரத்துகள் பெருகி வருவதற்கு என்ன காரணம்? இது குறித்து அலசி ஆராயும் போது உப்புச்சப்பு இல்லாத காரணங்களுக்கெல்லாம் விவாகரத்து நடக்கிறது.

நேர்களே, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும்போது ஒரு தரப்பு சகித்து கொள்ள வேண்டும். இருதரப்பும் மோதிக்கொள்ளும் போது அங்கே குடும்ப வெடிப்பு ஏற்பட்டு குடும்பம் பல துகள்களாக பிரிந்து விடுகிறது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின்மை, தியாக மனப்பான்மையின்மை, அன்பு இல்லாதது, கோபத்தை அடக்கும் மனப்பான்மையின்மை, சந்தேக மனப்பான்மை, ஒவ்வொருவரும் பிறரிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதையை எதிர்பார்க்கும் மனப்பான்மை, பெருகி வரும் விரும்பத்தகாத போக்கு, இருவரும் சரிவர புரிந்து கொள்ளாத மனப்பான்மை, மேலை நாட்டு மோகம், மாமியார் மருமகள் இருவரின் வீணாக சண்டை போடும் மனப்பான்மை, அவநம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை, நேர்மையின்மை, உறவுகளை மதிக்காமை, குறை பேசி திரியும் மனப்பான்மை, வேற்று மனிதரின் தலையீடு, அடக்குமுறை, வெறுப்புணர்வு, சுயமுடிவு, பக்குவமின்மை, இது போன்ற காரணங்களால் திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டு கடைசியில் விவாகரத்தில் முடிந்து விடுகிறது. பல வருடங்களாக பேசி வைத்து முடிக்கப்பட்ட திருமணம் ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு நொடியில் திருமண பந்தம் முடிந்து போவது எவ்வளவு பெரிய சோகத்தையும் வேதனையையும் ஆறாத வலியையும் ஏற்படுத்திவிடுகிறது. இது இஸ்லாத்தில் ஏற்புடையது அல்ல. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. விவாகரத்து என்பது தீர்க்க முடியாத தீர்வல்ல, அதையும் பேசி தீர்த்து கொள்ளலாம்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

எல்லோருக்குமே காலை வணக்கம். மீண்டும் வணக்கம் இன்னல உங்களை இன்றைக்கு சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு ஆணி திங்கள் 7ஆம் நாள் 2026 ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குங்க. இன்றைய நாளுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம தந்தையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து தந்தையர்களுக்கும் மின்னரின் தந்தையர் தின வாழ்த்து. 8 மணிக்கு பிறகு தந்தையர் தின ஒரு கொண்டாட்டம் நம்ம நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வாழ்த்தையும் அழைத்து எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. அது அப்புறமா 8 மணிக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். 10 மணி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி எப்போதும் போல கேளுங்க. தொடக்கு பாடல் சிவன் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பர்கள் இந்த ஒரு செய்தி வந்திருக்குங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டிருக்கும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை பெரும் மன நிறைவே தருவதாக பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. இது தற்காலிக போர் நிறுத்தம் என்றாலும் அது நிரந்தரமாக நீடிக்க வேண்டும். அப்பதான் உலகம் முழுவதிலும் பொருளாதார நெருக்கடி ஒரு முடிவுக்கு வரும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. மக்கள் ஓசிக்கு போகலாமா? உடல் நலம் தொடர்பான உதவிகள் தேவைப்படும் இந்நாள் முன்னாள் ஊடகவியலாளர்களின் நலன் காக்கும் பொருட்டு நிறுவப்பட்டிருக்கும் தபோங் காசே ஹவானாவுக்கு 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை பிரதமர் வந்து வழங்கியிருக்காரு. பர்னாமாவால் நிர்வகிக்கப்படும் இந்த நிதி பார்த்தோம்னா April 2023 நிறுவப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் பார்த்தோம்னா 773 ஊடகவியலாளர்களுக்கு மொத்தம் 2.26 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இணையதளத்தில் வெளியான ஒரு செய்தியை பார்ப்போம். முன்னாள் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்ம மலேசிய ஊடக மன்றம் MMM-இன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது அந்த அமைப்புக்கு புதிய நற்பெயரையும் நம்பிக்கையையும் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நளினியின் நியமனம் பார்த்தோம்னா மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், நீதித்துறையில சிறந்த பின்னணி, அனுபவம், உயர்ந்த நேர்மையை கொண்ட ஒருவரே இந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்காரு. நேற்று பார்த்தோம்னா பினாங் பட்டவர்ட்ல ஹவானா 2026 கொண்டாட்டம் அந்த தொடக்க விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரதமர் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது MMM குறித்து பேசும்போது இதை பற்றி சொல்லியிருக்காரு. நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதுவும் இன்றைக்கு வந்து தந்தையர் தினம் அப்படின்றதுனால கூடுதல் பக்கங்களோடு தந்தையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு வந்திருக்கும் நாளிதழ்களை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க. என்ன

0: அழைச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னலஃபன்.
1: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
2: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
3: எங்க அப்பா வந்துட்டு என்னை எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கு போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு. அதுலயே நான் எஞ்சிருவேன்.
4: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டே பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
1: மின்னல் எஃப்எம் தந்தை இருதின வாழ்த்து.
5: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
6: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
5: சார் என் பையன் ஒரு ரெண்டு மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
6: ரெண்டு மணி நேரமா காணமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
5: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
6: அதிகமாவா? அதிகமானா?
5: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
6: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
5: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
6: பின்ன என்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
5: நினைவுகளுக்காக
6: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
5: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்
7: மடானி உங்களுக்காக.
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
8: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெயில தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
7: மடானி உங்களுக்காக.
9: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

அபிநய ராஜா, கோகுல பாலா, கோட்டி பிரகாஷா, விலக நரகஸ்ரீ, ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஹலோ.
2: ஹலோ பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு
2: பா. உன்ன சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு போய்.
3: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
4: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: ஒருமித்த கருத்தை கடைபிடித்து இனவாதத்தை நிராகரிக்க பிரதமர் அழைப்பு. 2026 ஹவானா உயர்நெறியுடன் செயலாற்றும் ஊடகத்தாருக்கு பாராட்டு. போலி மருத்துவ விடுப்பு முறைகேட்டை கையாள இஎம்சி முறையை செயல்படுத்த சுகாதார அமைச்சு ஆராய்கிறது. வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகர். அனைத்து இன மக்களும் ஒருமித்த கருத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றும், சில தலைவர்களால் தூண்டிவிடப்படும் இனவாத உணர்வுகள் நாட்டின் வலிமையை சீர்குலைக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். மலேசியர்களுக்கு இடையிலான இணக்கமான பிணைப்பே நாட்டில் உள்ள இனங்களின் பன்முகத்தன்மையின் பலம் என்று அவர் கூறினார். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், கடாசான்கள் என அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒரே சக்தியாக ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று நேற்று நடைபெற்ற மலேசிய 5ஆம் தலைமுறை PLG ஒன்று கூடல் இரவு விருந்தில் பிரதமர் குறிப்பிட்டார். தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் உயர்நெறி மற்றும் பொறுப்புணர்வுடன் செயலாற்றும் உள்ளூர் ஊடகத்தாருக்கு பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல் சவால்களுக்கு இடையே செய்தியாளர்கள் ஆற்றும் பணி எளிதானதன்று என அவர் குறிப்பிட்டார். அரசாங்க கொள்கைகள், நாட்டின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் புரிதலை வலுப்படுத்துவதில் ஊடகவியலாளர்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றனர். இதனிடையே கருத்து சுதந்திரமும் தகவல் பரிமாற்றமும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டுமென டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். மலேசிய ஊடக மன்றம் MMM-இன் தலைவராக கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதனின் நியமனம் அம்மன்றத்தின் மாண்பை மேலோங்க செய்யும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அமைப்பின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த தான்ஸ்ரீ நளினியின் பங்கு துணை புரியும் என அவர் குறிப்பிட்டார். தான்ஸ்ரீ நளினியின் நீதித்துறை பின்னணி, அவரது சாதனைகள், உயர்நெறி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மிக துல்லிய பரிசீலனைக்கு பின்னர் அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். பினாங்கு PICCA@Arena பட்டவர்ட் மாநாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஊடகத்தார் நாள் ஹவானாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். போலி மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் முறைகேட்டை கையாள இலக்கவியல் மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் இஎம்சி முறையை செயல்படுத்த சுகாதார அமைச்சு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. மருத்துவ விடுப்பு முறையை பாதுகாப்பான இலக்கவிய தளத்திற்கு மாற்றும் திட்டம் குறித்து உடனடி ஆய்வு மேற்கொள்ள அமைச்சின் இலக்கவியல் சுகாதார பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் தெரிவித்தார். மருத்துவ விடுப்பு சான்றளிக்கப்பட்ட மருத்துவர் அல்லது மருத்துவ அதிகாரி மட்டுமே வெளியிட முடியும். அந்த நெறிமுறை மீறப்பட்டால் அமைச்சர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்றார் அவர். அரச மலேசிய போலீஸ் படை PDRM வெளியிட்ட ஏப்ரல் வரைக்குமான மின் சிகரெட் அல்லது வேப் பறிமுதல் தொடர்பான தரவில் பல்வேறு வகையான அபாயகரமான செயற்கை போதைப் பொருள்கள் கலக்கப்பட்டிருந்த 402 சம்பவங்கள் கண்டறியப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. பெண்டோசோடெசபைன், நிமிடேசெபம், MDMA, கெனோபெனோட், தேராஹைட்ரோகெனோபெனோட், மெட்டாபிதாமின் போன்ற செயற்கை போதைப் பொருள்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் மின்னணு சிகரெட்டுகளின் பயன்பாட்டை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த தரவு வலுவான அடிப்படையாக கொண்டுள்ளதை டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் சுட்டிக்காட்டினார். அரச மலேசிய வான்படை TUDM பஹாங் குவான் தன் வான்படை தளத்தில் நேற்று EC-725AP H-225M ரக உலங்குருதிக்கான 7.62mm நீளம் கொண்ட FNMAG-58M ஆயுத அமைப்பை அதிகாரப்படியாக பெற்றது. 2055 வான்படை திறன் மேம்பாட்டு திட்டம் CAP-55 கீழ் அதிக இடர் நிறைந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அவசர கால தேடி மீட்கும் நடவடிக்கைகளின் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்த அந்த ஆயுத அமைப்பு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக TUDM தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.

0: அச்சம்பவம் மீண்டும் நிகழக்கூடாது என்ற அச்சத்தை ஐநா வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருந்த போதிலும் காசாவை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொல்லப்பட்டனர். ஜப்ரா பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தை நோக்கி அத்தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதில் 12 காயமடைந்தனர். நிகழ்விடத்தில் குடியிருப்பு பகுதியின் சுவர்கள் தகர்த்தப்பட்டு சிதைந்த இடிபாடுகள், ஆடைகள், மெத்தைகள் உள்ளிட்ட இதர வீட்டுப் பொருள்கள் சிதறி கிடக்கும் படங்களை AFP வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து யூத ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் 1012 பேர் கொல்லப்பட்டனர். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து ஈரானுடன் பேச்சு நடத்துவதற்காக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டுள்ளார். தெஹ்ரான் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட லெபனான் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். அவ்விரு விவகாரத்தில் ஆக்கப்பூர்வ முடிவுகள் எட்டப்படும். இவை முக்கியமாக கலந்துரையாடப்பட வேண்டியவை என ஹென்ட்ரூஸ் தளத்திலிருந்து புறப்படும் முன் வென் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பேச்சு ஓரிரு நாள்கள் நடைபெறும் என்றார் அவர். கூடிய விரைவில் லெபனானில் சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றார் அவர். இதனிடையே தெஹ்ரானின் உயர்நிலை பேராளர்கள் குழுவினரும் சுவிட்சர்லாந்தை நோக்கி புறப்பட்டுள்ளனர். சமரச பேச்சாளர் முகமது பாக்கிர் கலிபாஃப் தலைமையில் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி, மத்திய பொருளகம் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவன உயர்நிலை தலைவர்களும் அக்குழுவில் இடம்பெற்றிருப்பர் என அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பேச்சு நடத்தப்படும் வரை 60 நாட்கள் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்படும் என இணங்கப்பட்ட போதிலும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என இஸ்லாமிய புரட்சிகளை படை அறிவித்துள்ளது. லெபனானில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொள்ளும் தாக்குதலை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அப்படை குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து ஆட்டம் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய ஈ குழு நிலையில் ஜெர்மனி 2-1 எனும் கோல்களில் ஐவரி கோஸ்டை வெற்றி கொண்டது. முற்பதி ஆட்டத்தில் 30 நிமிடத்தில் பிராங்க் கேசி அடித்த கோல் ஐவரி கோஸ்டை முன்னணி வகிக்கச் செய்தது. பிற்பாதி ஆட்டத்தை விறுவிறுப்பாக தொடங்கிய ஜெர்மனி அதன் இரு கோல்களை ஆட்டத்தின் 68வது 94வது நிமிடங்களில் டெனிஸ் ஒன்டெஃப் வாயிலாக பெற்றது. முன்னதாக பின்னிரவு 1 நடைபெற்ற எஃப் குழு நிலையிலான ஆட்டத்தில் நெதர்லாந்து 5-1 எனும் கோல்களில் ஸ்வீடனை வெற்றி கொண்டது. அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்தில் நெதர்லாந்துக்கான முதல் கோலை பிராயன் புரோபே அடித்த நிலையில் 17வது நிமிடத்தில் மற்றொரு கோலையும் அவர் புகுத்தினார். பின்னர் 47வது 54வது நிமிடங்களில் கோடே கக்போ அவனுக்கான 3வது 4வது கோல்களை பெற்றுத்தந்தார். ஆட்டத்தின் 89வது நிமிடத்தில் கிரிசன்சியோ சமவேலே நெதர்லாந்துக்கான வெற்றி கோலை அடித்தார். காலை 8 எக்வாடோருக்கும் குராசோஃபுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறும். ஒருமித்த கருத்தை கடைபிடித்து இனவாதத்தை நிராகரிக்க பிரதமர் அழைப்பு. 2026 ஹவானா உயர்நெறியுடன் செயலாற்றும் ஊடகத்தாருக்கு பாராட்டு. போலி மருத்துவ விடுப்பு முறைகேட்டை கையாள EMC முறையை செயல்படுத்த சுகாதார அமைச்சு ஆராய்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2010 இன்றைய நாளில் 100 மேலான வரலாற்றை கொண்ட புடு சிறையின் சுவரின் ஒரு பகுதியை இடிக்கும் பணியை கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் DBKL நியமித்த குத்தகை நிறுவனம் தொடங்கியது. 300 அதிகம் நீளம் கொண்ட இந்த சிறையின் சுவர் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் ஜலன் ஹங்துவா ஜலன் ஹிந்தி சாலைகளை இணைக்கும் நிலத்தடி சாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இடிக்கப்பட்டது. இந்த சுவர் அங்கு தண்டனை அனுபவித்த கைதிகளால் வரையப்பட்ட சுவரோவியத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஃது உலகின் மிக நீளமான சுவரோவியமாக அங்கீகாரம் பெற்றிருந்தது. சுவரின் கட்டுமான பணி 1891 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டு 1892 ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடைந்தது. அதற்கான செலவு 15,360 வெள்ளி 90 காசு.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov

நம்ம நிகழ்ச்சிக்கு இருக்கிற உங்களுக்கு காலை வணக்கம்ங்க. வணக்கம், இன்னும் ரவின் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு தந்தையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து தந்தையருக்கும் எங்களின் தந்தையர் தின வாழ்த்து. 8 மணிக்கு அப்புறமா நீங்க அழைத்து பேச போறீங்க, அதனால தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. சில சமயம் அலுவலகமா இருக்கட்டும், வெளியில நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், எங்கேயாவது போகும்போது இந்த செல்பி தொலை தாங்கலப்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களா? இன்றைக்கு வந்து செல்பி நாள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது தம்பட நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி கேட்கிற எத்தனை பேரு செல்பி எடுக்காம இருந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க. உலகில் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 93 மில்லியன் தம் படங்கள் எடுக்கப்படுவதா சொல்லப்படுது. பா, 93 மில்லியனா? இதுல 18 வயதிலிருந்து 34 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்களே, 80 விழுக்காட்டினர் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தம் படம் எடுத்து சமூக வலைத்தளத்துல பதிவேற்றம் பண்றாங்களாம். ஆனா இந்த நாள் குறிப்பிட்டு இன்றைக்கு அனுசரிக்க என்ன காரணம்னு நீங்க கேக்கலாம். ஒரு படம் தாங்க, ஒரு சிறிய படம் தான், ஆனா அது வந்து எவ்வளவு நினைவுகளை நமக்கு கொண்டுட்டு வருது. ஒரு திருமணத்திற்கு நம்ம சென்றிருப்போம், பார்க்காத உறவுகளை பார்த்திருப்போம், அந்த சமயத்துல ஒரு செல்பி நம்ம எடுத்திருப்போம். அந்த தம் படம் இன்றைக்கு நம்ம இடம் இருக்கும் போது எடுத்து பார்க்கும் போது இவங்க எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செஞ்சாதான் வருவாங்க, இல்லைன்னா பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு நினைவுகளை கொடுக்குதுல. அதை நினைவு கூறுவதற்காக தான் இந்த நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன வருத்தமானதுன்னா, இந்த செல்பி எடுக்கும் போது கூடவே நமக்கு ஆபத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, இந்த ஆபத்தான பகுதிகளுக்கு போறாங்க, அங்க செல்பி எடுக்கிறோம், நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நாங்களும் தம் படம் எடுத்து பதிவேற்றம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தம் படம் எடுக்கும் போதுதான் அங்க வந்து பெரிய ஆபத்து வருது. அதனால இந்த புகைப்படம்லாம் எடுக்கும் போது உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. சிலர் பார்த்தோம்னா சாலையோரத்துல எடுப்பாங்க, பெரிய கட்டிடமா இருக்கும், மேல இருந்து நம்ம எடுப்போம் சொல்லி எடுப்பாங்க. நம்மளுடைய பாதுகாப்பையும் பார்த்துக்குவோம். அப்புறம் செல்பி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எடுத்த தம் படம் ஏதாவது நினைவுகள்லாம் இருக்கா? இன்றைக்கு கை தொலைபேசி எடுத்து பாருங்க, நீங்க எடுத்த படங்கள்ல ஏதாவது நினைவுகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி.

சில நாட்கள் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கு வந்து அனைத்துலக யோகா தினமாக அனுசரிக்கப்படுது. இந்த யோகா நம்ம ரத்தத்திலே ஊர்ன ஒன்று. முன்னோர்கள் செய்வதை பார்த்து அந்த யோகாவை அடுத்த தலைமுறை கற்று அப்படிதான் வந்தது. ஆனா 2014 என்ன நடந்திருக்குன்னா, June 21 அனைத்துலக யோகா தினம்னு சொல்லி அறிவித்து அன்று தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக யோகா தினத்தை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா தான் உலகம் முழுக்க இந்த யோகா அதிகமா பேசப்படுது. ஏற்கனவே இந்த நாள்ல 190 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று சிறப்பு யோகா பயிற்சிகள்லாம் செய்யறாங்களாம். இப்ப நம்ம நாட்டுல நேற்றுலாம் பார்த்தோம்னா, சில பகுதிகளில் உலக யோகா தினம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு. பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோகா அப்படின்றது உடற்பயிற்சின்னு சொல்றாங்க. ஆனா அது உடற்பயிற்சி இல்ல, அது உடலை மட்டும் இல்லைங்க, நம்ம மனசையும் சிந்தனை உணர்வை ஒழுங்குபடுத்தும் ஒரு வாழ்க்கை முறை. உடல் தவிர்த்து ஆரோக்கியத்திற்கும் இந்த யோகா ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோகாவை ஒரு மன உடல் சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேர்கள் இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யோகா செய்யற பழக்கம் இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வணக்கம் இன்னல்ல யோகா பயிற்றுனர் அனுராதாவை சந்திக்க போறோம். எளிய முறையில் எப்படி யோகா செய்யலாம், என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல போறாங்க. கொஞ்ச நேரத்துல கொண்டுட்டு வரோம், கேளுங்க.

0: ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல யோகா பயிற்றுனர் அனுராதா இன்றைக்கு நம்மோட அழைப்புல இருக்காங்க. அனைத்துலக யோகா தினத்துல அவங்களை சந்திக்காமலாம் சந்திக்கலாம், வாங்க.
1: வணக்கம் ரவீன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: இந்த ஆண்டின் சிறப்பு என்ன நீங்க நினைக்கிறீங்க?
1: என்னன்னா, இந்த வருஷம் வந்து 12th வருஷம் இன்டர்நேஷனல் யோகா டேன்னு அனௌன்ஸ் பண்ணி நம்ம செலிபிரேட் பண்றது. நம்ம மலேசியால பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் உலகம் முழுசா இதை செலிபிரேட் பண்றாங்க இந்த தினத்துல, 21st ஜூன் அன்றைக்கு. நம்மளுக்கு மலேசியாலயும் வந்து, நான் வந்து இப்ப ஒரு 12 யோகா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த 12 இந்த வருஷம் பாக்கிறதுக்கு தான் இன்னும் ரொம்ப கிராண்டா நிறைய பேர் வந்து இதை கொண்டாடுறது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது ரவி.
0: அப்ப ஒவ்வொரு ஆண்டும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்குது, நிறைய பேருக்கு சென்று சேருது, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதுல்ல?
1: கண்டிப்பா.
0: ஆனா பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தியானம் ஆசனம் இதெல்லாம் வந்து யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படையில யோகானா என்ன?
1: பதஞ்சலி முனிவர்னு யோகாக்குன்னு உள்ள ஒரு குரு 1000 முன்னாடி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எழுதின ஒரு சாஸ்திரம் வந்து பதஞ்சலி யோக சூத்திரான்னு சொல்லுவாங்க. அதுல யோகானா என்னன்னு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, யோக சித்த விருத்தி நிரோதா, அது வந்து நம்ம மனசை வந்து ஒரு நிலையா கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் யோகான்ற பயிற்சி. அதுல வந்து 8 விஷயங்கள் இருக்கு, 8 அங்கங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து 3rd வந்து ஆசனா, தியானம் எல்லாம் அதுல வரும். எல்லாரும் எப்போதும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆசனா பிராக்டிஸ் பண்ணோன்னு இது நான் யோகா பிராக்டிஸ் பண்றேன். அப்கோர்ஸ் ஆசனா வந்து யோகால ஒரு அங்கம், ஆனா இதுல வந்து 8 அங்கங்கள் இருக்கு. யாமா நியமா ஆசனா பிரணயமா பிரத்யாகார தாரணா தியானா, அதுக்கப்புறம் கடைசியா வந்து சமாதின்னு சொல்லுவாங்க. சமாதினா இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுதான் வந்து சமாதின்ற நிலை. சோ யோகான்றது வந்து இந்த 8 விஷயங்கள் கலந்ததுதான் வந்து யோகா.
0: பெரும்பாலும் சொல்லுவாங்க, நான் வந்து உடல் எடையை குறைக்க போறேன், யோகாக்கு போறேன் அப்படின்னு. ஆனா அது வந்து ஒரு சரியான கூற்றே இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க.
1: கண்டிப்பா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வராங்க. ஆக்சுவலி நம்ம கன்சிஸ்டன்டா யோகா பிராக்டிஸ் பண்ண, டெய்லி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா உடல் எடை கண்டிப்பா குறையும். ஆனா அப்கோர்ஸ் ஆசனம் மட்டும் இல்ல, நம்மளோட உணவு முறை, நம்மளோட வாழ்க்கை முறையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டோம்னா. ஏன்னா யோகா பிராக்டிஸ் பண்ணும் போது, ஆசனம் பிராக்டிஸ் பண்ணும் போது நம்மளோட பாடி மூவ்மெண்ட் கூட ஆகுது இல்ல. அப்ப நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் நல்லபடியா ஒர்க் பண்ணும், நம்மளோட மெட்டபாலிசம் ரேட் வந்து இன்னும் ஹையவாகும், நம்மளுக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் வெயிட் வந்து நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், உடல் இடை வந்து கண்டிப்பா குறையும். அது வந்து என்ன சொல்றாங்க, யோகாவோட ஒரு சைட் எஃபெக்ட் தான். அதுல ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பலனே தவிர அதுதான் நோக்கம் இல்ல, யோகாவோட நோக்கம் இல்ல. ஆனா கண்டிப்பா டெய்லி பிராக்டிஸ் பண்ணும் போது உடல் இடை குறையும், இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. பிசிக்கலி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா, மனசு வந்து ரொம்ப தெளிவா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்.
0: சரிங்க அனுராதா, இப்ப நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப காலையில நம்ம வீட்டுல இருந்து ஒரு எளிய முறையில் யோகா செய்வதாக இருந்தா என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்?
1: யோகா வந்து எப்பயுமே வந்து முதல்ல நம்ம ஸ்லைட் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம், பவன் முக்தாசன, அது வந்து ஸ்ட்ரெச்சிங் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து வந்து சூரிய நமஸ்கார். அப்படி வீட்டுல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், இப்பதான் நான் வந்து இந்த யோகாக்குள்ளே நான் வரப்போறேன், என்ன காலையிலேயே செய்யலாம், எனக்கு ஒரு 15 இருக்கு, 20 இருக்கு, அதுலயும் கண்டிப்பா நீங்க பயிற்சி பண்ணலாம். இந்த பவன் முக்தாசன, இந்த ஜாயின் எக்ஸசைஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு சூரிய நமஸ்கார் ஒரு 5 போதும். இந்த 5 நம்ம செய்யும் போதே நம்மளுக்கு மேல தலையிலேருந்து காலு வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து மூவ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, சிம்பிளான மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்கு, தீர்க பிரணயமா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபியூ பிரணயமா இருக்கு. அதை நம்ம செஞ்சோனாலே அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் பிடிக்காது ரவி, ஒரு 15-20 தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுசாவே நம்ம நிறைய மாற்றம் வந்து நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப, இப்ப எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை, மனசு தானே ரொம்ப அங்கேயும்
0: அலசஞ்சிட்டு இருக்கு. நம்ம
1: இந்த பயிற்சி மூலமா டெய்லி ஒரு 15-20 நம்ம பயிற்சி பண்ணோம்னாலே நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்கும்.
0: ஆனா அனுராதா பாருங்க, கொஞ்சம் அமர்ந்தாலே கால் வலிக்குது இப்பெல்லாம். ஆனா என்ன, இது வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல செய்யும் போது நாளடைவுல அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாயி அதுவே நமக்கு வழக்கமாயிரும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அது நம்ம எப்படி தொடங்குறோம், எப்படி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுதான் பொறுத்து இருக்கு.
1: கண்டிப்பா. நான் வந்து ஒரு 12 இப்ப யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், 11 யோகா வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல இந்த 11 நான் இந்த 11 கத்து கொடுக்கறதுல நான் என்ன ஒண்ணு வந்து ரொம்ப உணர்ந்தேன்னா, நிறைய பேர் ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும் போது சின்ன பிள்ளைங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் வயசு கூட உள்ளவங்க மட்டும் வந்தாங்க, அப்புறம் டீனேஜர்ஸ் எல்லாம் வந்தாங்க, பெரியாள் வந்தாங்க, இப்ப வந்து எல்லா வயதினரும் வந்து வராங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வகையில இல்ல, வாழ்க்கையில எல்லா வகையிலும் என்ன உங்களுக்கு மாற்றம் தேவை, உடல்நிலை, மனநிலை, எல்லா மாற்றங்களும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, யோகா வந்து நம்மக்குள்ள உள்ள இறைவனை வந்து உணர்றதுக்கு இது வந்து ஒரு வழி. டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுவேன், நீங்க ஒரு 3 மாசம் தொடர்ந்தாப்படி டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, என்ன மாற்றம் உங்களுக்கு வேணும் வாழ்க்கையில, என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்க போறீங்க, எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இத நம்பிக்கையா தினமும் வந்து பயிற்சி பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், இன்னைக்குல இருந்து நான் டெய்லி யோகா பயிற்சி பண்ண போறேன், அனுதினமும் யோகா பயிற்சி பண்ண போறேன், இது மூலியமா என் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு பிராக்டிஸ் பண்ணணும். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி மின்னல்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வணக்கம். இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: உத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
3: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இஷீர். இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா
4: இசையில் எனக்கு கேட்கிறது.
2: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.
5: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
6: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருள் இருக்கு, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
7: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

சரிங்க, உலக கிண்ணம் என்ன சொல்லுது, நான்கு ஆட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. குழு இ நிலையில் இரண்டு ஆட்டங்கள், பிறகு குழு எஃப் நிலையில இரண்டு ஆட்டங்கள். இன்றைக்கு வந்து முதல் ஆட்டம் பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் ஸ்வீடனை வந்து சந்தித்திருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடந்திருக்கு. இதுல ஜெர்மனிக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு 2-1 என்ற கோல் கணக்கில். இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 மணிக்கு இக்வாடோ கியூரசாவ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. இரண்டுமே பலம் பொருந்திய அணிகள் அப்படின்றதுனால எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். பிறகு நண்பகல் 12 மணிக்கு துனிசியா மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. ஃபிஃபா உலக கிண்ணம் நேரடியாக பார்க்க ஆர்டிஎம் கிளிக் வாங்க. ஆர்டிஎம் கிளிக் வழியாக இலவசமா நீங்க நம்ம உலக கிண்ணத்தை பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கு நம்ம தந்தை தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இப்ப நீங்க அழைக்கிறீங்களா? பெரும்பாலும் அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுறது போல அப்பா கிட்ட மனசு விட்டு பேசும் பிள்ளைகள் குறைவாதான் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்க மனசு விட்டு பேச போறீங்க. அப்பா கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எப்படி நம்ம அப்பா கிட்ட சொல்றது, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த தயக்கத்தை உடைச்சு இன்றைக்கு நம்ம மின்னலுக்கு அழைத்து சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்க மனசுல ஒண்ணு இருக்கும், அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருப்பீங்க. இன்றைக்கு அது என்ன அப்படின்றத அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. கூடவே அப்பாவுக்கு தந்தி இருந்தன வாழ்த்தையும் நீங்க பகிர்ந்துக்குங்க. 2282573 அல்லது 4768 இப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க. சரியா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் மீனர்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே
2: மின்னலின் வானொலி நாடகம். எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 உயிர் எழுத்து.
3: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே நீ நம்ம வீட்டுல கேட்காது.
4: நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
5: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்ப்பா.
6: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும்.
5: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
6: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆறிறாரு.

0: எழுத்து.
1: ஹலோ.
2: ஹலோப்பா.
1: ஆ சொல்லு.
2: சாப்பிட்டீங்களா?
1: ம், சாப்பிட்டாச்சு.
2: பா, ஒன்று சொல்லணும்.
1: ம்,
2: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
1: ஓகே, பை. சரி,
2: ஓகே ஓகே.
1: ம், சாப்பிட்டு
3: போயும் கண்டே.
4: வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். உயர் தொழில்நுட்பம், குறைக்கடத்தை, புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு, AI ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட புதிய பொருளாதாரத்திற்குள் மலேசியா தற்போது நுழைந்துள்ளதாக பிரதமர் ரதோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒவ்வொரு மேம்பாட்டு திட்டமும் மக்களுக்கு நியாயமான சமமான நன்மைகளை வழங்குவதோடு உள்ளூர் மக்களின் நலன் பேணப்படுவதையும் நாட்டின் போட்டி ஆற்றலை வலுப்படுத்துவதையும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றார் அவர். ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா இம்முறை வெளிநாட்டு கண்காட்சியாளர்களையும் உட்படுத்தியிருக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்தார். அவர்களின் பங்கேற்பு அந்த நிகழ்வுக்கு கூடுதல் மதிப்பை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார்.